ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்டா மாதம் 13 நாள். ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி திங்கள் 20 நாள். 2026 ஆண்டு ஜூன் மாதம் 3 தேதி புதன்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்களேசை கேட்கலாம் ராகம் கரஹர பிரியா.

மங்கள இசையை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம். அதிகாரம் 105, நல்குறவு. குறள் எண் 10. குறள் துப்புரவு இல்லார் துவரத் துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று. பொருள் அனுபவிக்க பொருளில்லாத வறியவர் முற்றும் துறக்காமல் இருப்பது உப்புக்கும் கஞ்சிக்கும் உயிருடன் இருக்கிறான் என்று பிறர் பழிக்கும் சொல்லை கேட்பதற்கே. குறளும் பொருளும் மீண்டும். துப்புரவு இல்லார் துவரத் துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று. பொருள் அனுபவிக்க பொருளில்லாத வறியவர் முற்றும் துறக்காமல் இருப்பது உப்புக்கும் கஞ்சிக்கும் உயிருடன் இருக்கிறான் என்று பிறர் பழிக்கும் சொல்லை கேட்பதற்கே. குறளமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 6 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது இன்றைய மதநேயத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனதானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. நீலகிரி காலநிலை மாற்றங்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வனவிலங்குத்துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் எஸ் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். காலை கதிர் நலமுடன் வாழ. நீரிழிவு நோய் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகானம். நிறைவாக சட்டம் அறிவோம். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தடுப்பு சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் தன்யா அவர்கள். தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நில்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணி பல்லவம் புதின தொடர் 2வது பருவம். தொடர்ந்து சிகரம் தொடு உதகை அரசு கலைக்கல்லூரி தாவரத்துறை கௌரவ விரிவுரையாளர் ஜே ஜெயராமன் அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 டீ கடி

பேச்சு, நகைச்சுவை நிகழ்ச்சி, தொடர்ந்து திரைக்கானம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேர்விருப்பம். இன்றைய தலைப்பு வானொலியால் கற்றுக்கொண்டது. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம். 2:30 உழைப்பவர் அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி, நீலகிரி மாவட்ட கூடுதல் நீதிபதி எம் செந்தில்குமார் அவர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும், வேளாண் காடுகள் சார்ந்த தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை. 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை இன்றைய மதலயத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: entire state. While the chief minister leads the central inauguration, beneficiaries of the Annapurna Yojana will participate virtually across all blocks, municipalities and municipal corporations. To ensure local participation, MLAs have been invited to attend the localized events, and the chief minister's main program will be broadcast via video conferencing directly to all block and municipal headquarters. Bangladesh's Foreign Minister Khalilur Rahman has been elected president of the 81st session of the UN General Assembly, UNGA. Dr. Rahman emerged victorious in a closely contested election held in UN General Assembly, garnering 99 votes against Cyprus's Special Envoy for Multilateralism, Andrias Kokkoris, who got 91 votes. His one-year tenure as head of the Chief Deliberative Policymaking and Representative Organ of the United Nations will commence in September. In accordance with the established regional rotation, the president of the 81st session was to be elected from the Asia-Pacific group. UNGA President-elect Dr. Rahman said that he will uphold the world body's work on human rights and engage all member states during his tenure. External Affairs Minister S. Jaishankar has congratulated Dr. Rahman on his election as UNGA President. In a social media post, Dr. Jaishankar said that he is looking forward to working closely with Dr. Rahman to advance the shared priorities of India and Bangladesh and strengthen multilateral cooperation. Indian nationals will no longer require an airport transit visa when travelling to a third country through German airports beginning today. German Embassy in India announced that the exemption will simplify travel for Indian citizens transiting through Germany on their way to other international destinations. The embassy described the decision as a reflection of the growing partnership between the two countries. It said the move underlines the German government's commitment to deepening ties between the two countries, facilitating the movement of people. In women's cricket, England sailed to a 6-wicket win over India in the third and final T20 international to clinch the series 2-1 at the County Ground, Taunton in England last night. India felt confident after taking 3 early wickets, but a commanding partnership helped them with ease. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
2: தங்கம், வெள்ளி, விளைநிலம், மாளிகை எனப்பெறும் சொத்துக்களை விட உழைப்பே பெரிய செல்வம். உழைப்பென்பது உன்னதமான மூலதனம். மனிதனை நேர்மையாக உயர்த்த கருதிய இயற்கை மலைகளையும் ஆறுகளையும் கடல்களையும் நிலபுலன்களையும் விலங்குகளையும் பறவைகளையும் படைத்து இந்த மூலப்பொருள்களிலிருந்து உன் உழைப்பினால் உனக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள் என்றது. விதைகளில் மனிதனின் உணவு ஒளித்து வைக்கப்பட்டிருந்தது. பருத்தியில் அவன் ஆடை மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. கல்லிலும் மண்ணிலும் அவன் இருப்பிடம் செறித்து வைக்கப்பட்டிருந்தது. இவையெல்லாம் அவன் உழைப்பால் உருக்கொண்டன. அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பது ஆண்டவனுக்கு மட்டுமன்று உழைப்பாளிக்கும் பொருந்தும். நிமிர்ந்து நிற்கும் கோபுரம், கோபுரத்துக்கு மேல் குருவியைப் போல பறக்கும் விமானம், அந்த விமான எல்லைகளைத் தாண்டி மேலே இருக்கும் நிலவில் போய் உட்காரும் ஏவுகணை, அந்த ஏவுகணையை தரையில் ஓர் அறையிலிருந்து கண்காணிக்கும் தொழில்நுட்பம் எல்லாம் மனிதர்களின் ஓயாத உழைப்பால் உருவானவை. உழைப்பால் உலகம் உயர்ந்திருக்கிறது. ஆனால் உழைப்பாளி? ஆம், கேள்விக்குறி நிமிரவே இல்லை. ஒரு வேளாண் கூலியை பார்த்துவிட்டு தேசப்பிதா அரையாடையை அணிந்தார். இன்னும் அந்த வேளாண் தொழிலாளிக்கு முழு ஆடை கிடைக்கவில்லை. வானத்தளவு சேலை நெய்யும் நெசவாளி மாற்றுச் சேலைக்கு மனு போட்டுக் கொண்டிருக்கிறான். சாலைக்கு தார்குழம்பு கொதிக்க வைப்பவன் வீட்டில் குழம்பு கொதிக்கவில்லை. வருங்காலத்தில் உழைப்பவர்கள் வையத்தின் சட்டத்தை இயற்றப் போகின்றனர் என்ற நம்பிக்கை ஒளி எல்லா நாடுகளிலும் சுடர்விட்டு கொண்டிருக்கிறது. உழைப்பவருக்கே உலகத்தின் வளத்தை அனுபவிக்கும் அதிகாரம் உண்டு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்பது பாரத

0: இச்சூழலில் இளைஞன் ஒருவன் நிலக்கரி சுரங்க தொழிலாளியானான். ஓயாது உழைத்து நற்பெயரை பெற்றான். ஓய்வு நேரங்களில் தையல் வேலையை செய்தான். மேலும் மேலும் உழைத்தான். தொடர்ந்து இடைவிடாது முயற்சி செய்தான். அதன் விளைவு இந்த உலகத்திற்கு நீராவி என்ஜின் கிடைத்தது. அதை கண்டுபிடித்த ஜார்ஜ் ஸ்டீவன்சன் புகழ்பெற்ற அறிவியல் மேதையானார். சிகரத்தை நோக்கிய பயணங்களில் இருப்பவர்கள் சிந்தனையை சிதறவிடுவதில்லை. பொழுதுபோக்கில் நேரத்தை இழப்பதில்லை. பசி நோக்காது, கண் துஞ்சாது, குறிக்கோளை நோக்கிய அம்பாக சென்று கொண்டிருப்பவர்கள் வெற்றிக்கனிகளை நிச்சயம் பெறுவார்கள். இளைஞன் ஒருவன் சோர்ந்து கிடந்தான். வறுமை அவனை வாழ்க்கையில் வெறுப்படைய வைத்தது. ஏதாவது தொழில் செய்யக்கூடாதா என்று ஒரு பெரியவர் அவனை கேட்டார். மூலதனம் எதுவுமில்லையே என்றான் அந்த இளைஞன். உன் கைகளை விட மூலதனம் எதற்கு? உன் கால்கள், உன் கண்கள் எல்லாமே எத்தனையோ தொழிலை செய்ய முடியுமே என்றார் அவர். உண்மைதான். கைகளால் ஏரோட்டலாம், கற்றுக்கொண்டால் காரோட்டலாம், கால்களால் தறி நெய்யலாம், காலால் மண்ணை மிதித்து கையால் பாண்டம் செய்யலாம். உழைக்காமல் இருப்பவனை காலம் கண்டுகொள்ளாமல் சென்று விடும். உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்பதை மனதில் ஆழமாக சிந்தித்து உழைப்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 6:15. அருளிசை கேட்கலாம் பக்தி பாடல்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

கேட்ட பாடலுடன் அருளிசை நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 6:40. நேயர்கள் கேட்க இருப்பது வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.

வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 8 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். வானிலை அறிவிப்பினை கேட்டீர்கள்.

இன்றைய நமது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகள் சார்ந்த தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பின் கீழ் நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்கிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இன்று இரவு 7:30 மணிக்கு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடெர்மா அஸ்பரில்லம் 4 கிராம் கிலோவிற்கு அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கிலோவிற்கு கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா அஸ்பரில்லம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். நேயர்கள், இதுவரை வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரை மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சந்தித்து இதற்கான கோரிக்கையை வைத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா, சாலை பாதுகாப்பு கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் விபத்துகளை குறைப்பது, முக்கிய உயர்மட்ட மேம்பாலங்களின் சீரமைப்பு மற்றும் நவீன திட்டமிடல்கள், நான்கு வழி சாலைகளை ஆறு வழி சாலைகளாக விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட 10 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், வெளிப்படையான நிர்வாகத்தால் மாநிலத்தின் நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் முன் எப்போதும் இல்லாத வளர்ச்சியை நோக்கி முன்னேறும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா அதில் கூறியுள்ளார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா பதவி விலகியதை தொடர்ந்து திரு டி கே சிவக்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொடர்ந்து விவசாயிகளின் நலனுக்கான திட்டங்களை அரசு எடுத்து வருவதாக கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற குறைந்த நாட்களிலேயே மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். 5 ஏக்கருக்கு குறைவான விவசாயிகளின் கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பால் பயனடைந்துள்ள விவசாயிகள் அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிலையில், ஒரு சிலரின் தூண்டுதலால் குறிப்பிட்ட விவசாய சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருவதாக திரு நிர்மல்குமார்

0: குறை கூறினார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. முந்தைய திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக திரு கே என் நேரு இருந்தபோது அந்த துறையில் பணி நியமனம் வழங்குவதற்காகவும் டெண்டர்கள் வழங்கவும் 10 கோடியே 20 லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்துள்ள அமலாக்கத்துறை திரு கே என் நேரு வரும் 12ஆம் தேதி நேரில் ஆஜராக கோரி சம்மன் வழங்கியுள்ளது. தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் பள்ளிகளில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் ஆய்வு மேற்கொண்டார். மந்தைக்குளம் ஏரி தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அள்ளிநகரம் நகராட்சி சார்பில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் மந்தைக்குளம் கண்மாய் வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் துறை சார்ந்த அலுவலர்களுடன் சென்று ஆய்வு நடத்தினார். அப்போது தூர்வாரும் பணிகள் தரமான முறையில் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி வீரபாண்டி மற்றும் பழனிச்செட்டிப்பட்டி பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் முறையாக மேற்கொள்ள என்பது குறித்தும் ஆட்சியர் ஆய்வு செய்தார். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இதழியல் கல்வி நிறுவனத்தின் 1ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். ஆர்வமுள்ள நகர்ப்புற மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கு இதழியல் மற்றும் ஊடகவியல் துறைகளில் தரமான கல்வியை குறைந்த கட்டணத்தில் வழங்குவதே சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தின் முக்கிய நோக்கம் என்று அவர் கூறினார். இதற்கான விதை முந்தைய ஆட்சியில் போடப்பட்டது என்றும் அதற்கான பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம் தொடங்கி சத்தீஸ்கட் விதர்பா வழியாக வட தமிழகம் வரை நீடிக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உட்பட தமிழகத்தின் 22 மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த 1ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட பருவமழை சற்று தாமதமாக நாளை தொடங்கும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையுடன் கூடிய குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை நாளை முதல் துவங்கும் என வானிலை மையம் அறிவித்தது. வழக்கம்போல் ஜூன் 1ஆம் தேதி துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வளிமண்டல சுழற்சி காரணமாக மழை துவங்குவதில் காலதாமதமாக ஏற்பட்டதாக வானிலை மையம் அறிவித்த நிலையில் நாளை முதல் தென்மேற்கு பருவமழை தூங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து அண்டை மாநிலமான கேரளா உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது சாரல் மழை துவங்கிய நிலையில் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஜூன் முதல் வாரத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் இங்குள்ள குற்றாலம் அருவிகளில் புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு உலகின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே சண்டை நிறுத்தம் தொடர்பாக அதிகாரிகள் நிலையிலான 4வது சுற்று பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் தொடங்கியது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மீனாட்சி மதன்ராயை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி

முர்மு நியமித்துள்ளார். பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழகம் மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யுபிஐ மூலம் மே மாதத்தில் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள ஹுண்டாய் நிறுவனத்தில் நேரிட்ட தீ விபத்து குறித்து அந்நிறுவன பிரதிநிதிகளுடன் மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா, திரு தென்னரசு ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். தமிழகத்தில் மேல்நிலை துணை தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்தின் டான்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்கள் பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: இயற்கையின் மொழி. நீலகிரி காலநிலை மாற்றங்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி சுற்றுலாத்துறை கௌரவ விரிவுரையாளர் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: நீலகிரியோட காலநிலை மற்றும் நீலகிரியோட காலநிலை மாற்றத்தை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். நீலகிரி மாவட்டத்துல வந்துட்டு மித வெப்ப மண்டல உயர்நிலை காலநிலை, அதாவது சப் டிராபிக்கல் ஹைலேண்ட் கிளைமேட் வகை. இதுல பாத்தீங்க அப்படின்னா நான்கு பருவநிலைகள் வந்துட்டு நம்ம பாக்கலாம். என்னென்ன சீசன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குளிர்காலம். குளிர்காலம் வந்துட்டு நமக்கு தெரியும், டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிக குளிர்ந்த வானிலை நிலவும். இரவு நேரங்கள்ல வெப்பநிலை வந்துட்டு 0-5 வரை வந்துட்டு கூட செல்லும். சில சமயங்கள்ல மைனஸ்ல செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட வந்துட்டு இருக்கு. உறைப்பனி அதிகாலை வேளையில ஊட்டி மற்றும் அதன் சுற்றுள்ள புல்வெளிகள்ல வெண்பனி படர்ந்திருக்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா டிசம்பர்ல நீங்க பாத்திருப்பீங்க, அந்த உறைப்பனியை பாக்குறதுக்கு மக்கள் கூட்டம் எப்படி இருந்தது. தலைக்குந்தா ஏரியால எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதை காண்றதுக்கே வந்துட்டு நிறைய சுற்றுலா பயணிகள் வந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா. சோ இது மாதிரி படர்ந்து இருப்பதை காணலாம். அது வந்துட்டு ஒரு சோலைக்காடுகளுக்கு சவாலாக இருந்தாலும் இது ஒரு தனித்துவமான ஒரு அழகை தருது. அதை ரசிக்க தான் வந்துட்டு நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த டிசம்பர் மாசம் வந்தாங்க. அப்புறம் கோடைக்காலம், அதாவது கோடைக்காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்ச் முதல் மே வரைக்கும் இங்க வந்துட்டு எப்படி இருக்கும்னா கோடைக்காலம் இருக்கும். சமவெளிகள்ல வந்துட்டு வெப்பம் அதிகமா இருக்கும் போது நீலகிரி இதமான காலநிலை கொண்டிருக்கும். அதாவது சமவெளி பகுதிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப பிளைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் கூடலூர் இந்த ஏரியால எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தட்பவெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா நீலகிரியில பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இதமான காலநிலை கொண்டு இருக்கும். வெப்பநிலை பொதுவாக 15-25 டிகிரி வரைக்கும் இருக்கும். இதுதான் வந்துட்டு சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரும் காலமாக நம்ம பாக்குறோம். தென்மேற்கு பருவமழை, அதாவது ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரை இருக்கக்கூடிய காலம் பாத்தீங்க அப்படின்னா தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய காலம். இங்க எப்படி இருக்குன்னா மேற்கு பகுதியான கூடலூர் அப்பர் பவானி ஆகிய பகுதிகளில் வந்துட்டு

0: அதிகப்படியாக மழை பெய்து கொண்டே இருக்கும். இந்த காலத்துல வந்துட்டு ஆறுகள் மற்றும் அணைகள்ல வந்துட்டு முழுமையாக நீர் நிரம்பி இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வடகிழக்கு பருவமழை, அதாவது அக்டோபர் முதல் நவம்பர் வரை இந்த மாவட்டத்துல கிழக்கு பகுதியில், அதாவது கோத்தகிரி குன்னூர் ஆகிய பகுதியில வந்துட்டு அதிகமா மழை பொழிவதை வந்துட்டு நம்ம பார்க்கலாம்.
1: நீலகிரி காலநிலை மாற்றங்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி சுற்றுலாத்துறை கௌரவ விரிவுரையாளர் வித்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: ஜி பூம்பா.
3: ஹாய் ஜி பூம்பா, வாட் எ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
2: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
3: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும்.
2: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
4: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமயாலங்கள் சுகம் தேடுங்கள்.
3: வரைவா, சூப்பர் ஜீபும்பா.
2: அது நன்றாக இருந்ததா?
3: அதே மாதிரி 90s பிளீஸ்.
2: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
5: ஏப்ரல் மாதத்தில் உரத்த ஜாபத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா.
2: நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள்? இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: நேரம் 7 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
6: நீரிழிவு நோய் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
7: டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் எடுத்துக்கலாம். இந்தியாவில் டயபெட்டிஸ் நிறைய இருக்கு. சொல்லி வந்துடுறேன், டு பி ஹானஸ்ட், டயபெட்டிக்ல நிறைய டைப் இருக்கு. நம்ம காமனா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா 2 டயபெட்டிஸ், Type 1 and Type 2. இது இல்லாம Type 3 and Type 4 இருக்கு. அது ஆனா ரொம்ப ரேர். அதுக்குள்ள வந்து போறது வந்து என்னன்னா அவசியம். Type 1 Type 2 நம்ம பாத்துக்கிட்டோம்னா வந்து என்னன்னா, உடம்புல வந்து என்னன்னா சுகர் உள்ள வருது, ஏதாவது ஒரு ஃபுட்டு மாதிரியோ இல்லை ஏதாவது ஜூஸ் மாதிரியோ நம்ம உள்ள அனுப்புறோம். அதை வந்து நம்ம பாடி வந்து என்னன்னா ஓரளவுக்கு வந்து காம்பன்சேட் பண்ணி நம்ம சுகர் வேல்யூ வந்து என்னன்னா உடம்புல வந்து குறைக்கணும், அது ஜாஸ்தி ஆகாம பாத்துக்கணும். நம்ம பாடினால ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால வந்து நம்ம பாடியால அந்த சுகர் அளவு வந்து என்னன்னா குறைக்க முடியாம போயிருச்சு. சோ யூ வில் பி ஆப்வியஸ்லி அ டயபெட்டிக். உடம்புல இன்சுலின் பற்றாக்குறையினால வந்து என்னன்னா உங்களுக்கு டயபெட்டிக் வருதா, அது ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்று வந்து இன்சுலின் சுரக்குது, ஆனால் சுரந்த இன்சுலின் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, அது வந்து ரெண்டாவது டயபெட்டிஸ். இப்போ எனக்கு Type 1, Type 2 ரெண்டு டயபெட்டிஸ்ன்னு சொன்னேன். Type 1 எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, Type 2 எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்க. Type 1 ஆப்வியஸ்லி யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியல் இது இருக்கும். அப்பாவுக்கு இருந்திருக்கலாம், தாத்தா பாட்டிக்கு இருந்திருக்கலாம், அவங்ககிட்டருந்து உங்களுக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷனில் வந்து இதாயிருக்கலாம். இட்ஸ் ஆப்வியஸ்லி Type 1. அது கூட வந்து என்னென்னா உங்களுக்கு கூடுதலான தண்ணீர் தாகங்கள் இருக்கும். எவ்வளோதான் சாப்பிட்டாலும் வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு சாப்பிட்ட மாதிரியே ஒரு வந்து இது இருக்காது. நைட் நேரத்தில் ஜாஸ்தியாக வந்து என்னென்னா யூரினேஷன் பாஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு காமன் சிம்டமாக இருக்கும். இதெல்லாமே வந்து என்னென்னா டயபெட்டிஸோட காமன் சிம்டம். எதில் வந்து ஜாஸ்தியாக அஃபெக்ட் ஆவாங்கன்றதை பார்க்கணும். Type 1 எப்பயுமே வந்து ரீனல் இம்

0: இன்வால்மெண்ட் சீக்கிரமாவே வந்துடும். அதாவது கிட்னி பாதிப்புகள் சீக்கிரமாவே வரும் டைப் ஒன்ல. டைப் டூல வந்து என்னன்னா, வருமானு கேட்டீங்கன்னா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்போ சுகர் வந்து அன்கண்ட்ரோல்டோ போதோ அப்பதான். பட் ஆனால் டைப் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து என்னென்னா ரீனல் சிஸ்டம் வந்து என்னென்னா, அதாவது யூரினரி சிஸ்டம் வந்து என்னென்னா கொஞ்சம் வந்து என்னென்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது டைப் ஒன் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த யூரின் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், யூரின் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கட்டும், கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் எப்படி எனக்கு சுகர் இருக்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே வந்து என்னென்னா இப்போ இன்னைக்கு உங்களுக்கு தோணி நாளைக்கே போயிட்டு நீங்கள் வந்து சுகர் டெஸ்ட் எடுக்கக்கூடாது. என் அட்வைஸ் அதுதான், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 days ஆகுது ஒரு ப்ராப்பர் சுகர் ஃப்ரீ டயட்டை ஃபாலோ பண்ண பாருங்கள். சக்கரை இல்லாத இனிப்பு இல்லாத ஒரு டயட்டை ஃபாலோ பண்ண பாருங்கள். சாதம் கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கிறது, அரைக்காயம் இருக்கிற பழம் மட்டும் சாப்பிட்றது, இந்த மாதிரி மட்டும் ஒரு லிமிட் பண்ணிட்டு தண்ணி அளவு கடந்து குடிங்க. உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 70 kgs இருக்கிறீங்களா, அட்லீஸ்ட் ஒரு 3 to 3.5 liters எடுத்துக்கோங்க தண்ணி டெய்லியும். 5th day முடிச்சுட்டு 6th day மார்னிங் போயிட்டு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் வந்து என்னென்னா ஒரு தடவை கொடுக்கணும் சுகர் டெஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு பேசிக் கார்போஹைட்ரேட்ஸ் டயட் நீங்கள் எடுங்க, ஒரு இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான டயட், சுகர் எதுவும் சேர்க்காம. டயட் எடுத்து முடிச்சுட்டு ஒரு 1.5 hours இல்லை 2.5 hours உங்களோட டாக்டர் எப்படி அட்வைஸ் பண்ணுறாங்களோ அது ரிலேட்டடாக கேட்டுட்டு ஒரு 1.5 hours இல்லை 2.5 hours கழிச்சு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அப்படி டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வேல்யூ சாப்பிட்றதுக்கு முன்பு வந்து என்னன்னா ஒரு 90-110 இருக்கணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours நீங்கள் அடுத்த டெஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு 1.5 hours டெஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 140 range இருந்திருக்கணும். 2.5 hours அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 125 கீழே தான் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு நார்மலான ஒரு இதுதான் டயபெட்டிக் ப்ரொஃபைல் தான் உங்களுக்கு. நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு நார்மல் லைஃப் தான், உங்களுக்கு சுகர் எல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிடலாம்.
1: நீரிழிவு நோய் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: காலை கதிர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: கேட்ட பாடல் ஸ்னேகன் பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் கார்த்திக் குரலில் மௌனம் பேசியதே திரைப்படத்தில் இருந்தொழித்தது.
1: நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம்.
3: இந்த கைட்லைன்ஸ் ஐசி கமிட்டியோட கைட்லைன்ஸே வந்துட்டு பக்கம் பக்கமா விலாவரியா சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, இந்த கமிட்டி மெம்பர்ஸ் யாரா இருக்கணும், எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னவா இருக்கணும், இவங்க மீட்டிங்ஸ் எப்பெல்லாம் வைக்கணும், இவங்க மீட்டிங்ஸ் வச்சா அந்த ப்ரொசீஜர்ஸ் என்ன, அந்த மினிட்ஸர் எப்படி ரெக்கார்ட் பண்ணும், அந்த மினிட்ஸ் அந்த டாக்குமெண்டேஷனை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும், அந்த கபோர்டோட கீ யார்கிட்ட இருக்கணுங்கிறத வர அளவுக்கு அவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க. இப்போது பாஷ் எல்லா ஆர்கனைசேஷனும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால எந்த மாதிரி இடத்துல எல்லா இடத்துலையுமே ஒரு ஷி பாக்ஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் வைக்கணுங்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பாக்ஸ் ஒன்று வைக்கணுங்கிறாங்க. எவ்வளோ சிசிடிவி இருந்தாலும் சரி, இந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸ் எங்கே வைக்கணும்னு சொல்கிறாங்கன்னா லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த அந்த பக்கம் போகிற வழி கூட பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்கணும், கேமரா இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ யார் இந்த கம்ப்ளைண்ட் யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த குவரி வர்றதுக்குள்ளாரியே யாருமே வந்துட்டு அதை அட்வான்டேஜ் எடுத்து பயமுறுதி பேக் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்படின்னா அது ஆர்கனைசேஷனில் மட்டும்தானா அப்படின்னா, இல்லை ஆர்கனைசேஷனில் மட்டும் கிடையாது. இப்போ இந்த பாஷுங்கிறது வந்துட்டு இப்போ வீட்டு வேலை பண்ணுறவங்களுக்கும் கடையில் வேலை பண்ணுறவங்களுக்கும் துப்புரவு தொழிலாளர்களுக்கோ இல்லை தோட்ட வேலைக்கு போகிறவங்களுக்கோ யாருக்கா இருந்தாலும் வேலைக்குன்னு ஒரு பொண்ணு வீட்டிலேருந்து இறங்கிட்டா அப்படின்னா அவளுக்கு வந்துட்டு செக்ஷுவலி யாராவது பண்ணுறாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கு எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது அவங்களுடைய லோக்கல் இதில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். லோக்கல் ஒரு பாடி இருக்கும், அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த லோக்கல் பாடியோடைய ஹெட்டு வந்துட்டு கலெக்டர் கிட்ட தான் இருக்கும். அதனால் நீங்கள் கலெக்டருக்கு டிரெக்டாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா கூட அது உங்கள் தாலுக்குலேயோ உங்கள் முனிசிபாலிட்டிலேயோ பஞ்சாயத்துலேயோ கண்டிப்பாக ஒரு மெம்பர் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு உங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க. நீங்கள் வீட்டு வேலைக்கு போகிறீங்க, இல்லை கடைக்கு வேலைக்கு போகிறீங்க, இல்லை தோட்டத்து வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கூட அதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எங்கே வேலைக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்துட்டு பாதுகாப்பாக வேலைக்கு போகணுங்கிறது தான் அந்த பாஷோடைய பாட்டம் லைனாக இருக்குது. திருப்பியும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய ஒரு இது என்ன அப்படின்னா, ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய டீம் லீடர் மேனேஜர் டீம் லீடரோ மேனேஜர் மேலேயோ ஐடி கம்பெனியெலாம் நடக்குது. என்ன அப்படின்னா, இவர் ரொம்ப பக்கத்தில் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க, மேலே அப்படியே சாஞ்சு இது பண்ணுறாங்க, கோட்டோட அளவு எடுக்கிறேன் இது எடுக்கிறேன்ட்டு ஷோல்டரை தட்டி தட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது தானே, இது எல்லாருக்குமே நான் பண்ணுறது தானே, இது இவங்க வேணும்னே இது பண்ணுறாங்க, ஏன்னா இவங்களுக்கு என் மேலே வன்மோங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அது கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னதே தான், எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு நான் தான் முடிவு பண்ண முடியும், நீங்கள் முடிவு பண்ண முடியாது. அப்போ அந்த பெண்களுக்கு வந்துட்டு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு செனாரியோ அப்படின்னா அது கண்டிப்பாக அது கன்சிடர் தான் பண்ணணும் அப்படின்னு. சிசிடிவி எடுக்கும்போது அவங்க முகமே மாறி இருக்கு இவர் இப்படி பண்ணும்போது அப்படின்னு தெளிவாக தெரியுது. ஏன்னா இவங்க இது வரைக்கும் ஒர்க் பண்ண வரியா எந்த ஒரு பாஸ்கிட்டையோ சூப்பர்வைசர்

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள். இத்துடன் காலைக்கதிர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள், தகுதி வாய்ந்த பயனாளிகளை சென்றடைவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். பட்டியலின மக்களின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவது குறித்து மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமரின் பட்டியலின மக்கள் மேம்பாட்டுத் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறியவுள்ளார். நாடு முழுவதும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு பட்டியலின மேம்பாட்டுத் திட்டத்தின் பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் அத்தகைய திட்டங்களை திறம்பட நடைமுறைப்படுத்தவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் அவர் அறிவுறுத்தவுள்ளார். பட்டியலின மக்களின் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ள 32,000 மாதிரி கிராமங்களில் நிறைவேற்றப்பட்டு வரும் பணிகள் குறித்தும் டாக்டர் வீரேந்திரகுமார் ஆய்வு செய்ய இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். அவருடன் அந்நாட்டு வெளியுறவுத்துறை, நிதி மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர்கள் உள்ளிட்ட உயர்நிலைக் குழுவும் புதுதில்லி வரவுள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், வெனிசுலா அதிபர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளதாக கூறினார். இந்த பேச்சுகளின்போது வர்த்தகம், முதலீடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் மருந்து துறைகளில் இந்தியாவும் வெனிசுலாவும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று அவர் கூறினார். வெனிசுலாவின் எரிசக்தி துறையில் இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீடு மற்றும் அவருக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் பல துறைகளில் ஆழமான உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் வெனிசுலா அதிபரின் வருகையின்போது ஆலோசிக்கப்படும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இயின் விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் சிஸ்டம் என்ற சேவை கொள்முதல் செய்யப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரை தொடர்ந்து சிபிஎஸ்இ தலைவர் மற்றும் செயலாளரை மத்திய கல்வி அமைச்சகம் பணியிடமாற்றம் செய்துள்ளது. இந்நிலையில் இந்த முறைகேடு தொடர்பாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருமதி ராதா சௌஹான் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி மத்திய அரசுக்கு அறிக்கை அளிக்கும் என்றும் மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த ஆண்டிற்கான பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. துணிச்சல் மிக்க செயல், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அளப்பரிய பங்களிப்பை வழங்கும் சிறார்களுக்கு ஆண்டுதோறும் பால புரஸ்கார் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு

0: அமைச்சகத்தால் வழங்கப்படும் இந்த விருதுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநா பொதுச்சபையின் 81வது கூட்டத்திற்கான தலைவராக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் கலீலுர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஐநா பொதுச்சபையில் இதற்காக நடைபெற்ற தேர்தலில் சைப்ரஸ் நாட்டின் சிறப்பு தூதர் ஆண்ட்ரியஸ் ககௌரிஸை விட 8 வாக்குகள் அதிகம் பெற்று கலீலுர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு 99 வாக்குகள் கிடைத்தன. வரும் செப்டம்பர் மாதம் தொடங்கி ஐநாவின் கொள்கை முடிவுகள் மற்றும் பிரதிநிதிகள் அமைப்புக்கு இவர் ஓராண்டு காலம் தலைவராக இருப்பார். தமது தேர்வு குறித்து கருத்து தெரிவித்த கலீலுர் ரஹ்மான், மனித உரிமைகளுக்கு உட்பட்டு இந்த பதவியை தாம் வகிக்க இருப்பதாகவும், தமது பதவிக்காலத்தில் அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் கூறினார். இதனிடையே ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கலீலுர் ரஹ்மானுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் திரு டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரை மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சந்தித்து இதற்கான கோரிக்கையை வைத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா, சாலை பாதுகாப்பு கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் விபத்துகளை குறைப்பது, முக்கிய உயர்மட்ட மேம்பாலங்களின் சீரமைப்பு மற்றும் நவீன திட்டமிடல்கள், 4 வழி சாலைகளை 6 வழி சாலைகளாக விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட 10 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முக்கிய சமூக நலத்திட்டமான அன்னபூர்ணா திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி கொல்கத்தாவில் முறைப்படி இத்திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். மாநிலம் முழுவதும் ஒரே நேரத்தில் இத்திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்னபூர்ணா திட்ட பயனாளிகள் அனைத்து நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் காணொலி மூலம் இத்திட்டத்தில் இணைய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் திரு டி கே சிவக்குமாருக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா பதவி விலகியதைத் தொடர்ந்து திரு டி கே சிவக்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். கர்நாடக காங்கிரஸ் கட்சியில் ஆட்சி மாற்றம் தொடர்பாக நீண்ட இழுபறிக்கு பின்னர் துணை முதலமைச்சராக இருந்த டி கே சிவக்குமாரை கட்சி மேலிடம் முதல்வராக நியமித்தது. இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் வெற்றிலையிலிருந்து குளிர்பானம் தயாரிக்கும் தொழில் செய்து வரும் செந்தில்வேல் என்பவர் இத்திட்டத்தின் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: மத்திய அரசின் பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம் மூலமா 12 லட்சம் லோன் வாங்கி நான் குளிர்பான தொழில் தயார் பண்ணோம். இயற்கையாக விளையக்கூடிய வெற்றிலை மூலமா குளிர்பானம் தயாரித்து நாங்கள் இப்போ மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மேலும் இந்த தொழிலை விருத்தி அடைவதற்காக மத்திய அரசின் பல திட்டங்கள் எங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. மத்திய அரசின் இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் வெற்றிலை மட்டுமல்லாமல் மற்ற பிளேவர் மூலமாகவும் குளிர்பானங்கள் தயாரித்து விற்பனையை செய்ய தொடங்கியுள்ளோம். இந்த தொழில் மூலமாக எங்களுக்கு மாதம் 60,000 ரூபா வருமானம் வரக்கூடிய அளவிற்கு இது மேலும் விரிவிடும் என்ற நம்பிக்கையில் இந்த நேரத்தில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். மகாராஷ்டிரா மாநில போக்குவரத்து கழக பேருந்துகள் பர்தோலி அருகே சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாகவும், காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர

கொடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் நடைபெறுவதாகவும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கவும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்தின் டாண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள், தகுதி வாய்ந்த பயனாளிகளை சென்றடைவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். CBSE விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஐநா பொதுச்சபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலிலுர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 7:25. நேயர்கள் கேட்க இருப்பது குட் மார்னிங் நீல்கிரேஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து.

வைரமுத்துவின் பாடல் வரிகளில் ஏ ரஹ்மான் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் முத்து திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நீல்கிரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் இரண்டாம் பருவம்

0: நாளைக்கு விடிந்தாள் சித்ரா பௌர்ணமி என்பதும் காவிரி பூம்பட்டினத்தில் இந்திரவிழா என்பதும் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. தான் திருநாங்கூரில் குருகுல வாசம் செய்த காலத்தில் எத்துணை இந்திரவிழாக்கள் நடந்திருக்கும் என்று கழிந்த ஆண்டுகளை எண்ணியது அவன் மனம். தான் நகரத்தில் இருந்தபோது நடந்த இந்திரவிழாக்களையும் நாளைக்கு புதிய மனிதனாக புதிய கண்பார்வையோடு சென்று காண்பதற்கு இருக்கும் இந்திரவிழாவையும் இணைத்து நினைத்தான் அவன். அடிகளின் பேச்சு மீண்டும் அவன் கவனத்தை ஈர்த்தது. அவன் அவருடைய சொற்களை கேட்கலானான். இளங்குமரா, நீ எங்கிருந்தாலும் திருநாங்கூரின் இந்த பூம்பொழிலில் இருந்து இரண்டு கண்கள் உன்னை இடைவிடாமல் பார்த்து கொண்டிருப்பதாக பாவனை செய்து கொண்டிரு. அந்த பாவனை நீ செல்லுமிடங்களிலெல்லாம் உனக்கு வெற்றியை அளிக்கும். குருகுல வாசத்தை முடித்துக்கொண்டு எண்ணற்ற மாணவர்கள் உன்னை போல் இங்கிருந்து பிரிந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் யாவரும் குருவை பிரிந்து போவதற்காக கவலைப்பட்டிருப்பார்கள். அவர்களை பிரிய நேருவதற்காக சாமானிய மனிதரைப் போல குரு கவலைப்பட்டதில்லை. இன்றைக்கு உன்னுடைய குருவுக்கு நீதான் அப்படிப்பட்ட கவலையை தருகிறாய் என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் குரல் நெகிழ்ந்து அதற்கு மேல் சொற்களே வராமல் கண்கலங்கி அவனை பார்த்தார். அவனிடமிருந்து பதில் இல்லை, பார்வையும் இல்லை. இளங்குமரன் கீழே குனிந்தவாறு இருந்தான். அடிகள் அருகில் வந்து அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தார். அவன் மௌனமாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்ததை கண்டார். நீ எதற்காக அழுகிறாய்?
1: சுவாமி, நான் உங்களுடைய பேரறிவுக்கு முன்னால் அற்பமானவன்.
0: சுகதுக்கங்களினால் சிறிதும் சலிப்படையாமல் உபசாந்தி நிலை பெற்றவராகி நீங்களே எனக்கு விடை கொடுக்க கண்கலங்குகிறீர்கள். உங்களைப் போன்ற ஞான தேசிகரை பிரிந்து புறப்படும் நான் அழாமல் தாங்கிக் கொள்ள இயலுமா? இதுவரை நான் கற்றதெல்லாம் இதற்கு முன்பு கல்லாதிருந்த காலத்து அறியாமையின் அளவை தெரிந்து கொள்ளும் அளவுதான். அற்பனாகிய எளியேனுடைய பிரிவு உங்களை கண்கலங்க செய்யுமானால் அடியேன் நிறைய பாவம் செய்தவனாக இருக்க வேண்டும். இளைத்த உடல் நடுங்கிட எழுந்து நின்ற இளங்குமரன் அழுது கொண்டே அடிகளுடைய பாதங்களில் வீழ்ந்து வணங்கி அவற்றை பற்றி கொண்டான். அவனுக்கு தெரியாமல் தம்முடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டு அவனுடைய கண்ணீரை துடைப்பதற்காக அவனை எழுப்பி நிறுத்தி தோளோடு தோள் தழுவிக் கொண்டார் அந்த பெரியவர். கலங்கி அறியாத அவர் மனமும் அன்று கலங்கியிருந்தது. ஞான கடலும் ஞான ஆறும் கலப்பது போன்ற இந்த தூய்மையான ஞான சங்கமத்தை பார்க்க கூசியவனைப் போல் என்றும் கலங்கமுடைய சந்திரன் தன்னை மேகத்தில் மறைத்து கொண்டான். தன்னுடைய ஆணவம் மெய்யாகவே அழிந்துவிட்டதா இல்லையா என்பதை சோதிப்பதற்காகவே அடிகள் இந்த கடைசி நாளில் இப்படி வினயமாக பழகுகிறாரோ என்று இளங்குமரன் அஞ்சினான். அந்த அச்சத்தினால்தான் அவன் உடலே நடுங்கியது. அவனுடைய வீணான அச்சத்தை அடிகள் தம் பேச்சினாலேயே போக்கினார். பாசங்களை விட்டுவிட வேண்டும் என்று இவ்வளவு காலமாக உனக்கு கற்பித்து வந்த எனக்கு உன்னிடமிருந்து கிடைத்தது என்ன தெரியுமா?
1: என்ன சுவாமி?
0: என்றும் விடமுடியாத பெரிய பாசம். அவனுக்கு தெரியாமல் மறுபடியும் கண்களில் அரும்பிய நீரை துடைத்துக் கொண்டார் அவர். அன்றிரவு விடிய விடிய இளங்குமரனுக்கு அவர் பல அறிவுரைகளை கூறிக்கொண்டிருந்தார். அடுத்த நாள் விடிந்து சில நாழிகைக்கு பின் காவிரி பூம்பட்டினத்திலிருந்து நீலநாகமரவர் இளங்குமரனை அழைத்துப் போவதற்கு வந்துவிட்டார். தம்முடைய மனதை ஆட்கொண்ட புதிய மாணவனை பழைய மாணவனாகிய நீலநாகனிடம் திரும்ப ஒப்படைக்கும் போதும் நாங்கூரடிகள் உணர்ச்சி வசப்பட்டார். இளங்குமரன் ஞான மலையாகிய தன் குருவை வணங்கிவிட்டு சமயவாதம் புரிவதற்கு அவர் ஆசியுடன் தனக்கு அளித்த ஞான கொடியை வலது கையில் தாங்கியபடி பூம்பொழிலுக்கு வெளியே பாதங்களை பெயர்த்து வைத்து நடந்தபோது யாத்திரை போயிருந்த விசாகை எதிரே திரும்பி வந்து கொண்டிருந்தாள். என்னுடன் வாதிடுங்களேன், முதல் வெற்றியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொல்லி சிரித்தபடி நின்றாள் விசாகை. நீலநாகமரவர் திகைத்தார். இளங்குமரன் சிறிது தயங்கிய பின், அம்மையாரே, தொடக்க நாளில் என்னுடைய பயபக்தியையே பிச்சையாக ஏற்றுக்கொண்ட வகையில் நீங்களும் எனக்கு ஒரு குரு. உங்களோடு வாதிட மனம் ஒப்பவில்லை. உங்களை வணங்குகிறேன். வாழ்த்துங்கள் என்று வணங்கினான். விசாகை அவனை வாழ்த்துவிட்டு சொன்னாள், இந்த கொடி வெற்றி கொடியாக உயரட்டும். இளங்குமரன் நீலநாகமரவரோடு தேர் நின்று கொண்டிருந்த இடத்தை நோக்கி நடந்தான். அவனை பூம்புகாருக்கு அழைத்துச் செல்ல தேர் காத்திருந்தது. தன்னுடைய ஞான குருவின் கண்களை மானசீகமாக பாவனை செய்து கொண்டே நடந்தான். எதிரே அவனுடைய வழி நீண்டு விரிந்து கிடந்தது.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் இரண்டாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

இன்றைய நாட்களில் பல்வேறு வாகனங்களால் சிறு நகரங்களில் கூட வாகன நெரிசல் உண்டாவது என்பது வாடிக்கையாகிவிட்டது. இதிலிருந்து தப்பிக்க நினைப்பவர்களுக்கு கை கொடுப்பது மிதிவண்டிகளே. 2018 ஏப்ரல் 12 நாள் அன்று ஐக்கிய நாடுகள் சபை ஜூன் 3 தேதியை உலக மிதிவண்டி தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த தீர்மானம் ஐநாவின் 193 உறுப்பு நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுடன் சைக்கிள் பயணத்தை நீடித்த போக்குவரத்து, சுகாதாரம் மற்றும் மேம்பாட்டிற்கான ஒரு கருவியாக ஆதரிக்கப்பட்டது. சைக்கிள்கள் எப்போதும் பயணம் செய்ய மட்டுமல்ல கையாளவும் எளிமையானவை. பசுமை இல்ல வாயுக்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கையாளவும் எளிமையானவை. பசுமை இல்ல வாயுக்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று உலக நாடுகள் பேசிக்கொண்டும் செயல்பட்டு கொண்டும் இருக்கையில் நம் பூமியை கார்பன் உமிழ்விலிருந்து காப்பாற்ற சைக்கிள்கள் பேருதவியை செய்கின்றன. தற்போதைய வருடத்திற்கான கருப்பொருளாக சைக்கிளிங் ஃபார் கிரீனர் ஃபியூச்சர் என்பது அமைந்துள்ளது. அதாவது பசுமையான வருங்காலத்திற்கு சைக்கிள் பயணம் என்பதாகும். இனி சைக்கிள் பயணத்தை வழக்கமாக்கிக் கொள்வோமா? இன்று உலக மிதிவண்டி தினம்.

0: வாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: அகில இந்திய வானொலி நிலையம் உதகமண்டலம் நேயர்களுக்கு வணக்கம். சிகரம் தொடர் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் கேட்கவிருக்கக்கூடிய தலைப்பு, வேலை வாய்ப்பு தரக்கூடிய பாடப்பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் அட்வைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடப்பிரிவு, நிதி ஆலோசகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடப்பிரிவு. தகவல் தொழில்நுட்ப புரட்சியின் காரணமாக இன்றைக்கி இளைஞர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஊதியமும் அதிகமாகவே உள்ளது, சரிங்களா? ஸோ இன்றைக்கி கொரோனா பெருந்தொற்று காலமாகட்டும், அதில் பலர் வேலையிலிருந்து பெரும் சிரமத்துக்கு உள்ளானாங்க. ஓகே, பணம் சம்பாதிக்கும் போது அதை திட்டமிடல் செலவழித்ததன் பயனை வந்து உணரக்கூடிய ஒன்றாக இருக்குங்க. இத்தகைய சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர்களுக்கான நிதியை திட்டமிட்டு தருவதில் தான் வந்து இந்த நிதி ஆலோசகர் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பெரிய நிறுவனமாகட்டும், கல்வி நிறுவனமாகட்டும், இல்லை தொழிற்சாலைகளாகட்டும், இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரியான வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ளணும், நிதியை எப்படி திட்டமிடணும், இதிலெல்லாம் வந்து இந்த நிதி ஆலோசகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு இதாக இருக்குங்க. ஸோ இதை பற்றின படிப்புகளும் வந்து இன்றைக்கி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. பெரும் பணக்காரர்கள் மட்டுமில்லை, மாதாந்த சம்பளம் வாங்குறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வருமானத்தை திட்டமிடக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குங்க. ஸோ அதனால நிதி ஆலோசகருக்கான தேவை அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகமாக இருக்குங்க. ஸோ இது வந்து நிதி ஆலோசகர் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு. அதுக்கப்புறம் ஊடகத்துறை, இன்றைக்கி ஊடகத்துறை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு துறையாக இருக்குங்க. ஸோ கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா ஊடகவியலை வந்து பாடமாக படித்தவங்க வந்து ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்தவங்களும் ஊடகத்துறையில் வந்து நுழையக்கூடிய வாய்ப்பும் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குங்க. ஊடகத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா செய்தி பிரிவில் பணியாற்ற விரும்புனா மொழித்திறன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ் மொழியாகட்டும் இல்லை ஆங்கில மொழியாகட்டும், அதை வந்து நம்ம வந்து நல்ல ஒரு ஆர்வமாக நல்ல குரல் வளத்தோடு பேசக்கூடிய அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ தமிழ் ஊடகத்தில் பணியாற்ற விரும்பினாலும் ஆங்கில ஊடகத்தில் பணியாற்ற விரும்பினாலும் சரி, மொழித்திறனில் நம்ம தனி கவனம் செலுத்தி நம்மளை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சமூக அக்கறை வேணுங்க. அதே பற்றிய சமூகம் பற்றிய பார்வையும் மொழித்திறன் ஆர்வம் இதெல்லாமே இருக்கக்கூடியவங்க ஊடகத்துறையில் வந்து மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக வளம் வர முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் ஊடகத்துறையை பொறுத்த வரையில் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் குறித்த தகவல்கள் வந்து பெரிய அளவில் தெரிய வராதுங்க. ஊடகத்துறையில் உள்ளவர்கள் மத்தியிலேயே காலி பணியிடங்கள் குறித்த செய்திகள்லாம் புழங்குங்க. அதே நேரத்தில் வந்து ஊடகத்துறையில் வாய்ப்பை பெற சமூக வலைத்தளங்களும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. உதாரணமாக நம்ம ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் தொடர்ந்து கவனிக்கத்தக்க வகையில் எழுதினா ஊடகத்துறையின் கவனத்தை ஈர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பும் வழிவகுக்கக்கூடிய ஒரு முக்கிய தொழிலாக வந்து இன்றைக்கி ஊடகத்துறை அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பிழையின்றி நன்றாக எழுத திருத்த தெரிந்தாவே உத்தரவாதமான பணி அப்படிங்கிறது ஊடகத்துறையில் இன்றைக்கி இருக்குங்க. ஸோ இந்த ஊடகத்துறையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஒரு முக்கியமான துறையாக இருக்குங்க.
2: வாய்ப்பளித்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு நன்றி, வணக்கம்.
0: இதுவரை சிகரம் தொடு நிகழ்ச்சியில் உதகை அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயராமன் அவர்கள் வழங்கிய வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் வேலைவாய்ப்பு பற்றிய பல தகவல்களை கேட்கலாம் சிகரம் தொடு நிகழ்ச்சியில்.
4: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குட் மார்னிங் நில்கிரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் படையப்பா திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடல் வைரமுத்து பாடல் வரிகளில் ஏ ரஹ்மான் இசையமைப்பில் படையப்பா திரைப்படத்தில் இருந்தொழித்தது.

0: கேட்ட பாடல் வைரமுத்து பாடல் வரிகளில் ஏ ரஹ்மான் இசையமைப்பில் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ஹரிஹரன் இணைந்து பாடிய பாடல் சங்கமம் திரைப்படத்தில் இருந்தொழித்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நீலகிரிஸ். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து.
1: ஊ லலல்ல ஊ லலல்ல ஊ

கேட்ட பாடலுடன் குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நாடுகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: கையவச்சா
1: டேய் ராமசாமி
2: யான்ரா குப்சாமி
1: இன்னைக்கு விண்டேஜோடா
2: யான்ரா அது விண்டேஜோ
1: கார நம்மளோட இருக்க பழைய பொருளை கொண்டு போய் அதை புத்த புதுசா காட்டுறதாண்டா விண்டேஜோ நம்ம கிட்ட கார் இருக்குதுல வாடா நேசமணி கண்ணன் கடைக்கிட்டு போவேண்டா
2: நம்ம கிட்ட எங்கடா கார் இருக்குது அது நேசமணி என்ன காரா
1: டேய் எல்லாமே நம்ம பொருள் தான்டா நேசமணி என்ன கடையை பொறுத்த வரைக்கும் என்றா நீயே
2: சரி வா போவோம்
3: அப்பப்பாப்பாப்பா இது நம்ம கடை தானா என்ன அதிக்கிறோம் என்ன அதிக்கிறோம் வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்குதா என்ன ஏனுங்க இங்க வாங்க இங்க
4: ஐயோ வந்தோன்னு ஏன் ஆரம்பிச்சிட்டாலே ஏனும் நீ ஏன்
3: என்னங்க இது கடையே இல்ல இது வேற ஏதாவதா இங்க கடைக்குள்ள என்ன நடந்திருக்குது
4: ஏனும் நீ இல்லாதப்ப நாங்க எத்தனை ஆர்டருக்கு போனோம் தெரியுமா
3: என்ன ஆர்டருக்கு போனீங்களா ஆர்டருக்கு போனீங்களோ
4: ஐயோ அம்மணி ஆர்டருக்கு போனா ஆர்டர்
3: என்ன ஆர்டர் அப்படி நான் இல்லாதப்ப இல்லாத ஆர்டர் அப்படி என்ன ஆர்டர் எடுத்தீங்க
4: ஜானமணி கல்யாணத்துக்கு நாம தான் டீ ஆர்டராக்கு தெரியுமா எவ்வளவு பெரிய கடையை போட்டிருந்தோம் தெரியுமாங்க அந்த ராமசாமி குப்சாமி கேளு அவங்களுக்கு தெரியும்
3: சரி ஆர்டர் எல்லாம் ஓகேதான் காசு வாங்கினீங்களா இல்லையா
4: அம்மி அவங்க கணக்கு பாத்துட்டு தரேன்னு சொல்லி இருக்காங்க
3: அதானே பாத்தேன் கணக்கு போட்டு காசு வாங்கிட்டீங்கன்னா உங்களை கையில பிடிக்க முடியாது சரி இதெல்லாம் என்னத்துக்கு உடச்சு போட்டு வச்சிருக்கீங்க இப்படி
4: ஏனும் நீ அவ்வளவு பெரிய ஆர்டர் போயிருக்கோம் அப்படின்னா அப்புறம் இத்தனூண்டு பொருள் உடையாமையா இருக்கும்
3: இது என்ன இது இங்கிருந்து பர்மா டீ போட்டீங்க சைனா டீ போட்டீங்க அங்க எல்லாம் எடுத்துட்டு போய் போட்டிருப்பீங்க அது எதுக்கு இங்க உடச்சு வச்சிருக்கீங்க
4: ஏனும் நீ இங்கிருந்து கொண்டு போனதுல அங்க வந்து அப்படி கை தவறி கால் தவறி என்ன பண்ணலாம்
3: உங்களுக்கு எல்லாம் தவறும் தவறும்
4: அங்க என்ன நடந்ததுங்கிறது அவனுக்கு குப்சாமி வந்தா கேளு
3: வரட்டு வரட்டும் அந்த தண்டம் கிட்ட கேட்டா உண்மை புள்ளா வெளியே வரும் நீங்க மென்னு மென்னு முழுங்கறத பாத்தா ஏதாவது நடந்திருக்க மாட்டிருக்குது
0: ஒரு வீர தீர செயல் ஒண்ண செஞ்சிட்டு வந்தாரு சரோஜக்கா நீங்க ஊர்ல இல்லாத நேரம் இதெல்லாம் பாக்க உங்களுக்கு தான் குடுத்து வைக்கலையாக்கும்
2: ஆமாண்டா
3: என்ற தம்பி சொல்ற
0: அண்ணன் எவ்வளவு அழகா கல்யாணத்தை நடத்தி வச்சாரு தெரியுங்களா
3: கல்யாணத்தை நடத்தி வச்சாரா இல்ல கல்யாணங்களே கட்டிக்கிட்டாரா வேற யாரையாச்சும்
0: அப்படி பண்ணி தான் சந்தோஷப்பட்டு போமே நாங்க எங்களுக்கு டீ கிடைச்சிருக்கோம்

0: ஏட்றா அந்த விளக்குமாத்த, என்னத்த கேக்குற நீ, என்னத்த பதில் சொல்ற?
1: நேசமணி எனக்கு தான் உடஞ்ச பொருள திருப்பி கிடைச்சு.
0: என்னங்க சொல்றாயும், எதுவுமே இவனுங்க விளங்குற மாதிரி பேச மாட்டானுங்களா?
2: அவனி போன இடத்துல சாப்பிட்டமா வந்தமான்னு இல்லாம ரகலை பண்ணி போட்டு அது மண்டபமே கலையபரம் ஆயி போச்சு.
1: நேசமணி என்ன இவ்வளவு நேரம் பேசிட்டு என் கூட ஒருத்தர் வந்திருக்காரு பாருங்க யாருன்னு.
2: நீ ஊர்ல போற வரவங்களே தெருவில் போற வரவங்களே எல்லாம் கூப்பிட்டு வருவா, யாரு என்னன்னு விசாரிக்கிறதுக்கு நான் என்ன ஜோசிக்காரனா?
1: அட நேசமணி வின்டேஜோ வருது தெரியுமா? வின்டேஜோ
2: என்ன சோ?
1: விண்டேஜ் விண்டேஜ்.
2: ஏனம் நீ என்னமோ இங்கிலீஷ்ல சொல்றான்.
0: ஏண்டா பேண்டேஜ் வாங்கினது பத்தலையா இருக்கும், விண்டேஜ் வேறையா?
1: அட இந்த பழைய காரு, இந்த பழைய காலத்து பைக் எல்லாம் கொண்டு போய் நிறுத்தினா அதுதான் நேசமணினா? இந்த விண்டேஜ் ஷோ நம்ம கிட்ட இருக்கிற வண்டியை நம்ம காட்சிப்படுத்தலாமல்ல?
2: ஏண்டா அதெல்லாம் காயிலாங்கடையில இல்லடா போய் கேட்கணும்.
3: அதான் உங்ககிட்ட கேட்கலாம்னு வந்தோம் நேசமணி. என்ன
1: காயிலாங்கடையா? இதுக்குன்னு பழைய வண்டியே சும்மா பல பல பல பலன் மெயின்டைன் பண்றவங்க இருக்கிறாங்களே, நீங்களும் தான் உங்க வண்டியை வச்சிருக்கீங்களா? சின்ன மாட்டோம்.
2: ஏண்டா நம்ம ஊர்ல பழைய பொருள் பழைய பாத்திரம் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் போட்டு போட்டு பேர்சம்பளம் வாங்கி தின்னுவோ.
1: ஆனா இதுல கண்காட்சி படுத்தலாம் நேசமணினே, கண்காட்சி படுத்தலாம்.
2: என்ன மணி புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டு வர்றானுங்க இதுக்கே, மறுபடியும் பிரச்சனைக்கா?
0: ஏனுங்க நல்ல விஷயத்தான சொல்றான், பழைய பழைய காரெல்லாம் நம்ம எங்க போய் பாக்குறதாமா? இந்த மாதிரி ஷோ ஏதாவது நடந்தாதான் பாக்க முடியும்.
2: ஏன மணி நம்ம காரியம் இல்ல சேர்ந்து கேக்குறான்னா இருக்குது?
0: நம்ம காரையும் பாலிஷ் பண்ணி கொண்டு போய் நிறுத்தினா என்ன? இப்போ
1: அது ஓடுற கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா சரி, அது ஆறு நடிச்சா கோழி கத்துது, வேற என்ன பண்ணா என்னென்ன கத்துதுன்னு தெரியாதே.
0: ஏன்டா எந்த காராவது கோழி கத்துற மாதிரி ஆறன் வச்சிருக்காங்களா? நம்ம கார அதுலயே ஒரு வித்தியாசமா இருக்குதுல்ல.
1: வித்தியாசமான கார தான் அங்க கூடி போற இடத்துல பார்த்தா பயப்படாம இருந்தா சரி.
2: ஏன்டா இன்னொரு விஷயத்தை நீ யோசனை பண்ணியாடா
1: சொல்லுங்க. நேசமணி என்ன
2: ஓட்டிட்டு போனா அது வந்து புது கார்டா? யாராவது நாலு பேர் தள்ளிட்டு போனாதானே அது பழைய காரன்னு தெரியும்.
1: இது ஓட்டிட்டும் போகணும் தள்ளிட்டும் போகணுமே.
4: வண்டியை வித்துறதுனால வைக்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க. அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டு? இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏண்டா இந்த கேள்வி கேட்டா?
2: நீ தானே சொன்ன இப்ப பழைய காரெல்லாம் நிறுத்தினாத்தான் அது பெரிய விஷயம்னு. அப்ப தள்ளிட்டு போனாதான் இது பழைய காருன்னு தெரியும் எல்லாத்துக்கும்.
1: அப்ப முன்னாடி நேசமணி டி ஸ்டாலின் காருக்கு பேர் போடுறதால என்னன்னு பேர் போடுறது?
2: ஏனமணி என்ற பேனரை முன்னாடி கட்டிடலாமா?
0: ஏனுங்க ஏற்கனவே அந்த கண்ணாடியில ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. உங்களோட பேனர் வேற கட்டிட்டாக்கா சுத்தமா ரோடே தெரியாதுங்களே.
2: ஐயோ வேண்டாம் மணி, பேனர் கட்டிட்டோம்னா பின்னாடி மாலைகளையும் கொண்டு போட்டுருவானுங்க.
0: அந்த பயம் இருக்கட்டும்ங்க, நம்ம பசங்க செஞ்சாலும் செய்வானுங்க.
1: சார் இது போட்டோ எடுக்கிறதுக்கு அதெல்லாம் தொடலாம் கூடாதுங்க, அது தொடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க அவங்க. தொடாம போட்டோ எடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பாரு இங்கே எடுங்க போட்டோ.
5: இந்த பாரு இங்க புஸ், இந்த பாரு இங்க புஸ். காந்த கண்ணகி உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன், இந்த பேக்ல புஸ்.
2: ஆமா ஆமா தொட்டாக்கா அதாவது அங்கங்க கலந்து புழுக்கும் நமக்கு தானே தெரியும்.
1: பப்ளிக் நேசமணினா இப்படியா பேசுறது? விண்டேஜ் ஷோக்கு எப்படி கூடுவாங்க? இந்த போட்டோவெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் காட்டினா தான் நம்ம கிட்டே ஒரு கார் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும்.
2: கார் இருக்குன்னு சொல்லுவாங்க, இதுக்கு நம்ம காசு கீசு கொடுப்பாங்களா?
6: ஏனேஸ்மணின இப்படிதான் சொல்லி கூட்டிட்டு போனீங்க கல்யாணத்துக்கு, காசு நிறைய குடுப்பாங்களா அப்படின்னு. கடைசியில இவனுக்கு எனக்கு முதுகுல நல்லா கொடுத்தாங்க.
1: காசு எல்லாம் தர மாட்டாங்க நேஸ்மணின, இந்த மாதிரி ஒரு பெருமை மிக்க ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்குது அப்படிங்கறத நம்ம கொண்டு போய் ஷோகேஸ் பண்ண வேண்டியதுதான்.
2: ஏன்டா இந்த கடையில நானே ஒரு பெருமை மிக்க பொருள் தானடா, என்ன விட என்னடா பொருள் வேணும் உங்களுக்கு?
1: ஆனா பொருளுங்களுக்கு இருக்கிற மரியாதையும் மனுஷனுக்கு இல்லையே நேஸ்மணின.
2: அது என்ன வாஸ்தவம் தான்டா. சரி சரி, அப்ப இந்த கார்ல ஆறு உட்காந்துட்டு போகணும், நானா உங்க அக்காவா?
1: எல்லாரும் உட்காந்துட்டு போவோம், அப்புறம் தள்ளிக்கிட்டு போவோம்.
0: பாருங்கடா அன்னைக்கு மாதிரி தூக்கி பின்னாடி போட்டுறாதீங்க. நீ அப்பவும் நான் முன்னாடி சீட்ல நான் தான் உட்காந்துட்டு வருவேனாக்கும்.
1: இந்த வண்டி பேசாம நீங்களே ஓட்டுங்க சரோஜக்கா, உங்களுக்கு தான் அது கரெக்டா இருக்குமாக்கும்.
0: ஆமா இது எனக்கு ஓட்டுறது, பேசாம முன்னாடி உட்காந்துக்கிறேன்னு ஸ்டேரிங் புடிச்சுக்கிட்டு யாராவது தள்ளிட்டு வாங்க. நாலு பேரு ஓட்டின மாதிரியும் ஆச்சு, நான் முன்னாடி உட்காந்த மாதிரியும் ஆச்சு.
1: எது எப்படியோ நமக்கு பெருமையா நம்மளுடைய காரு நியூஸ் பேப்பர்ல வரும்ன்றது இன்னொரு பெருமையான விஷயமாக்கும்.
2: ஆமா பின்ன நேசமணி என்ன, இது வரைக்கும் டீக்கு மட்டும்தான் பிரபலம்னு நினைச்சிட்டு இருந்தோம், இப்ப வந்து பழைய காருக்கும் பிரபலம்னு தெரிஞ்சுக்கோணும்.
1: ஒவ்வொரு
2: கடைசியில நஷ்டத்துக்கு தான் இங்கெல்லாம் வந்து சத்தம் போட்டு பேசக்கூடாது. எல்லாம் பாரு காதோட காது தான் பேசிட்டு இருக்காங்க, நீங்க நானும் அப்படித்தான் பேசணுமாக்கும்.
0: அது யாருங்க சொன்னது உங்களுக்கு?
2: ஏனமணி எங்க முன்னாடி உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் பாரு, இப்படி கையை வச்சு கை வச்சு காதோட காதோட தான் பேசிட்டு இருக்காங்க. நாமளும் எல்லாத்துக்கு முன்னாடியும் கொஞ்சம் ரீசண்டா நடக்க வேண்டாமா?
0: நல்லா நடந்து போங்க, அதுக்கு காதகத்தை கடிச்சு வச்சிடாதீங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க.
2: ஐயோ அப்படி எல்லாம் பேசணும்னா தான் நம்மளும் பெரிய ஆளுங்கன்னு நினைச்சுக்குவாங்க.
1: என்னென்ன காருங்க வந்திருக்குது பாருங்க, இதுக்கு மத்தியில உங்க காரா நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு நேசமணி. என்ன
2: ஏண்டா எல்லா

0: என்ற கார் தான் அங்க பல பலன்னு தெரியுதாக்கும்.
1: நீ எப்படியோ எவ்வளவு திட்டினி என்ன, பழைய காரு பழைய பொருள் பேரிச்சம்பளம் கிட்டு, இப்ப பாருங்க பெருமையா நேசம் பண்ணி காருன்றதாங்க முன்னாடி நிக்குதல்ல.
2: ஏனுங்க கோல்டன் கலர்ல நம்ம காரு மின்னுது பாருங்க.
3: நான் அண்டாவுக்குள்ளேயே தெரிஞ்சுட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா இவன் பூசன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா?
4: ஆமா.
3: என்னையா அது குண்டா அண்டாங்க?
4: முதல்ல இத பூசு, இத வர.
0: அந்த மின்றதுக்கு காரணம் என்னன்னு ஆறாவது கண்டுபிடிச்சிங்களா என்ன?
1: யாரு காரணம் நேசம் பண்ணி என்ன?
0: நேத்து நீ சொல்லி போட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம காரத்தை வந்து பேப்பர்ல வரும் சொன்னதுனால நான் அந்த வடை போண்டா சுட்டு போட்டு மீதி எண்ணெய் இருந்தது இல்ல, அந்த எண்ணெயெல்லாம் நைட்டு வச்சு தொடச்சு எடுத்தனாக்கும்.
1: எண்ணெயில தொடச்சு வச்சனாலே இப்படி இருக்குது. நான் கூட பாலிசி கிழிச்சு போட்டீங்கன்னு நினைச்சேன்.
0: என்ன அது போண்டா போட்ட எண்ணெயாக்கும், அதுதான் இப்படி மினு மினுக்குது.
2: ஏனுங்க மாம்பழ சீசன் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஈ முக்க போது பாருங்க. நம்ம வண்டியில
0: ஈயெல்லாம் மொச்சதுன்னு வச்சுக்குவேன், நாம சொல்லிடலாம். பாருங்க நம்ம வண்டி இனிப்பான வண்டிங்க, அதனாலதான் ஈ மொக்கிதுங்கன்றலாம்.
2: பேசுறதுக்கு நம்ம நல்லாதான் இருக்குது. எப்படியோ இந்த விண்டேஜ் ஷோ முடியறதுக்குள்ள ஈங்க வராம இருந்தா சரி.
0: யானை மணி இன்னொரு விஷயத்தை நீ யோசித்தியா?
2: ஏனுங்க
0: நம்ம வண்டி எங்கத்த வண்டி? நேசமணி என்ன டீ கடை வண்டி.
2: சரி அதுக்கு என்ன
0: இப்ப? நேசமணி என்ன டீ கடைனாலே இப்படித்தான் எல்லாம் இனிப்பா இருக்கும், எல்லாம் ருசியா இருக்கும்னு ஈ கூட தெரிஞ்சு வச்சிருக்குதுன்னு சொல்லி போட்டு ஜமால் சட்லாம் கூட.
2: வாய் இல்லன்னா நீங்க பழைக்க மாட்டீங்க.
0: வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கவே இந்த காலத்துல குருவி நம்மள தூக்கிட்டு போயிரும்.
1: ஏன் நேசமணி என்ன இவ்வளவு பண்ணீங்களே, இத்தனை பேர் நிக்கிறாங்களே, வரும்போது இந்த டீயும் கடையும் சேர்த்து அந்த வண்டியில எடுத்துட்டு வந்து வித்துருக்கலாம்ல?
0: ஏன்டா அதெல்லாம் எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம டீ கடைன்னு தெரிஞ்சு போயிரும் இல்ல?
1: இல்லன்னா மட்டும் தெரியாதாக்கும்.
2: வண்டி வெயிட் தாங்கிட்டாலும்
0: ஏன்டா நாம ஊருக்குள்ள இப்ப பேப்பர்ல எல்லாம் போடுறதா என்னன்னு போடலாம். நேசமணி என்ன டீ கடைன்னு போட வேண்டாம், நேசமணி என்ன சமீனு போட்டலாம்.
1: சமீனா
2: ஜமீனாமா? அததான் அவரு சமீனுங்கிறாரு, உனக்கு புரியலையாடா?
1: புரியலையாக்கும்.
0: ஏன்டா வீட்டுக்கு பின்னாடி குழப்பம், வாய்க்கா வரப்பு இருக்குது, அக்கட்டால இக்கட்டால வாய்க்கா வரப்பு இருக்குதுன்னு சொல்லி போட்டு நாமளும் சமீனு சொல்லிடலாம்.
2: ஏனுங்க அந்த பின்னாடி சாக்கடை தான் குழப்பம்.
0: ஏனமணி அது ஒரு காலத்துல ஆறா ஓடிச்சு உனக்கு தெரியாது, நீ அப்புறம் சின்ன பிள்ளையாக்கும்.
2: ஓ
1: நேசமணி என்ன எனக்கு ஒரு டவுட்டு.
0: ஏன்றா உனக்கு டவுட்டு?
1: இல்ல வண்டி ரொம்ப நேரம் பொருள் அப்படியே இருக்குமா இல்ல களைஞ்சிருமா?
0: இல்லடா இல்லடா, நான் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். நேத்து கதை அங்கங்க ஒட்ட வச்சு ஆணி அடிச்சு ஸ்க்ரூ எல்லாம் போட்டு தான் வச்சிருக்கேன்.
5: ஆமா பெயிண்ட் அடிச்சா நான் சிவப்பாயிடுவேனா?
6: ஒரு முயற்சி தான், 7-8 போட்டு அடிச்சு பாக்குறேன், அதுலயும் நீ சிகப்பி ஆகலன்னா ஒரே அடியா ஆசிட்ல முக்கி உன்னை வெள்ளையாக்கிடுறேன்.
5: போனே.
1: சரி கொஞ்சம் அந்த பக்கம் மாத்தி நிறுத்த சொல்றாங்க நேசமணி. என்ன மாத்தி நிறுத்துங்க?
0: அது என்னடா மாத்தி நிறுத்தி இல்ல, நேத்து நைட் நான் செலட்டைப் எல்லாம் போட்டு ஒட்ட வச்சுட்டேன். எல்லாம்
1: செலட்டை போட்டு ஓட்டீங்களா? வண்டியை போட்டு செலட்டை போட்டு ஓட்டின முதலாள் நீங்களா தருப்பீங்க நேசமணி? என்ன
0: அதையும் சேர்ந்து நியூஸ் பேப்பர்ல போடுறா முதலாளுன்னு
1: செலட்டை போட்டோம்னா காரி துப்பிடுவாங்க நேசமணி. என்ன
0: அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்களா? இப்படி எல்லாம் கூட ஒருத்தர் இருக்கிறாங்களா, இவ்வளவு ஒரு அறிவு குழந்தை இருக்கிறாங்களான்னு எல்லாரும் பெருமைப்படுவாங்களா?
1: போர்டு போட்டுருக்கலாம் செலட்டை போட்டு ஓட்டின வண்டி
0: அப்படின்னு. அது வந்து ஒரு புது மாதிரியான விஷயம். சரி சரி நான் ஓட்டக்கூடாதுரா, நான் வந்து இந்த காரோட ஓனர் இல்ல,
1: பின்ன நாங்க தான் ஓட்டணுமா?
0: ஆமா பின்ன நீ ஓட்டிட்டு போனதா பாரு, ஓனர் அப்படி ஜம்பமா நிக்கிறாரு, டிரைவர் வண்டி வண்டி ஓட்டிட்டு போறாருன்னு சொல்லுவாங்க.
1: நேசமணி என்ன எனக்கும் ஓனர் மாதிரி இருக்கிறதுக்கு ஆசையா இருக்குது. இந்த வேற ஒருத்தர் ரொம்ப நேரம் இந்த வண்டி ஓட்டி பாக்குறேன்னு கேக்குறாரு,
0: குடுக்கட்டுமா? பாத்தியா அப்ப நீ நின்னு சின்ன சமீனு நினைப்ப உனக்கு.
1: ஆமா நேசமணி என்ன, அதான் ஒரு மரத்து குரங்கு பாயசம் கிடைச்சா பக்கத்து மரத்துல இருக்க குரங்குக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்களே அந்த மாதிரிதான்.
0: ஓ இப்ப நீ யார குரங்குன்னு சொல்ற? நீ
1: பொதுவா பழமொழிச்சனும் நேசமணி. என்ன
0: போண்டாவ தின்னதுல இருந்து உனக்கு ரொம்ப ஏகத்தாளமா தான் இருக்குது.
1: எங்க இந்த வண்டி கொஞ்சம் மாத்தி போடுங்க.
0: சத்தமே இல்லாம
1: என்ன நேசமணி வண்டி வேகமா போகுது.
0: ஏன்டா ஏன்டா காலை வச்சு அமுத்துனா பிரேக் நிக்காது, அதை புடிச்சு கையில இழுக்க சொல்லு, கையில இழுக்க சொல்லு.
1: எங்க போயிட்டே இருக்கீங்க ஐயா, வண்டி நிக்கிறதுல நினைக்கிறேன். வாங்க போய் பிடிக்கலாம்.
0: ஏன்டா நாம எங்க பிடிக்கிறது, அவனையே கீழே குனிஞ்சு அப்படியே ஒரு கையில இழுக்க சொல்லு.
1: நேசமணி குமிர மாதிரி தெரியல, டக்கு டக்குன்னு கீரை கை கீழே ஆட்டி கீரை போடுற மாதிரி தெரியுது நேசமணி. என்ன
0: ஐயா அதெல்லாம் போட்டா கல் விழுந்துருண்டா, கையில பிரேக்க புடிச்சு இழுக்க சொல்லா
1: நேசமணி. ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது நேசமணி. என்ன
0: என்றா தெரியுது?
1: நீங்க போட்ட எண்ணெய் வெயில பலபல நடிக்குது பாருங்க.
0: இப்பவா தெரியுதா எப்படி எல்லாம் நான் வந்து மேக்கப் பண்ணி வச்சிருக்கேன்
1: நேசமணி? காத்துல பறக்குது பாருங்க.
0: என்ன கரும

0: போட்டியோ தெரியலையே, என்னென்னமோ சொல்ற, மைதா மாவுங்கிற, செலோடேப்புங்கிற, காருக்கு போய் செலோடேப்பும் மைதா மாவு பேஸ்டையும் போட்ட முதலாளி நீயா தான்
1: இருக்கவன். அது அந்த அட்டை மாதிரி தானே இருக்குது, அதனால தான் நான் மைதா மாவுல பேஸ்ட் காய்ச்சி எல்லாத்துக்கும் ஒட்ட வச்சுட்டேன்.
2: ஏன் யஸ்மினே, எனக்கு ஒரு சந்தேகம்.
1: என்றா உனக்கு இன்னும் சந்தேகம்?
2: வழக்கமா எங்க வெளியில போனாலும் நம்ம கடை டீயை தவிர வேற கடை டீயை சாப்பிட வேணாம்னு சொல்லுவீங்களே, இன்னைக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இல்லையா?
1: ஏண்டா இன்னைக்கெல்லாம் நாம வந்து கொஞ்சம் சமீன் இல்ல, நாம ஜூஸ் குடிக்க வேண்டாமா? அந்த ஜூஸ்,
2: அந்த ஜூஸ் எல்லாம் வண்டியில இருக்குது.
1: ஆமா வண்டிக்குள்ள தானே இருக்குது.
2: வண்டி கிட்டக்கிட்ட 500 மீட்டர் தூரம் போயிச்சா ஓட்டி பாக்குறதுக்கா கூட்டிட்டு போறா எடுத்துட்டு போறான்னு நினைச்சு என்னன்னு நடக்குதுங்க?
1: ஏண்டா ஓடி போய் ஒரு கல் எடுத்து அந்த டயர் கிட்ட போடு.
3: நான் வேண்டாம் சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம் தான் சொன்னேன், அவன் தான்.
4: நானும் வேணாம் தான் சொன்னேன்.
3: யாரு?
4: நான் தான்.
5: இவன் திருந்தவே மாட்டான்பா.
6: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி.
7: காலங்கள் மாறலாம், கருவிகள் மாறலாம், ஆனால் மனங்களை இணைக்கும் சில குரல்கள் மட்டும் என்றும் மாறாது. 9 தசாப்தங்களை கடந்து இன்றும் இளமையாக ஒலிக்கும் திருச்சி வானொலி இன்று இளைஞர்களின் பாதையில் புதிதாய் மலர வருகிறது. நினைவுகளும் நவீனமும் இசையும் இளமையும் இணையும் இந்த இனிய நேரத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
8: வணக்கம், என் பெயர் வர்ஷினி. வானொலிக்கு எனக்கு உண்டான தொடர்பு நான் பிறந்ததுல இருந்து கூட வச்சுக்கலாம். ஏன்னா என்னோட அம்மாவுக்கு வானொலினா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதுல வர நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அப்போ ஒரு நாள் இதுல வர மழலையர் நேரம் அப்படின்ற நிகழ்ச்சியில நீ கலந்துக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்பெல்லாம் வந்து அது என்னன்னு கூட தெரியாத ஒரு காலம். நான் 2ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன். குழந்தைங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது ஆசையா இருக்கு, நீயும் பேசு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் போது வீட்டுல எல்லாரும் உட்காந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மழலையர் நேரம் நிகழ்ச்சியை மட்டும் கேட்க ஆரம்பிச்சேன். அது கூட சில நிகழ்ச்சிகளையும் கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதுவே எனக்கு பழக்கமாயிடுச்சு. இப்ப நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எப்பவும் கல்வி சம்பந்தமாகவும் மருத்துவம் சம்பந்தமாகவும் வர நிகழ்ச்சிகளாகட்டும், வசந்த அழைப்பு, மாலை 5 மணிக்கே ஒளிபரப்பாகிற பாடல்கள், இது எல்லாமே கேட்க கேட்க எத்தனை நாள் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்னு தோணும். சில நேரத்துல நிகழ்ச்சிகள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடுது, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாமே அப்படின்னு கூட தோணும். இன்னைக்கு உலகமே டிஜிட்டல் மயமா இருந்தாலும் இன்றைய காலத்துக்கு ஏத்தபடி மக்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தமாக நிகழ்ச்சிகளை சிறப்பா செஞ்சுட்டு வர வானொலிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.
9: வணக்கம், என்னோட பேரு கவிநிலவு. மழலையர் நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிட்டேன். அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டப்போ எனக்குள்ள ஒரு பெரிய ஆர்வம், என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே செய்யாத ஒரு விஷயத்த நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் கூட இருந்துச்சு. நான் வந்து எஃப்எம்ல பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டே இருந்தேன். அந்த ஆர்வம் ஒவ்வொரு முறையும் அடுத்த பிள்ளைங்க எப்படி பேசியிருக்கிறாங்க, நம்ம நல்லா பேசியிருக்கிறோமா, அவங்க நல்லா பேசியிருக்கிறாங்களா, இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா இதை விட நல்லா பேசுவோமா, அப்படியெல்லாம் யோசிச்சு யோசிச்சு அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தோம். மணிமலர் கேட்க ஆரம்பித்தேன். யதார்த்தமாக பேசுறத கேட்கும்போது நல்லாயிருக்கும். அப்போதான் அம்மா சொன்னாங்க, மற்ற எல்லா பண்பலையும் விட இது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை பாதுகாப்பு. அதாவது ஒவ்வொரு நாளுக்குமே ஏதாவது ஒரு தினத்தை கொண்டாடி தான் நம்ம மனசுல அதை பதிய வைக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை வானொலி சிறப்பா செஞ்சுட்டு இருக்கு, நீ தொடர்ந்து கேட்டனா தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கேட்க ஆரம்பிச்சேன், இனியும் கேட்பேன். இன்றைய தலைமுறையிலும் இணையத்துக்கு ஈக்குவலா நின்று எல்லாரையுமே பேச வச்சிட்டு இருக்கிற இந்த வானொலி என்னோட தலைமுறை மற்றும் அடுத்த தலைமுறைக்கும் நல்ல வழிகாட்டியா இருக்கும்.
10: வணக்கம், என் பேரு வெண்மதி. எஃப்எம் கேட்க பிடிக்குமா அப்படின்னு கேட்டா எப்படிங்க இல்லைன்னு சொல்ல முடியும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அதுலேயும் விரும்பி கேட்குற நிகழ்ச்சி அப்படின்னா அது வண்ண கோலங்கள் தான். அப்புறம் காலையில வர இதய ராகம், இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்கு பிடிச்ச பாடல்களா முக்கால்வாசி அதுல வந்துருமா. ஸோ நான் அதை மிஸ் பண்ணாம நான் அதை கேட்டுருவேன் எப்பவுமே. அதே போல இன்னொரு நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சொல்லப்போனா ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப ஆர்வத்தோட நான் கேட்குற நிகழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் அதுவா இதுவா நிகழ்ச்சி. என்ன சொல்றது, கிட்டத்தட்ட அதை கேட்கும் போது எனக்குள்ள நானே பட்டிமன்ற மாதிரி நான் பேசிக்கிற அளவுக்கு அதுல வர ஒவ்வொரு டாபிக்குமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை தொகுத்து வழங்குறவங்களும் ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா அதுல பேசியிருப்பாங்க. அவங்க

0: பேசுற விதம் தான் நம்மளை அந்த நிகழ்ச்சியை மேலும் மேலும் கேட்க தோண வைக்குது. ஒரே நேரத்தில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்து நம்மளை யோசிக்க வச்சு நம்மளை பேச வைக்கிற ஒரு நிகழ்ச்சியாக அது இருக்குது. அதனாலேயே எனக்கு அந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: வணக்கம், என்னோட பேரு லட்சுமி பிரியா. ஏன் எல்லோருமே இளைஞர்கள் ரேடியோ கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு தலைமுறையா இருந்தாலும் கூட நாங்களும் ரேடியோ கேட்டுட்டு தான் இருக்கோம். வானொலி அப்படிங்கறது எல்லாரோட வீட்லயும் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா என் தாத்தா கேட்டது, என் அப்பா கேட்டது, இப்ப நான் கேட்கறது. என்னோட தாத்தா அளவுக்கு கேட்க முடியலனாலும் ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டும் இது நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கிறோம். விடுமுறை நாளா இருந்தா விருப்ப பாடல்களை கண்டிப்பா கேட்டுருவேன். பண்ண கோலங்கள் நிகழ்ச்சி ரொம்பவே பிடிக்கும். உங்களோட நான் அந்த நிகழ்ச்சியில யதார்த்தமா அவங்க பேசுற விஷயங்களா இருக்கட்டும், சொல்ற குட்டி கதைகளா இருக்கட்டும், சின்ன சின்ன கவிதைகளா இருக்கட்டும், அதெல்லாம் கேட்கும் போது இன்னும் கொஞ்ச நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்க மாட்டோமா அப்படின்னு தோணும். சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னோட அம்மா கிச்சன்ல வேலை செய்யும் போது எப்பவுமே அங்க ஒரு ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு நாள் எல்லா நிகழ்ச்சியும் கேட்டுட்டு எல்லா நாளும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க. இனி வரும் காலத்துல கண்டிப்பா நீங்க நிகழ்ச்சிகளோட பெயர்களை மாத்தினாலும் சரி, நிகழ்ச்சிகளையே மாத்தினாலும் சரி, வானொலி கேட்கறது நான் நிறுத்த மாட்டேன். அந்த அளவுக்கு வானொலி என்னோட வாழ்க்கையில ஒரு நல்ல தோழியா பங்கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 90 மட்டும் இல்ல, 100 ஆண்டு இருந்தாலும் கூட வானொலிக்கு நிகர் வானொலி தான்.
2: வணக்கம், நான் ஹரிபிரசாத் பேசுகிறேன். வானொலியை இளைஞர்கள் விரும்பி கேட்கிறார்களா இல்லையா அப்படின்னா, நான் விரும்பி கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்ச என்னோட நண்பர்கள் விருப்பமா கேட்கிறாங்களோ இல்லையோ, அவங்களோட எல்லார் வீட்டிலயுமே, உதாரணத்துக்கு அப்பாவோட ரூம்ல, அம்மாவோட சமையலறையில அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். என்னோட தாத்தாவுக்கு வானொலி ஆகச்சிறந்த நண்பன் அப்படின்னு தான் சொல்லணும். விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலயுமே ஒரு நல்ல ஆலோசகரா இருந்து அவர்களுக்கு வழி நடத்தினது வானொலி தான். நான் விவசாயம் சம்பந்தமா ஏதாவது சந்தேகப்பட்டு கேட்டா நாளைக்கு நிகழ்ச்சியில் சொல்லுவாங்க, நான் உனக்கு கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்க தாத்தாவுக்கு விவசாயத்துல இன்னைக்கும் ஒரு ஆலோசகரா இருக்கிற இந்த வானொலியில் அப்படி என்னதான் சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நான் வானொலி கேட்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் 1st கல்லூரி மாணவர். என்னோட 8-9 வகுப்பு தொடக்கத்தில் வானொலி கேட்க ஆரம்பித்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன். வானொலியில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற பண்பலைகள் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, அகில இந்திய வானொலியில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீ தமிழில் சிறந்த வார்த்தைகளையும் கேட்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேனா, கண்டிப்பா அகில இந்திய வானொலி கேளு. அதுல இருக்கிற அறிவிப்பாளர்கள் சொல்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் புதுசு புதுசா இருக்கும். உனக்கு தெரியாத வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும்னு நீ இதை ஆசைப்பட்டனா இதை கேட்கலாம் அப்படின்னு எங்க பாட்டி சொன்னாங்க. அதுக்காகவும் கேட்க ஆரம்பிச்சேன். பட்டிமன்ற பேச்சு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் கிட்டையும் நான் சொன்னேன், இந்த மாதிரி அகில இந்திய வானொலி நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டோம்னா நிறைய தமிழ் வார்த்தைகளை புதுசாக கத்துக்க முடியுதுன்னு. அதனால அவங்களுமே இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு இதோட பாரம்பரியம் என்ன, இது எத்தனை வருஷம் தாண்டிச்சு, இதெல்லாம் வந்து பெரியவங்க அளவுக்கு சொல்ல தெரியாது. ஆனாலும் என்னுடைய தாத்தா, அம்மா, பாட்டி இவங்கெல்லாம் கேட்டு ரசிச்ச ஒரு விஷயத்த இன்னைக்கு நானும் கேக்குறேன். இனி என் காலம் முழுக்க நான் கேட்டுட்டு தான் இருப்பேன் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இணைய உலகம் இவ்வளவு வளர்ந்த இருக்கிற இந்த காலகட்டத்திலயுமே எங்களை கைக்குள்ள வச்சிருக்கிற இந்த வானொலி மென்மேலும் வளரணும். நன்றி.
3: ஹாய், என்னோடய பேர் கெவின் கேஸ்ட்ரோ. நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஒரு நாள் வந்துட்டு நான் பஸ்ஸில் வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போதைக்கு அந்த சின்ன பட்டன் ஃபோன் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன், ஹெட்செட் எடுத்துகிட்டு நம்ம மாட்டிட்டு நம்மகிட்ட பாட்டு இருக்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். சரி, நம்ம எஃப்எம் இருக்கே என்னான்னு போய் பார்ப்போம் உள்ள அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நிறையா சாங்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நமக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்துச்சு, பிடிக்காத சாங்ஸ் சிலது நிறைய போயிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, அப்புறமேட்டு நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ட்ராவல்லே தான் போயிட்டு இருந்தேன். அந்த ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் எப்படி இருக்கும்னா, ட்ராவல் சுற்றி பச்சை பசின்னு இந்த வயல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே அந்த காற்று வந்துட்டு இனிமையாக இருக்கும். நான் சாயந்தரம் வந்துட்டு அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப அது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம ட்ராவலில் இருக்கும்போது அந்த பாட்டு கேட்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நைட்டு ப்ரோக்ராம் அந்த ஞாபகம் வருதே, அந்த ப்ரோக்ராம்லாம் பழைய காலத்து சாங்ஸ் வந்துட்டு நம்ம கேட்குறோம். ஸோ நம்ம என்ன தான் மாடர்ன் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டாலும் அந்த பழைய சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டே அந்த பழைய பாட்டை கேட்குற சுகமே வந்துட்டு தனி தான். அந்த ஈவினிங் பொன்மாலை ப்ரோக்ராமில் வர சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கும்.

0: அதே மாதிரி அந்த டெய்லி விளையாட்டு அந்த வண்ணக்கோலங்கள் அந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் டெய்லி ஒவ்வொரு மக்களா தேடி வந்துட்டு சந்திக்கிற ப்ரோக்ராம் உங்களோடு நாங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மக்களோட ஒரு ஒன்றிச்சு இருக்கிறப்ப வந்துட்டு நமக்கும் வந்துட்டு எஃப்எம் கேட்கணும், அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் காலத்தில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மொபைல்லே போயிடுச்சு, பட் இன்னமும் இந்த எஃப்எம் இருக்கு, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கு. ஸோ அப்போ அந்த பஸ்ல ஆரம்பிச்ச பயணம் இன்னமும் எனக்கு தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. தேங்க்யூ.
1: ஒலியின் வழியே தமிழின் இனிமையை உலகம் அறிய செய்த உயிருள்ள கல்விக்கூடம், விரல்கள் பேசும் காலத்திலும் செவிகள் தேடும் அமைதியான அன்பு குரல். 87 என்பது வயதின் எண்ணிக்கை அல்ல, மக்களின் மனதில் நீ பதிந்திருக்கும் நினைவுகளின் உயரம். காற்றலைகள் இருக்கும் வரை உன் பயணம் தொடரும், தமிழ் இருக்கும் வரை உன் புகழ் நிலைக்கும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. தொகுப்பு வினோதாஜை, அமைப்பு பிரிசி, படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

0: எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
1: நீயே பாருமா.
2: ஹே வாவ், நிறைய கதை புக்ஸ் இருக்கு.
0: தேங்க்ஸ் பா.
3: என்னங்க, குழந்தைக்கு புக்ஸ் போய் கிஃப்டா வாங்கி தந்திருக்கீங்க?
1: இல்லம்மா, மற்ற கிஃப்ட்ஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் புக்ஸ் படிக்கிறதால கிடைக்கிற விஷயங்கள் அவளை லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சிருக்கும். அதுவும் சின்ன வயசுலேயே புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா?
3: ஆமாங்க, நீங்கள் சொல்றதும் சரிதான். புத்தகங்களை படிக்கிறதுல மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுலையும் சந்தோஷம் இருக்குல்ல.
4: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம்,

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 9 மணி.
1: ஓடிஎஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
4: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
5: மாட்டிக்கிட்டீங்க.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
9: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
8: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
9: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
10: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: நேயர்கள் கேட்க இருப்பது ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உள்ளத்தை அளித்த திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடல் பழனி பாரதி பாடல் வரிகளில் சிற்பி இசையமைப்பில் மனோக்குழுவினர் இணைந்து பாடிய பாடல் உள்ளத்தை அளித்த திரைப்படத்திலிருந்தொழித்தது. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: நேரம் 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புன்ன சைபால்
3: சைபால்.
4: ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். அந்த ஊரில் அடிக்கடி சேவல் சண்டை நடக்கிறது வழக்கம். அரண்மனையில் ஒரு ஆள் இருந்தான். மன்னருக்காக அவன் ஒரு சேவல் வாங்கிட்டு வந்தான். சண்டை போடுறதுக்காக அந்த சேவலை தயார் பண்ணிகிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் ஆச்சு. மன்னர் அந்த ஆளை கூப்பிட்டார். என்னப்பா சேவல் தயாராகிட்டுதா அப்படின்னு கேட்டார். இன்னும் அது தயாராகல மன்னா, இன்னும் வளரலை, அதுக்கான தகுதி இன்னும் அதுக்கு வரலை அப்படின்னா. எதனால் அப்படி சொல்கிறேன்னாரு. கோபம் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னா. சரி அப்படின்னு விட்டுட்டார். மறுபடியும் கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ எப்படி நிலமை, சேவல் தயாரா அப்படின்னார். இன்னும் இல்லை அரசே, மற்ற சேவல் எங்கேயாவது கூவுற சத்தம் கேட்டால் உடனே இது பரபரப்பாயிடுது, பக்கத்தில் ஒரு சேவலின் நிழலை கண்டால் கூட இது பரபரப்பாயிடுது அப்படின்னா. சரி இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு விட்டுட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ மறுபடியும் விசாரித்தார். இன்னும் நம்ம சேவலுக்கு அந்த தகுதி வரலமன்னா, போராட்ட உணர்வு அதுக்கு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, உள்ளே மெதுவாக தான் எரிய ஆரம்பிச்சிருக்குது போராட்ட உணர்வு. அப்படி இருக்கக்கூடாது, அது பற்றி எரிய வேண்டாமா அப்படின்னா. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ எப்படின்னு கேட்டார். இப்போ அவன் சொன்னான், மன்னா கிட்டத்தட்ட அது போருக்கு தயாராகிட்டுது அப்படின்னு நினைக்கிறேன்னா. எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார். மற்ற சேவலின் குரலை கேட்டால் அது அசைகிறதே இல்லை, ஒரு பொம்மை மாதிரி ஆகிடுது, அதுக்கு உள்ள ஒரு நுட்பமான விழிப்புணர்வு வந்துட்டுது, அதனால் அது அமைதியாக இருக்குது, மௌனமாக இருக்குது, இனிமேல் அதுக்கு இணையான சேவலே கிடையாது, வெற்றி பெற அது போராட வேண்டிய அவசியமே இல்லை, அதை பார்த்த உடனே எதிரி சேவல்கள் பயந்துட்டு ஓடி போடும் அப்படின்னு சொன்னானா. அந்த சேவலை வளர்த்தவர் வந்து சி சிங் சு அப்படின்னு பேர். இந்த சுசுகி சொன்ன கதையாக அது. ஞானிகள் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அந்த சேவலின் ரகசியத்தை நீயும் கற்றுக்கொள், நீ அப்படி ஆயிடு, சண்டை போடாமலே வெற்றிகள் பெறுகிற நுட்பத்தை புரிந்துகொள். இதுதான் ஞானிகள் உபதேசம். ஒரு குருக்கிட்ட ஒருத்தன் போயிருக்கிறான், எனக்கு சண்டை போட கற்றுக்கணுங்கண்ணா, அதுக்கு என்ன செய்யணும்னார். என்ன உங்கள் மாணவனாக சேர்த்துங்கண்ணா. சரி இப்போ உன்னுடைய பலம் என்னன்னு கேட்டிருக்கார். இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு 100 பேரை சமாளிப்பேன் நானா. சரி அப்படின்னா என்னுடைய மாணவனாக உன்னை சேர்த்துக்கிறேன்ருக்கார். சேர்த்துக்கிட்டார். 6 பயிற்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் இவனை கூப்பிட்டு கேட்டார், இப்போ உன்னுடைய திறமை எவ்வளவுன்னு. இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு 50 பேரை சமாளிப்பேன் நானா, இன்னும் உனக்கு பயிற்சி தேவைன்னாராம். தொடர்ந்து சில நுட்பங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். 1 ஆச்சு, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டார். அப்புறம் கூப்பிட்டு கேட்டார், இப்போ உன்னுடைய திறமை எப்படிப்பா, எதிரிகள் எத்தனை பேரை உன்னால் சமாளிக்க முடியும்னாராம். அவன் சொன்னான், ஐயா எதிரிகளின் பலம் என்னங்கிறத புரிஞ்சிக்காமல் அதை நான் சொல்ல முடியாதுன்னு. நானும் இனிமேல் உனக்கு பயிற்சி தேவையில்லை, போயிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டாரான். ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும், அதாவது அடிக்கிறதுக்கு நமக்கு துணிச்சல் தேவையில்லை, அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் துணிச்சல் தேவை. அடித்தா திருப்பி அடிக்கிறவன் மன உறுதி உள்ளவன் இல்லை, அடித்தா திருப்பி அடிக்காமல் இருக்கிறான் பாருங்கள், அவன் தான் மன உறுதி உள்ளவன். ஒருத்தன் தலை திரிக்க வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தானா, எங்கடா ஓடுற அப்படின்னா, எதுக்க வந்தவன், ஒரு சண்டையை நிறுத்தத்தான் இப்படி ஓடுறேன் அப்படின்ட்டுருக்கான். யாருக்கும் யாருக்கும் சண்டை அப்படின்னா, எனக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை அப்படின்னானா அவன்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால்,
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

காய்கறிகளின் விலை கிலோ ஒன்றுக்கு. கத்தரி 55 ரூபாய்க்கும், வெண்டை 30 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டரகம் 45 ரூபாய்க்கும், தக்காளி ஆப்பிள் ரகம் 50 ரூபாய்க்கும், அவரை 90 ரூபாய்க்கும், புடலங்காய் 38 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 48 ரூபாய்க்கும், சுரைக்காய் 25 ரூபாய்க்கும், பாகற்காய் 40 ரூபாய்க்கும், கொத்தவரை 35 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 18 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

சின்ன வெங்காயம் 58 ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் 32 ரூபாய்க்கும் பொரியல் தட்டை 30 ரூபாய்க்கும் முருங்கைக்காய் 34 ரூபாய்க்கும் தேங்காய் 50 முதல் 60 ரூபாய்க்கும் மாங்காய் 25 முதல் 29 ரூபாய்க்கும் வாழைக்காய் 45 ரூபாய்க்கும் சேனை கிழங்கு 40 ரூபாய்க்கும் மரவள்ளி கிழங்கு 35 ரூபாய்க்கும் சர்க்கரை வள்ளி கிழங்கு 35 ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு 45 ரூபாய்க்கும் மேரக்காய் 25 ரூபாய்க்கும் முள்ளங்கி 30 ரூபாய்க்கும் கேரட் 60 ரூபாய்க்கும் பீட்ரூட் 45 ரூபாய்க்கும் நூல்கோல் 35 ரூபாய்க்கும் டர்னிப் 30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

முட்டை கோஸ் 25 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் 45 ரூபாய்க்கும், பட்டாணி 140 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 160 முதல் 180 ரூபாய்க்கும், இஞ்சி 140 முதல் 150 ரூபாய்க்கும், பீன்ஸ் வகைகளில் கரி பீன்ஸ் 50 ரூபாய்க்கும், புஷ் பீன்ஸ் 50 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 80 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 130 முதல் 140 ரூபாய்க்கும், கலர்கோஸ் 30 ரூபாய்க்கும், குடிமிளகாய் 50 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 40 ரூபாய்க்கும், ப்ரக்கோலி 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

0: கறிவேப்பிலை 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 80 முதல் 90 ரூபாய்க்கும், புதினா 50 முதல் 60 ரூபாய்க்கும். கீரை வகைகளில் அகத்துக்கீரை, தண்டுக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலக்கு, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை போன்றவை 60 முதல் 70 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 35 ரூபாய்க்கும், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இனி பழங்களின் விலை நிலவரத்தை கேட்கலாம். எலுமிச்சம்பழம் 140 முதல் 160 ரூபாய்க்கும், கொய்யா 80 முதல் 94 ரூபாய்க்கும், பப்பாளி 45 முதல் 53 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 210 ரூபாய்க்கும், திராட்சை 100 ரூபாய்க்கும், மாம்பழம் 100 முதல் 110 ரூபாய்க்கும், வாழைப்பழ வகைகளில் பூவன் 50 ரூபாய்க்கும், ரஸ்தாலி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 35 ரூபாய்க்கும், நேந்திரன் 40 ரூபாய்க்கும், செவ்வாழை 80 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 50 ரூபாய்க்கும், ஆப்பிள் 240 முதல் 260 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 150 முதல் 170 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 70 முதல் 82 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 80 முதல் 94 ரூபாய்க்கும், முலாம்பழம் 50 முதல் 58 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேயர்கள், இதுவரை உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரத்தை கேட்டீர்கள்.
1: FM 101.8 இது
0: ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

கேட்ட பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் மனோ மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் பிஸ்தா திரைப்படத்தில் இருந்தொழித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

சிற்பி பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் பூச்சுடவா திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து.

0: 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
1: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

கேட்ட பாடல் தேவா இசையமைப்பில் பகவதி திரைப்படத்திலிருந்து ஒடித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

கேட்ட பாடல் மணிஷர்மா இசையமைப்பில் ஷஹர் மகாதேவன் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் குஷி திரைப்படத்திலிருந்து.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
1: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியின் நினைவு பாடலாக வருவது சேது திரைப்படத்திலிருந்து.

0: तो श्रोताओ, अभी आपने सुना कार्यक्रम गौरा देवी, और इसी के साथ हमारा आज का प्रसारण यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग
3: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
4: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
5: இதோ உங்களுக்காக தான் OTFM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே.
3: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 பிரத்யேக பாடலை நாங்கள் தயார் செய்ய உள்ளோம். ஊட்டியை குறித்தும் உங்கள் ஊட்டி எஃப்எம் குறித்தும் நீங்கள் எழுதும் வார்த்தைகள் இந்த பாடலை அலங்கரிக்க உள்ளன. பாடலை எழுதி மார்ச் 3 நிலைய இயக்குநர், அகில இந்திய வானொலி நிலையம், ஃபிங்கர் போஸ்ட் அஞ்சல், உதகமண்டலம் 643006 என்ற முகவரிக்கோ, ootfm101.8@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ எழுதி அனுப்பலாம்.
1: இந்த மாதிரி நீங்க முன்னாடி செஞ்சிருப்பீங்க. இப்போ உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஓடிஎஃப்எம் ஓட ப்ரோக்ராம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் போடலாம், அதை நாங்க ஒளிபரப்புவோம். மார்ச்ல நீங்க செஞ்ச மாதிரியே தான், ஆனா என்னன்னா பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ப்ரோக்ராம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க சூப்பராகவே கொடுக்கலாம். நிலத்தில் நேரம் 10:30:33.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. உழவர் மனம்.

0: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8 இது உழவர் மனம் நிகழ்ச்சியின் முதல் நேயர். வணக்கங்க.
1: வணக்கம்.
0: உங்க பேருங்க?
1: ஞானப்பிரியா.
0: எந்த ஊருங்க?
1: நான் கெந்தரில முனிபுர காலனியில் இருக்கேன்.
0: சரிங்க. இப்போ விவசாயத்தில் என்னென்ன காய்கறிகள்லாம் சாகுபடி பண்ணியிருக்கீங்க?
1: கேரட், பீன்ஸ், அப்புறம் பீட்ரூட், உருளைக்கிழங்கு, இதெல்லாமே நாங்கள் பண்ணிட்டுருக்கோம்.
0: சரிங்க. இப்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள்லாம் பார்க்குறோம், இருந்தாலும் எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு உந்துதலாக இருக்கும்?
1: இப்போது எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்குது, கஷ்டம் இல்லாமல் யாருமே இருக்கிறதில்ல. ஆனால் அந்த கஷ்டத்தை எப்போ பார்த்தாலும் எனக்கு கஷ்டம் இருக்குது, கஷ்டம் இருக்குன்னா கடைசி வரைக்கும் அந்த கஷ்டம் தான் நம்ம பட்டுட்ருக்கோம். நம்ம எண்ணத்துக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ கஷ்டம் போயிடும்னு நினச்சா மட்டும்தான் போகுமே தவிர, நம்ம இப்படித்தான் இருப்போம்னு மட்டும் நம்ம மைண்டுக்கு சொல்லிட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போம். நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும், நம்மளோட எண்ணத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்றபடிக்கு நம்ம இப்படித்தான் ஆயிரும் அப்படின்னு நம்மளே நம்மளை வந்து தாழ்வு படுத்திக்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் முயற்சியும் பண்ண முடியாது, முன்னேற்றமும் அடைய முடியாது.
0: நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு நல்ல எண்ணங்கள் ஒரு ஆற்றலை கொடுக்கும் அப்படிங்கிறீங்க, நல்ல ஒரு கருத்து. சரிங்க. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்னங்க?
1: ஜோடி படத்துல வந்து வெள்ளி மலர் என்ற ஒரு சாங்.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல வழங்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8 இது உழவர் மனம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், நிகழ்ச்சியின் முதல் நேயர். வணக்கங்க.
1: வணக்கங்க.
0: உங்க பேருங்க?
1: என் பேர் கலைவாணி.
0: சரிங்க, என்ன செய்றீங்க?
1: நான் விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கேங்க.
0: இப்போ தோட்டத்தில் என்ன இருக்குங்க?
1: தோட்டத்தில் இப்போ பட்டாணி போடலான் இருக்கோம், மழை வரக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஓரளவுக்கு தான் மழை பெஞ்சிருக்கு இல்லைங்களா?
1: ஆமாம், ஓரளவுக்கு தான் மழை பெஞ்சிருக்கு. இன்னொரு மழை வந்தால் நல்லா இருக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தான்.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது லட்சியம் இருக்குங்களா? அதை அடைஞ்சிருக்கீங்களா?
1: எனக்குன்னு ஒரு லட்சியம்னா ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அதுக்காக படிச்சுட்டு இருந்தேன், அப்புறம் குழந்தை வீடு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கனாலே அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் இதோடய நிறுத்திட மாட்டேன். கொஞ்சம் குழந்தைங்களை செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவேன். பிடிச்ச வேலை இல்லைனாலும் அமைஞ்ச வேலைக்கு கிளம்பிடுவேன்.
0: நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்கல?
1: ஆமாம், அது கண்டிப்பாக கிடைக்கல. ஆனால் முயற்சி தேவைட மாட்டேன், ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்.
0: இப்போதைக்கு விவசாயத்தை தான் பார்த்துட்ருக்கிறீங்க?
1: ஆமாம், இப்போதைக்கு விவசாயத்தை பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அது குழந்தைங்களை பார்த்துட்டு அது பண்ணுறக்கு அது கரெக்டாக இருக்கு. எனக்கு நான் எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து தோட்டத்தை பார்த்துட்ருக்கோம்.
0: சரிங்க, நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்னங்க?
1: என்ன விலை படத்தில் இருக்க சாங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு பாடலிலும் அந்த பாட்டு எனக்காக அதை ப்ளே பண்ணுங்க போதும்.
0: கண்டிப்பாக உங்களுக்காக பாடலை வணங்கிக்கலாம். நன்றிங்க.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இது உழவர் மனம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கங்க.
1: வணக்கம் சார்.
0: உங்க பேருங்க
1: சார்? என் பேரு ராம்குமார்.
0: சரிங்க, எந்த ஊருங்க
1: சார்? நாங்கள் ஆடசோலை பக்கத்தில் கோயில்மேடு கிராமம் சார்.
0: இப்போ விவசாயத்தில் என்னென்னலாம் சாகுபடி பண்ணியிருக்கீங்க
1: சார்? நாங்கள் கொஞ்சம் பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் சார்.
0: இப்போ அறுவடை பண்ணுற மாதிரி என்ன காய்கறி இருக்குங்க?
1: இப்போ அறுவடை பண்ணுற மாதிரி கேரட் இருக்குது சார்.
0: வேறு காய்கறி ஒன்றும் போடலீங்க?
1: வேறு காய்கறி போட்டிருக்கோம் சார், இன்னும் அது கொஞ்சம் டைம் ஆகுங்க, இன்னும் ஒரு 2 மாதம் ஆயிரும்.
0: சரிங்க, உங்களுடைய பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
1: வேலை செஞ்சுட்டே பாட்டு கேட்போம், அதுதான் சார். சாயந்தரத்தில் டிவி பார்ப்போம், அவ்வளோதான்.
0: சரிங்க, நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்னங்க?
1: இளமை காலங்கள் படத்திலிருந்து ஈரமான ரோஜாவே சாங் போடுங்க சார்.
0: கண்டிப்பாக உங்களுடைய விருப்ப பாடலை வழங்கலாம். நன்றிங்க.
1: நன்றி சார். நன்றி சார்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இது உழவர் மனம் நிறைவு நேயர். வணக்கங்க.
1: வணக்கங்க.
0: உங்க பேருங்க? என்
1: பேர் சிவகாமி.
0: சரிங்க, எங்க இருக்கீங்க?
1: கேந்திரையில் இருக்கிறேங்க.
0: இப்போ தோட்டத்தில் என்ன காய்கறி போட்டிருக்கீங்க?
1: இப்போ பட்டாணி போட்டிருக்குறேங்க, கொஞ்சம் பூண்டு போட்டிருக்குறேங்க. போடலன்னா சரியான மழை இல்லைங்க, அதனால மழை பார்த்துட்டு போடலான்ட்டு கொஞ்சம் கிழங்கு போடலான்ட்டு இருக்கிறேங்க.
0: இப்போ போன வருஷத்தோட மழை அதிகங்களா இல்லை கம்மியா?
1: இந்த வருஷம் இன்னும் மழையே சரியாக பெய்யலைங்க, ரொம்ப கம்மிங்க மழை.
0: சரிங்க, நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்னங்க?
1: எனக்கு யூத் படத்துல இருந்துங்க சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதிபலம். அந்த
0: இந்த பாடலை விரும்பி கேட்கறதுக்கு என்ன காரணங்க?
1: இது வந்து ரொம்ப கவலையா இருக்கிறப்போ இந்த பாட்டு கேட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ரெண்டு மூணு வரியில ரொம்ப நல்லா இருக்குங்க. காலுக்கு செருப்பு எப்படி வந்தது, முள்ளுக்கு நன்றி சொல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வர்றபோது அதுக்கான பலன் நம்மளுக்கு பின்னாடி அது இருக்கு அப்படிங்கறத நம்ம இது பண்ணிக்கலாங்க. கஷ்டம் எதுவுமே வந்துன்னு சொல்லிட்டு துவண்டு உட்காராம அந்த கஷ்டத்தை நம்ம பேஸ் பண்றதுக்கான தைரியம் அதுல கிடைக்குங்க.
0: ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு நல்ல பாடலை கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக பாடலை வழங்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க.

உழவர் மனம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. உழவர்களின் உள்ளம் கவர்ந்த பாடல்கள் மீண்டும் அடுத்த வாரம் உலா வரும். சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர். முருகேசன்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். மேற்குவங்கத்தில் மகளிருக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா சமூக நலத்திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். உலக சைக்கிள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எளிமையான, எரிபொருள் செலவில்லாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து சாதனமாக உள்ள சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் இந்நாள் உலக சைக்கிள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. முறையாக செயல்

படாத சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் உள்ள அவருடைய சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்த ஒருநபர் ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா ஷிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 11:02.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8.

நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, இந்தியாவில் இளம் வயதில் மாநில அமைச்சரானவர் யார்? கேள்விக்கான சரியான பதில், சுஷ்மா சுவராஜ். 25 வயது

நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, இந்தியாவில் இளம் வயதில் மாநில அமைச்சரானவர் யார்? கேள்விக்கான சரியான பதில், சுஷ்மா சுவராஜ். 25 வயது அமைச்சரானவர் யார்? கேள்விக்கான சரியான பதில், சுஷ்மா சுவராஜ். 25 வயது

நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதோடு கூட வானொலியால் நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன என்பது குறித்து உங்களுடைய கருத்துக்களை இங்கு கூட பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-23 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966-7811 மற்றும் 8300-19-1018 9344-90-1018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட தலைப்பு மீண்டும் ஒருமுறை வானொலியால் கற்றுக்கொண்டது என்ன, இது குறித்து நேர்கள் எங்க கூட பேசலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அது கூட சேர்ந்து ஒரு தலைப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைய தலைப்பு வானொலியால் நீங்கள் கற்றுக்கொண்டது. வானொலி மூலமா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம டெய்லி கத்துக்கிட்டே தான் இருக்கோம். முதலாவது சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த நேர மேலாண்மை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஒலிபரப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த டைமிங் வந்து நம்ம வெயிட் பண்ணி காத்துட்ருப்போம். அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயம், ஒரு நேரம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது பொறுமை. இது வந்து நம்ம நேயர்கள்கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த 1 hour ப்ரோக்ராமில் லைன் கிடைக்கணும், எப்படியாவது பேசி பிடிச்சமான பாடல்களை கேட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 hour ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணி கால் பண்ணி வெயிட் பண்ணி அவங்க பிடிச்ச பாடலை கேட்காமல் போக மாட்டாங்க. ஸோ இந்த பொறுமை வந்து இந்த வானொலி மூலமாக நம்ம கடைபிடிச்சிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறது, கேட்டல் திறன். இப்போ ஒரு கதை இல்லைனா ஒரு ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுது அதை நம்ம அந்த விஷுவலாக வந்து நம்ம மனசில் கற்பனை பண்ணி அந்த கேட்டல் திறனை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஆரோக்கிய குறிப்புகள், ஹெல்த் சம்மந்தப்பட்டது, அழகு குறிப்புகள், செய்திகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வானொலி மூலமாக டெய்லி கற்றுக்கிட்டே தான் இருக்கும். நேயர்களாகிய நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டே

0: 8300019118 மற்றும் 9344901018 என்ற அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: கோவை மாவட்டம் சின்னவன் சேர்ந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: ஓகே, முதல் நேரா வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: தேங்க் யூ மேடம்.
0: தலைப்பு கேட்டிங்களா?
1: கேட்டேன் மேடம். வானொலியோ கற்றா சொல்லிருக்கீங்க, அதாவது ரொம்ப பொறுமைய கையாளணும் மேடம். அதாவது உங்களுக்கு ரேடியோக்குல லைன் போட்டுனா ரொம்ப பொறுமையா லைன் போட்டுட்டே இருக்கணுங்க, அதாவது கோவப்பட்டானா லைன் கிடைக்காது.
0: ஆமா, கோவப்பட்டா அப்படியே ஓடிடணும்.
1: ஆமா ஆமா, அப்பெல்லாம் பேச முடியாது. ஆனா உங்க வானொலி டெய்லி பேசி ஆகும் நானு. அது அப்புறம் அப்ப பாத்தீங்கன்னா இன்னொன்னு
0: பாத்தீங்கன்னா
1: டைம், இந்த நிகழ்ச்சி இந்த நேரத்துக்கு இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக வானொலிக்கு, அதாவது அதை விட என்ன கேட்டீங்கன்னா நல்லா வானொலி கேட்டு பழகிட்டேன் மேடம் நான். அப்ப நான் அது விட நல்ல நல்ல விஷயங்களும் வரும், செய்தி வருது, நல்ல நல்ல விஷயங்கள் ஏதோ மருத்துவ குறிப்பு சொல்றீங்க, அப்புறம் நேர்களை சந்தேகம் தான் கேட்க சொல்றீங்க, அதெல்லாம் கேட்டு தெரியல. நல்லா பேசுறதுக்கு நல்லா, அதாவது ஒரு பேசுறதுக்கு நல்லா வாய்ப்பும் கொடுக்குறீங்க மேடம்.
0: ஓகே, அப்ப நிறைய விஷயங்கள்
1: கத்துக்கிட்டீங்க. ஆமா, அதாவது வெளி உலகம் பேசுறதுக்கு ஒரு சிலர், நானே பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு கொஞ்சம்
0: கூச்சப்பட்டிருந்தேன்.
1: ஆனா இப்ப பாத்து வானொலி பேசுறதுனால எதா இருந்தாலும் தைரியமா சொல்லணுங்க, ஒரு தைரியம் வந்துச்சு மேடம்.
0: வானொலியில பேசி பேசி ஒரு பேச்சாளரா மாறிட்டீங்களா?
1: அதான் நல்ல கருத்து தான் சொல்றதுல ஒரு தைரியம் வருது, அதனால நல்ல கருத்து சொல்றதுக்கு வானொலியில டெய்லி வந்து நான் பேசிட்டு இருக்கேன் மேடம்.
0: ஓகே, நல்லதை சொல்ல எதுக்கு பயப்படணும், தைரியமா பேசலாம்னு ஒரு பேச்சு திறமை வந்துருச்சு.
1: ஆமா ஆமா, அதுவும் வந்துருச்சு, அதனால இந்த வானொலி எனக்கு ரொம்ப யூஸா இருக்குது மேடம்.
0: ஓகேங்க, ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீங்க, அழைத்தமைக்கு நன்றி. உங்களுக்கு விருப்பமான பாடல் கேட்டீங்கன்னா உங்களுக்காக ப்ளே பண்றோம். என்ன பாடல் வேணும்?
1: ராணுவ வீரர் பத்து பேர் வந்து ராணுவ வீரன் மேடம். பாட்டு வந்து சொன்னால் தானே தெரியும் அந்த பாட்டு மேடம்.
0: ஓகேங்க, நீங்க கேட்ட பாடல் எல்லாருக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ மேடம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட தலைப்பு மீண்டும் ஒருமுறை வானொலியால் நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன? இது குறித்து நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0423 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966781 மற்றும் 8300019118 9344909018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை இங்கே கூட ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம். நேரோட லைன் வந்து கட்டாயிருச்சு. நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். வணக்கம்.
1: ஹலோ பிரீத்தி மேம், வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஊட்டிலிருந்து ராஜ்குமார் மேம்.
0: எப்படி இருக்கீங்க ராஜ்குமார்?
1: நல்ல கூலிங்கா குளூரோட அப்படியே குளூர்ல நடுங்கிட்டு இருக்கிறேன்.
0: மழையில நனையிலையா?
1: மழையில நனைஞ்சு குளூர்ல நடுங்கிட்டு
0: இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா சொல்றீங்க.
1: அதே மாதிரி நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு ஆயத்தமா இருப்போம். இவங்கிட்ட எப்படி பேசணும், அந்த ஆயத்தமா அந்த நம்ம ஒரு அவங்ககிட்ட பேசும்போது சந்தோஷம். இப்ப நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும், பேசினா நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகும்னு நினைப்போம். ஆனா வானிலை மூலியமா கண்டிப்பா நான் வானிலைகிட்டதான் அதிகமா பேசிருக்கேன். மக்கள்கிட்ட பேசுறதை விட கிட்ட போன் பண்ணி அதிகமா பேசிருக்கேன். அவங்க கிட்ட பேசும்போது தான் ஒரு சில அறிவிப்பாளர்கள் அவங்கள்ட்ட அவங்க கூட எனக்கு ரொம்ப அந்த கஷ்டமா மாறும். அவங்க சொல்லுகிற அந்த வார்த்தைகள், தன்னம்பிக்கை கொடுக்கற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு என்ன உற்சாகத்தை கொடுக்கும். வானொலின்றது சுறுசுறுப்பு.
0: என்ன
1: காலையில எந்திரிச்சோனே வானொலியை ஆன் பண்ணு, எப்போ 6 மணி ஆகும்னு
0: காத்திருப்போம்.
1: அப்போ வந்து அது வரைக்கும் காத்திருப்போம். அப்போ வானொலி ஆன் பண்ண,
0: அப்ப வானொலி மூலமா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டீங்க இல்லையா?
1: ஆமா ஆமா, நல்ல சுறுசுறுப்பு நல்ல கத்துக்கிட்டங்க.
0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ.
0: ஓகே, ரொம்ப அருமையா பேசிட்டே இருந்தீங்க, நடுவில் லைன் கட் ஆயிடுச்சு. உங்களுக்கான ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.

0: கேட்ட பாடல் டி ஆர் ராஜேந்திரன் இசையமைப்பில் டி ஆர் ராஜேந்திரன் குரலில் சொன்னால் தான் காதலா திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன். நல்லா இருக்கிறீங்களா மேடம்? ஹலோ ஹலோ,
0: வணக்கம்,
1: கேக்குதுங்களா மேடம்? வணக்கம். ஹலோ,
0: வணக்கம், கேக்குதுங்களா?
1: கேக்குது மேடம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: அவிநாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன் மேடம்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேங்க. நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கோங்க. தலைப்பு கேட்டீங்களா?
1: சரிங்க, தலைப்பு என்ன இருக்க சொல்லுங்க மேடம்.
0: வானொலியால் நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன?
1: வானொலியால் நான் கற்றுக்கொண்டது என்னன்னா, நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை நான் கேட்பேன். வானொலிக்கு வயது 90. அந்த 90 ஆண்டுகள்ல வந்து நம்ம எல்லா நிகழ்ச்சியும் கேட்டிருக்க முடியாது. அதனுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்குவாங்க, ஒரு நல்ல ஒழுக்கத்தை சொல்லுவாங்க. அதுக்கு வேண்டிய காதை தீட்டி வச்சுட்டு ரேடியோ கேட்கற பழக்கம் இருக்குதுங்க எனக்கு.
0: ஓகே.
1: அதே மாதிரி நேற்று வந்து கோவை வானொலியில முன் செல்லடான்னு ஒரு தன்னம்பிக்கை தொடரை வந்து டாக்டர் விமலா வந்து தொகுத்து வழங்கினாங்க.

0: கேக்குறேங்க. இன்னும் கத்துக்கோன அப்படின்னு கற்போம் கத்திப்போம் அப்படின்னு அந்த முழக்கத்தோட தான் ரேடியோ கேட்டுருக்குறேங்க.
1: ஓகே சூப்பருங்க. இன்னும் பல நூற்றாண்டுகள் வானொலியோட பெருமை இன்னும் வளரணும், நீங்களும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
0: பூக்களை பறிக்காதில இருந்துங்க, மாலை என்னை வாட்டுது.
1: ஓகேங்க, நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
0: நன்றி மேடம்.

0: ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தேனிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.

0: கேட்ட பாடல் சிற்பி இசையமைப்பில் சித்ரா குழுவினர் இணைந்து பாடிய பாடல் சுந்தரபுருஷன் திரைப்படத்தில் இருந்தொழித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளரே. ஊட்டி எம் டி ரவிச்சந்திரன்.
0: தலைப்பு கேட்டீங்களா?
1: தலைப்பு கேட்டேன்.
0: வானொலியால்
1: நீங்கள் கற்றுக்கொண்டது, வானொலியால் கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னு சொல்லி பள்ளி படிக்கிறப்ப ஆங்கிலம் உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்பு இதெல்லாம் வந்து தெளிவாக கற்றுக் கொடுத்தது எனக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக உழைப்பை கற்றுக் கொடுத்தது, சுறுசுறுப்பை கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லணும். ஆமா, உழைப்பு எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த காலத்துல நான் தோட்டமெல்லாம் போடுறப்ப விடியகாலம் 5 மணிக்கு எல்லாம் ரேடியோவை எடுத்து
0: போயிருவேன்.
1: அதே நேரத்துல நம்ம நீலகிரியில வந்து சும்மா நில மாறும் இல்லைங்களா, அந்த டைம்ல நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாடா, இந்த டைம்ல இந்த பாட்டு, இந்த டைம்ல இந்த பாட்டு வருமே, அந்த டைம்ல அது பாட்டு வருமே, இந்த இதுல வந்து இந்த தகவல்கள்

0: வறுமை அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப வேகமா வேலை செய்வேன்,
1: ம்
0: அது மறக்க முடியாத விஷயம். ஆக உழைப்பையும் சுறுசுறுப்பையும் கற்றுத்தந்தது உச்சரிப்பை கற்றுத்தந்தது.
1: டைம்
0: ரெண்டாவது
1: மேனேஜ்மெண்ட்டும் கத்துக்கிங்க இல்லையா?
0: சொல்லுங்க மேடம் ப்ளீஸ்.
1: இல்ல, நேர மேலாண்மை, நீங்க அந்த டைமுக்கு கரெக்டா வேகமா வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல.
0: ஆமா, கரெக்டான திட்டமிடலும் அது கற்றுக் கொடுத்தது. உண்மையிலே சொல்ல போனா திட்டமிடல் கற்றுக் கொடுத்தது, எனக்கு எப்படி பேச வேண்டும் என்பது கற்று. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு அறிவு களஞ்சியம், ஒரு புத்தகம் என்றுதான் சொல்ல வேண்டும் வானொலியை.
1: ஓகே, ரொம்ப அருமையா
0: வானொலியோட
1: நெருக்கத்தோடு
0: இருக்கேன்.
1: என்ன பாடல் வேண்டும் நிகழ்ச்சியில?
0: இந்த இனிய வேளையிலே சொல்லிவிடு வெள்ளி நிலவே என்கிற ஒரு பாடலை அமைதியோடு கேட்க காத்திருக்கிறேன். தவற விடுங்கள், அமைதி படைப்படத்திலிருந்து.
1: நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக காற்றாடையில வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
0: இந்த நாள் இந்த
1: Thank you.
0: நன்றி.

0: கேட்ட பாடல் அமைதிப்படை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில நேயர்கள், இவ்வளவு நேரமா ரொம்பவே அருமையா வானொலி மூலம் நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதோடு கூட உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. வானொலி அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில அன்றாடமாக பயணம் செஞ்சுட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. இதன் மூலமாக நம்மளுடைய கற்பனைத்திறன் அதிகமாகுது. இந்த பாடல்கள், கல்வி நிகழ்ச்சிகள், செய்திகள் போன்ற பல விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கிறோம். நேர மேலாண்மை இது மூலமாக நம்ம கடைபிடிக்கிறோம். ஒரு விதமான பொறுமை நமக்கு கிடைக்கிது. கவனமாக கேட்கும் மூலம் வந்து இந்த கேட்கும் திறன் வந்து நமக்கு அதிகரிக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வானொலி மூலமாக நம்ம கற்றுக்கிறோம். வானொலி வந்து மனிதனை சமுதாயத்தோடு இணைக்கும் வந்து ஒரு சிறந்த வழிகாட்டியாக செயல்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். வானொலிக்கு வந்து 90 வயது கடந்த போதிலும் இன்னும் பல நூறாண்டுகள் இந்த வானொலி செழித்து வளரும் அப்படின்னு வாழ்த்துக்களுடன் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் யார் எங்கிருந்து அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நான் தென் பொன்மணில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறீங்க மேடம். வானொலி பத்தி சொல்லீங்க. உண்மையில வானொலி என்னை சமுதாயத்துல ஒரு நல்ல மனிதனா மாற்றி இருக்குங்க.
0: ஓகே, சூப்பர்.
1: எப்படி அந்த சமுதாயத்துல பேசுறது, நாலு பேத்து கூட எப்படி பேசணுங்கிறது இந்த கருத்தரங்கம், நாடகம், ஒளிச்சித்திரம் வாயிலாக வழிகாட்டுச்சுங்க. நேர மேலாண்மை அது வழிகாட்டி கொடுத்துருக்குங்க. அது அந்த சமுதாயத்துல இருந்து ஒரு குடும்ப இல்லற வாழ்க்கையில ஒரு நல்ல மனிதனா எப்படி செயல்படுங்கறதையும் கற்றுக் கொடுத்துருக்குங்க.
0: ஓகே,
1: உண்மையிலங்க. இந்த வாய்ப்பு தந்தது ஊட்டி பண்பலைக்கு ரொம்ப 100 வயசு வரைக்கும் வாழ வைக்குங்க.
0: ஓகே, சூப்பரா பேசுனீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து டூயட் படத்துல இருந்து என் காதலே அந்த பாடல் வேணும்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி.
0: தேங்க்யூ.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் எமது நிலையத்திலிருந்து இப்போதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இப்போது இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசை பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரை கானம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல். 2:15 நீலமலை நேரம் தொடர் பாடல்கள். 2:30 உழைப்பவர் அரங்கம்.

மிக்க எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, விடுகதைகள் மற்றும் பழமொழிகள் இன்று இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 காங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சில் 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகானம். 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். வேளாண் காடுகள் சார்ந்த தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பில் தகவல்கள் வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள். தொடர்ந்து கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை. இதில் டாக்டர் RS ஜெயசுர் அவர்களின் வீணை இசை, MS வரதன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜய ராகவன் அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.
2: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
3: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 8:30 மணிக்கு
1: டீ
3: கடி
4: பேச்சு நகைச்சுவை நிகழ்ச்சி
3: கேட்க தவறாதீர்கள்.
5: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திருக்க டெலியன் செல்.

0: இது உங்களுக்காக தான் ஓட்டி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
2: ஸ்நேகிதியே, இந்த நிகழ்ச்சியில சூப்பரா நீங்க நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்ல போறீங்க. அதாவது சமையல்ல நம்ம தான் சூப்பர், அதே மாதிரி குடும்பத்தை கவனிச்சுக்கிறதுல கூட நம்ம தான் சூப்பர், அதே மாதிரி குழந்தைகளுடைய ஆரோக்கியம் இதை பாதுகாக்கிறதும் நம்ம தான் சூப்பர். அழகு குறிப்புகள் இதை சொல்கிறதும் சரி, செஞ்சு பார்க்குறதும் சரி, நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, நம்மளுடைய ஃபேமிலிக்கும் சரி, நம்மளுடைய உடன் பிறந்தவர்களுக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி, அவங்கள அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் நம்ம தான். அதனால தான் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நிகழ்ச்சி. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே சொல்ல போகிறீங்க. அதை கேட்கறதுக்கு முன்னாடி
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: இப்ப நம்ம கூட ஸ்நேகிதியே அப்படின்னு சொன்னோன்ன ஒரு நேயர் இருக்காங்க. நேயர்களே, நீங்களும் 9344909018 2969761043 என்ற இணைப்பெண்ணை இணைத்துக்கொண்டு அழைக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே எங்க கூட சொல்லிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இப்போ ஒரு நேர் இருக்காங்க ஸ்நேகிதி, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ.
4: ஹலோ மேடம்.
2: வணக்கம் ஸ்நேகிதி, சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேரு கீதா மேடம், காந்திலிருந்து பேசுறேன்.
2: ஓகே கீதா, காந்திலிருந்து பேசுறீங்க. நீங்க வெளியே எங்கனாச்சும் வேலைக்கு போறீங்களா இல்ல வீட்டுல இருக்கவங்க தானா?
4: இல்லங்க மேடம், வீட்டுலதான் இருக்கேன்.
2: சூப்பருங்க, சொல்லுங்க. அதாவது இந்த டிப்ஸ் சொல்றதுல நம்ம தான் கிரேட், அப்படிதானே? அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க
4: மேடம்? நம்ம டீ விக்கிறோம் இல்லைங்களா?
2: ஆமா.
4: அப்ப டீல வந்து ஒரு நாளைக்கு ஏலக்காய் போடலாம், ஒரு நாளைக்கு சுக்கு போடலாம்,
2: சரி,
4: ஒரு நாளைக்கு புதினா போடலாம், இந்த மாதிரி போட்டு கொடுத்தா இஞ்சி போடலாங்க மேடம்.
2: அதையும் போடலாம். சரி, டீல வந்து இதெல்லாம் போடலாம்னு
4: சொல்லுங்க மேடம்.
2: சரி.

ஓகே, நமக்கு ஒரு கால் வந்தது, ஆனால் அந்த கால் வந்து கட் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த முல்தானி மட்டியை வந்து பாலில் கலக்கிக்கலாம், இல்லாட்டி தண்ணியில் கலக்கிக்கலாம். இது நைட்டெல்லாம் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. காலையில் நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போதோ, இல்லை வேலைக்கு கிளம்பும் போதோ, இல்லை வெளியே மார்க்கெட்டுக்கு எப்படின்னாச்சும் நம்ம கிளம்புவோம் இல்லையா, அந்த மாதிரி கிளம்பும்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த முல்தானி மட்டி என்ன செய்யலான்னா, பால்லையோ தயிர்லையோ இல்லை தண்ணிலையோ, நம்மளுடைய கிளைமேட்டுக்கும் நம்மளுக்கு எது வந்து நம்ம பாடிக்கு ஒத்துக்குமோ அந்த மாதிரி பார்த்து அதை வந்து நல்லா கலக்கிக்கணுமா. கலக்கிட்டு முகத்தில் கொஞ்ச நேரம் பூசிடணும். பூசிட்டு ஒரு 3 மினிட்ஸ் அந்த மாதிரி ஃபேஸில் இருந்தால் போதும். ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நம்ம என்ன செஞ்சிடலான்னா அதை வாஷ் பண்ணிடலாம். அப்படி வாஷ் பண்ணுறதுனால முகத்தில் இருக்க கருப்பு அதெல்லாமே மறைக்கப்படுது, முகம் வந்து ரொம்ப பளிச்சுன்னே இருக்குமா. அதனால் இது வந்து நம்ம கல்யாணத்துக்கு போகும்போதோ மற்ற இடங்களுக்கு போகும்போதோ சூப்பராக ஒரு மேக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு, இப்போ வலிச்சுன்னு இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் கேட்டுட்டு அடுத்தது நம்ம ஒரு பாடலை போட போகிறோம், அந்த பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 9341018 8300019 19 இந்த எண்ணையும் நீங்கள் தொடர்பு கொண்டு கால் பண்ணி இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் சொல்லி என்ஜாய் பண்ணலாம். இது உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே.

ஜில்லா படத்துல இருந்தா அந்த பாடலை கேட்டோம். 12:25:46 ரொம்ப சீக்கிரமாவே ஆயிடுச்சு. ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது நிறைய டிப்ஸுகள், உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே நீங்க பரிமாறிக்கொள்ளும் ஒரு இனிய நேரம் இது. இனி ஒரு ஆரோக்கிய டிப்ஸை கூட நம்ம பார்க்க போறோம். அதாவது நமக்கு உடம்பு சரியில்லை, இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லை, யாருக்குனாச்சும் லைட்டாக ஃபீவர் இருக்குது, நம்ம டாக்டர்கிட்ட போகணும். ஆனால் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நைட்டில் இந்த மாதிரி ஃபீவர் ஆகிடுச்சுன்னா உடனே நம்ம டாக்டர்கிட்ட போக முடியாது. அந்த நேரத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லி பண்ணணும் இல்லையா. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும்போது என்ன செய்யலான்னு கேட்டால், கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுக்கணும், அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அது கூட ஒரு சம அளவில் 1/4 ஸ்பூன் சுகர், 1/4 ஸ்பூன் சால்ட், இதை வந்து 2 சம அளவில் எடுத்து வச்சு அந்த தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபீவர் இல்லை, வயிறு வலி அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, இல்லை வாமிட்டிங்காக இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் லெமன் ஜூஸை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம்னா, ஃபீவர் இருந்துச்சுன்னா கோல்டுக்கு லெமன் ஜூஸ் கொடுத்தா இன்னும் கூட அதிகமாகிடும் கோல்டு. அப்போது அந்த சமயத்தை அப்படி பண்ணக்கூடாது. வெறும் சால்ட் அண்ட் சுகர் சம அளவில் எடுத்து, ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை, 1/4 ஸ்பூன் அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை நம்ம வந்து கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அது வந்து நம்மளோட நர்வுக்கும் சரி அந்த ஃபீவரையும் அது என்ன பண்ணுன்னு கேட்டால், அந்த ஃபீவர்லேருந்து டயர்டை வந்து எடுத்துடும். இந்த மாதிரி நிஜமாலுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவங்களுக்கான டயர்டும் போயிடும், நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது ரிலாக்ஸாக டாக்டர்கிட்ட போகலாம். இதெல்லாம் நேரத்துக்கு பார்த்து சரியாக செய்ய வேண்டிய சில வைத்திய முறைகள் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் கேட்டுருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே, உங்கள் உரியம் 101.8. இனி அடுத்த குறிப்பை கேட்கறதுக்கு முன்னாடி அழகான ஒரு பாடல் உங்களுக்காக கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் உத்தியோகம் 101.8, இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: பண்ணிருங்க.
1: பண்ணிருங்க.
0: விஷ்யூ ஹாப்பி பர்த்டே சல்ல குட்டி.
1: அப்பாடா என்ன சந்தோஷத்தோடு பண்ணியிருக்கீங்க. ஓகே சொல்லுங்கள், இன்றைக்கி என்ன டிப்ஸ் சொல்ல போகிறீங்க?
0: ரொம்ப தூரம் நடந்து போனா இந்த காலெல்லாம் வலி வரும்லங்க மேடம்.
1: ரொம்ப தூரம் நடந்து போகாமே இப்போல்லாம் கால் வலி தாங்க வருது.
0: அதுக்கு என்ன செய்யணுங்க மேடம்? உப்பும் கொள்ளு இருக்குல்லங்க மேடம்,
1: உப்பும்
0: அது
1: கொள்ளும்.
0: நல்ல அது நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிட்டீங்க மேடம். வறுத்துட்டு அது அப்படியே காலில் வச்சு எடுக்கணுங்க மேடம். அப்ப சூடு பதப்பட அந்த கால் வேதனை நல்லாயிரும்.
1: கால் வேதனை நல்லா ஆயிடும். சரிதான், இந்த உப்பையும் கொள்ளையும் வறுத்துட்டு அதை வந்து கால் மேல எடுத்து போடணுமா?
0: இல்லைங்க மேடம், ஒரு துணியில வச்சுட்டு அதை வந்து நல்லா அது கால் வலிக்கிற இடத்துல
1: ஒத்தடம் கொடுக்கணும்.
0: ஒத்தடம் கொடுக்கணும் மேடம்.
1: அதானே, கால் மேல சுடு சுட எடுத்து கொட்டுனா என்னாவும் நான் யோசிச்சுட்டு நிஜமாலுமே பயந்துட்டேன் பாருங்க. டிப்ஸ் சொல்லும் போது கூட கேட்கும் போது கூட ரொம்ப ஜாக்கிரதையா தான் கேட்கணும்னு உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: அது சொல்ல வர
1: மாட்டேங்குது மேடம். பதட்டமாகுது, பயப்பட வேண்டாம், நாங்க ஜாலியா இருக்கோங்க. ஓகே ஓகே சூப்பர். உங்களுக்கான பாட்டு சொல்லவே இல்லையே.
0: எனக்கு வந்து சட்ட போடாதுல இருந்து அழகு குட்டி செல்லாம் வேணும் மேடம்.
1: ஓகே, அந்த பாடல்
0: கொடுத்து
1: மேடம். ஓகே, நீங்க டெடிகேட் பண்றீங்க அப்படித்தானே?
0: ஆமாங்க மேடம்.
1: சூப்பர், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. டெய்லியுமே இந்த நிகழ்ச்சி இருக்கு, டெய்லி நீங்க வந்து பேசலாம்.
0: ஓகேங்க மேடம்,
1: கால் பண்ணதுக்கு தேங்க்யூ.
0: தேங்க்யூங்க மேடம்.
1: தேங்க்யூ. இதே மாதிரி நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் டிப்ஸ் எல்லாமே அழகாக சொல்லி என்ஜாய் பண்ணலாம். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. அதே மாதிரி அந்த நேயர் கேட்ட பாடல் இப்போது.

0: சிநேகிதே நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. மற்றவர்களும் பங்கு பெற வரவேற்பு. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அரசு திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிறப்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களால் சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள பழங்குடியின மக்கள் வளமான கலாச்சாரத்தையும் பயன்பாட்டையும் கொண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அமைப்புகள் மற்றும் திட்டங்களை வலுப்படுத்துவது குறித்த தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்கள் வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கான பல திட்டங்களை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றடைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சில பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதாகவும் அவர்களுக்கும் திட்டங்களின் பயன்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். சுதந்திர போராட்ட வீரரும் கல்வியாளருமான வி வி எஸ் ஐயரின் நினைவு நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வி வி எஸ் ஐயர் வீர தீரம் மிக்க சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்தார் என்றும் தமிழ் இலக்கியத்திற்கு அவர் அளித்த பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் கூறியுள்ளார். வி வி எஸ் ஐயரின் வாழ்க்கை இளைய தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கடந்த ஆண்டில் இரண்டாவது இடத்தில் இருந்த அமெரிக்கா மூன்றாவது இடத்திற்கு சென்றுள்ளது. சூரிய மின்சக்தி உற்பத்தியில் சீனா முதலிடத்தில் உள்ளது. இது தொடர்பாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் இந்த சாதனை மத்திய அரசின் முறையான கொள்கை மற்றும் திட்டமிடலால் சாத்தியமானது என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தூய்மை எரிசக்தியை ஊக்குவிப்பதற்காக சூரிய மின்சக்தி திட்டங்களை கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பையும் இது உறுதி செய்துள்ளதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உலக சைக்கிள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எளிமையான எரிபொருள் செலவில்லாத சுற்றுச்சூழல்

0: சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து சாதனமாக உள்ள சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் இந்நாள் உலக சைக்கிள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. துர்க்மெனிஸ்தான் நாடு முன்மொழிந்ததை ஏற்றுக்கொண்டு ஐநா பொதுச்சபையில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பசுமையான எதிர்காலத்திற்கான சைக்கிள் பயணம் என்ற கருப்பொருளுடன் இவ்வாண்டு உலக சைக்கிள் தினம் கொண்டாடப்படுகிறது. உலக சைக்கிள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, ஆரோக்கியமான பசுமையான தேசத்தை உருவாக்க இளைஞர்கள் சைக்கிளை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத சைக்கிள் பயணம் சமநிலையான வாழ்க்கை முறையையும் உறுதி செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியாவுக்கான திட்டங்களை வடகிழக்கு மாநிலங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மிசோரம் மாநிலம் கோலாசிப் மாவட்ட வளர்ச்சி மன்ற கூட்டத்திற்கு தாம் தலைமை வகித்ததை குறிப்பிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், இப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசின் திட்டங்கள் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு உத்வேகம் அளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் இன்று நண்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார். தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வந்து தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தீயில் சிக்கியவர்களை விரைவாக மீட்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆரவல்லி மலைத்தொடர் குறித்து மத்திய அரசு தயாரித்த அறிக்கையை ஆய்வு செய்வதற்காக உச்சநீதிமன்றம் உயர்மட்ட நிபுணர் குழுவை அமைத்துள்ளது. வன ஆராய்ச்சி மற்றும் கல்விக் குழுமத்தின் தலைமை இயக்குநர் காஞ்சன் தேவி தலைமையிலான இக்குழு மத்திய அரசு அனுப்பியுள்ள அறிக்கையை ஆய்வு செய்து வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எவ்வித சமரசத்திற்கும் உட்படாமல் அறிவியல் பூர்வமாக அனைத்து பிரச்சினைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், ஆரவல்லி மலைத்தொடரின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான பரிந்துரைகளையும் அறிக்கையில் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆரவல்லி மலைப்பகுதியில் சுரங்கப் பணிகளுக்கு அனுமதி அளிப்பதால் சுற்றுச்சூழலுக்கு ஏதேனும் பாதிப்பு உள்ளதா என்பதையும் தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இம்மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி மூலம் அதிக அளவில் ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் பொது மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்ல ஓபன் பண்றதுக்கான கிட்டத்தட்ட 400,300 பேருக்கிட்ட அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கோம். தவிர்த்து பெண்கள் வந்து 239,905 பேரும் ஆண் வாடிக்கையாளர்கள் 161,130 பேரும் சேர்ந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நேரடியாக அவங்க வங்கி கணக்கிலேயே வர வைக்கப்படுகிறது. அவங்க கணக்குல வந்து பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வங்கியின் சேவைகளும் எளிதாக கிடைக்கப்படுகிறது. மொத்தமா 450,000 அக்கவுண்ட் ஜீரோவா இருந்தாலும் அவங்களுக்கு அனைத்து வகையான வங்கி சேவைகளும் இந்த ஒரு தங்கு தடையம் இன்றி வர வைக்கப்பட்டு பெற்றுக்கொள்ளப்படுகிறது.
0: ஜன்தன் வங்கிக் கணக்கை தாம் தொடங்கியதன் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகளை நேரடியாக பெற முடிவதாகவும், கடனுதவி பெறுவதற்கு வசதியாக உள்ளதாகவும் பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
3: பேர் சக்தி. கடந்த 10 வருஷமா இங்கதான் அக்கௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். பஸ்ல எல்லாம் வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னாக்கா 5,000 10,000 கேட்டிருந்தேன். இப்ப எல்லாம் அப்படி அதெல்லாம் கிடையாது, ஃப்ரீ அக்கௌண்ட்லயே ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஈஸியாகவும் இருக்கிறது, நல்லாவும் இங்க எல்லா கடன்களும் கிடைக்குது. விவசாய கடனும் கிடைக்குது, நகை கடனா கிடைக்குது. அக்கௌண்ட் ஓபன் பண்ண

0: பண்ணாலும் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நல்லா சேவை பண்றாங்க. நாங்க இங்கேயே தொடர்ந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோம்.
1: ஹோர்முஸ் நீரிணையை கப்பல்கள் தடையின்றி கடந்து செல்வதற்கு சர்வதேச அளவில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வலியுறுத்தியுள்ளார். வாஷிங்டனில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுக்கு சீனா ராணுவ உதவி செய்ததாக கூறப்படும் தகவலில் உண்மை இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையே பல ஆண்டுகளாக உறவு நீடித்து வரும் நிலையில் சீன ஆயுதங்களை அந்நாடு கொள்முதல் செய்து வைத்திருந்ததாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளிடையே நீண்டகால உறவு நீடித்து வரும் நிலையில் போர் சூழலை பொறுத்தமட்டில் சீனா சற்று விலகியே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஐநா அமைப்பில் சீனா

அடுத்து ஈரான் இந்த பதில் தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 25-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. இந்தோனேஷியா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா சிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அரசு திட்டங்களின் பயன்கள் கடைக்கோடி கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிறப்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களால் சூரியசக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீர்

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் பி எம் கதிசக்தி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். நவீன இந்தியாவின் உள்கட்டமைப்பு வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக கருதப்படும் பி எம் கதிசக்தி தேசிய பெருந்திட்டமாகும். 2021 அக்டோபர் 13 பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் வெறும் சாலைகள் போடும் திட்டமல்ல. இது இந்திய பொருளாதாரத்தின் வேகத்தை மற்றும் வலிமையை பன்மடங்கு உயர்த்தும் ஒரு மாபெரும் புரட்சியாகும். ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால் அங்கு போக்குவரத்து வசதிகள் சீராக இருக்க வேண்டும். இதுவரை இந்தியாவில் ஒரு சாலை போடப்பட்டால் சில நாட்களிலேயே மின்சார வாரியம் அதை தோண்டும், பிறகு தொலைத்தொடர்பு துறை கேபிள் பதிக்க தோண்டும். இதனால் பணமும் நேரமும் வீணானது. இதற்கு முக்கிய காரணம் பல்வேறு அமைச்சகங்களுக்கு இடையே சரியான ஒருங்கிணைப்பு இல்லாததே ஆகும். இதை களைந்து இந்தியாவில் லாஜிஸ்டிக் செலவை குறைப்பதே இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம். பி எம் கதிசக்தி என்பது ஒரு ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளமாகும். இதன் மூலம் ரயில்வே, சாலை போக்குவரத்து, கப்பல் துறை, சிவில் ஏவியேஷன் உள்ளிட்ட 16 மத்திய அமைச்சகங்கள் ஒரே குடையின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. சுமார் 100 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திட்டமிடல், செயல்படுத்துதல் மற்றும் கண்காணிப்பு ஆகிய மூன்றையும் தொழில்நுட்ப உதவியுடன் மேற்கொள்ள வழிவகை செய்கிறது. இந்த திட்டம் 7 முக்கிய துறைகளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. தேசிய நெடுஞ்சாலைகளின் நீளத்தை அதிகரித்தல், சரக்கு ரயில்களுக்கான பிரத்யேக பாதைகள் மற்றும் வந்தே பாரத் ரயில்கள், புதிய விமான நிலையங்கள் மற்றும் உடான் திட்டம், கடல்வழி போக்குவரத்தை மேம்படுத்தும் சாகர்மாலா திட்டம், மெட்ரோ மற்றும் பஸ் போக்குவரத்து இணைப்பு, உள்நாட்டு நதிநீர் போக்குவரத்து மற்றும் சரக்குகளை விரைவாக கொண்டு சேர்க்கும் மையங்கள். நமது தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை பெங்களூரு தொழில்துறை காரிடார், தூத்துக்குடி துறைமுக மேம்பாடு மற்றும் கோயம்புத்தூர் போன்ற தொழில் நகரங்களை இணைக்கும் நெடுஞ்சாலை திட்டங்களை கதிசக்தி திட்டத்தின் கீழ் விரைவுபடுத்தப்படுகின்றன. இது நமது மாநிலத்தின் ஏற்றுமதியையும் வேலை வாய்ப்பையும் பெருக்க உதவும். கடந்த சில ஆண்டுகளில் இந்த திட்டத்தின் மூலம் பல பெரிய திட்டங்களுக்கான அனுமதி பெறும் காலம் பாதியாக குறைந்துள்ளது. ஒற்றுமையே பலம் என்பார்கள். அதை அரசு துறைகளிலும் கொண்டு வந்ததே பி எம் கதிசக்தியின் வெற்றி. 2047 இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டுமானால் அதற்கு கதிசக்தி போன்ற தொலைநோக்கு திட்டங்கள் மிக அவசியமானதாகும். வேகமான உள்கட்டமைப்பு, தடையற்ற போக்குவரத்து மற்றும் வலுவான பொருளாதாரம், இதுவே பி எம் கதிசக்தியின் தாரக மந்திரம்.

0: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.
2: இனி கேட்போம் சில மெல்லிசை பாடல்கள்.

0: ஆக்சுவலி கன்னட மொழி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 இல்

ஒரு மணி 1:38:36 நொடியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசை பாடல்கள் உங்கள் ஊற்றியம் 101.8.

பேண்ட் மேலம் படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டீங்க. தூங்கிட்டு இருந்தாலும் நிச்சயமாக எழுந்திரிச்சிருப்போம். ஆனாலும் இன்றைக்கு வெட்னஸ்டே நம்ம தூங்கியிருக்க மாட்டோம், நிச்சயமாக பாடல் தான் கேட்டிருப்போம். தெலுங்கு மொழி திரைப்படத்திலேருந்து அந்த பாடலை கேட்டீங்க, என்ஜாய் பண்ணீங்க. இனி அடுத்த பாடல் கூட அதே மாதிரி சூப்பராக கேட்டு என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் அமைதியாக

கேரத் உற்சவம். இந்த படத்துக்காக ஜோல்ஸ்னா பாடியது அந்த பாடல். இனி வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்.

ட்ரீம்ஸ் கன்னட மொழி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டீர்கள். நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு வண்ண வண்ண பூக்கள் நிறைவடைகிறது. இனி தமிழில் செய்தி அறிக்கை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைக்கோடி பகுதிக்கும் பழங்குடியினர் மேம்பாட்டுத் திட்டங்கள் சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சூரிய மின்சக்தி வளர்ச்சியில் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிதிலமடைந்த கோவில்களை மீட்டெடுப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியினருக்கான மேம்பாட்டு திட்டப்பணிகள் நாட்டின் கடைக்கோடி கிராமம் மற்றும் இல்லத்திற்கு சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஒருங்கிணைந்த பழங்குடியினர் தேசிய மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து பழங்குடியின மக்களின் சில பிரிவினருக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை என்று தெரிவித்தார். பழங்குடியின சமூகம் கலாச்சார ரீதியாக மிகவும் செழுமையானதாகும் என்றும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவனத்தின் பயிற்சிக் கூடத்தை காணொலி மூலம் திறந்து வைத்த குடியரசுத் தலைவர் ஏக்கலைவா மாதிரி உண்டு உறைவிடப் பள்ளிகளில் விண்வெளி ஆய்வகங்களையும் திறந்து வைத்தார். வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இப்பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை அவர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இந்தியா வெனிசுலா நாடுகள் இடையேயான நட்புறவு, எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் ஆலோசிக்கப்படுகிறது. இந்தியாவின் தொழில்நுட்ப திறன்களை அறிந்து கொள்ளவும் வாய்ப்புகளை ஆராயவும் வெனிசுலா தூதுக்குழு பல்வேறு இடங்களை பார்வையிடும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சூரிய ஆற்றல் வளர்ச்சியில் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டில் வருடாந்திர சூரிய ஆற்றல் திறன் அதிகரிப்பில் சீனா முதல் இடம் வகிக்கும் நிலையில் அமெரிக்காவை முந்தி இந்தியா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசின் வலுவான கொள்கைகள், புதுமைகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் வாயிலாக இந்த சாதனை அளவு எட்டப்பட்டதாக தெரிவித்தார். இந்தியாவின் தூய எரிசக்தி மாற்றம் வேகமெடுத்து வருவதாகவும் இது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் உலக அளவில் இந்தியாவை முன்னிறுத்துவதாகவும் குறிப்பிட்டார். இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் பேரிடர் குறைப்பு பணிக்குழுவின் முதல் நேரடி தொழில்நுட்ப கூட்டம் ஒடிசா மாநிலம் பூரியில் இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, சவுதி அரேபியா, எகிப்த், ஐக்கிய அரபு அமீரகம், எத்தியோப்பியா, ஈரான் மற்றும் இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 பிரிக்ஸ் உறுப்பு மற்றும் கூட்டு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் கலந்து கொள்கின்றனர். ரிசர்வ் வங்கியின் நிதிக்கொள்கை கூட்டம் மும்பையில் இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மேற்காசிய பதற்றத்தால் உலகம் முழுவதும் நிலையற்ற சூழல் காணப்படும் நிலையில் வட்டி விகிதங்களில் மாற்றம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. வரும் வெள்ளிக்கிழமை நிதிக்கொள்கை முடிவுகள் வெளியிடப்படும். CBSE 12ஆம் வகுப்பு மாணவர் 40,000 பேர் தங்கள் மறு மதிப்பீட்டு விண்ணப்பங்களை எவ்வித சிக்கலும் இன்றி அதன் இணையதளத்தில் வெற்றிகரமாக சமர்ப்பித்துள்ளதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. UPI இணையவழி வங்கி சேவை, கடன் அட்டைகள் உள்ளிட்ட பண பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி கட்டணம் செலுத்தலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கி கணக்கு இல்லாத மாணவரும் கட்டணம் செலுத்தும் வகையில் வங்கி பண பரிவர்த்தனை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உலக மிதிவண்டி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மிதிவண்டி ஓட்டுவதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கும் வகையில் ஆண்டுதோறும் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பசுமையான எதிர்காலத்திற்கு மிதிவண்டி பயணம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்நாளையொட்டி மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா விடுத்துள்ள காணொலி செய்தியில் இந்திய இளைஞர்கள் மிதிவண்டி பயணத்தை அன்றாடம் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டுமென்று பிரதமரின் அழைப்பிற்கு ஏற்ப

0: இப்பழக்கம் எரிபொருள் சேமிப்பை ஆதரிப்பதோடு நிலையான சுற்றுச்சூழல் போக்குவரத்திற்கு வழிவகுக்கும் என்றும் கூறினார். கர்நாடக மாநில புதிய முதல்வராக திரு டி கே சிவக்குமார் இன்று மாலை பதவியேற்கிறார். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாவட் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மாவட்ட வாரியாக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் நலத்திட்டங்கள் பொதுமக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி சென்னை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும், திருச்சி மாவட்டத்திற்கு திரு ரமேஷ், தஞ்சை திரு வினோத், நாமக்கல் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், பெரம்பலூர் திரு ராஜ்மோகன், புதுக்கோட்டை திரு முகமது பர்வேஸ், மதுரை மற்றும் தேனி திரு நிர்மல்குமார், தருமபுரி மற்றும் அரியலூர் திரு ராஜ்குமார், நாகை திரு ஷாஜகான், மயிலாடுதுறைக்கு திரு வெங்கட்சமணன் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் பாழடைந்த கோவில்களை மீட்டெடுத்து பக்தர்கள் தரிசனம் செய்வது குறித்து பல்வேறு கோணங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 3 கால பூஜை நடைபெறுவதை கோவில்களில் பூஜை நடைபெறவும் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். சிறப்பு தரிசன டிக்கெட் நடைமுறையை முறைப்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு மாற்றம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
2: லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா காஞ்சிபுரத்தில். இங்க வந்து அவர்களுக்கு தேவையான அளவிற்கு 100 மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. தேருக்கு பக்கத்துல வந்து யாரும் வர முடியாதபடி அந்த வீல் புல் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்கிறோம். தேர் சுற்றி வரக்கூடிய பாதையில 10 மேற்பட்ட இடங்கள்ல வந்து குடிநீர் வசதி செஞ்சு தரப்பட்டிருக்கு. கம்ப்ளீட்டா இந்த தேர் வந்து நல்லபடியாக சிறப்பாக சென்று திரும்ப வந்து நிலைக்கு வரும் அளவிற்கு எல்லா வசதிகளும் செய்துள்ளது. எந்தெந்த கோயில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்படணும், எந்தெந்த கோயில்கள் பாழடைந்த நிலையில் இருக்கிறதோ அந்த கோயில்கள் எல்லாமே கண்டறிந்து அந்த கோயில்களை மீட்டு புனரமைத்து அங்கும் கும்பாபிஷேகம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி பல்வேறு கோணங்களில் ஆய்வுகள் நடத்திட்டு இருக்கிறோம்.
0: தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். மாநிலத்தில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தடுக்கவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒழிக்கவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் பயறு வகைகள் பதப்படுத்தும் நிலையங்கள் அமைக்க உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்பட உள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், பயறு வகைகளில் தன்னிறைவுக்கான இயக்கத்தின் கீழ் அதனை அமைக்க ஆர்வமுள்ள தொகுப்பு அளவிலான கூட்டமைப்புகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், தனி நபர்கள் ஆகியோர் இத்திட்டத்தில் பயன்பெறலாம் என்று கூறியுள்ளார். விருப்பமுடையோர் வரும் 12 மாவட்ட வேளாண் அலுவலகங்களை அணுகுமாறு அறிவுறுத்தினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழ் மொழி, இலக்கியம், திரைத்துறை, அரசியல், ஆட்சி நிர்வாகம், மாநில உரிமைகள் போன்றவற்றில் அன்னாரது பங்களிப்பை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் அன்னாரது நினைவிடத்தில் தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது. இத்தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதற்கட்ட சரிபார்ப்பு பணியினை மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீக் தயால் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் இப்பணி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க 9597601077 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
3: நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் தங்களது குறைகளை தெரிவிக்க ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள 1800045 1997 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை பயன்படுத்தலாம் என்றும், மேலும் புதிதாக தங்களது குறைகளை தெரிவிக்க வாட்ஸ்அப் என்னும் மாவட்ட நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது. 9597601077 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தங்களது குறைகளை தெரிவிக்கலாம் என்றும், பார்வையாளர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை அலுவலக வேலை

0: களில் மாலை 3:30 முதல் 4:30 வரை சந்திக்கலாம் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: கேரளாவில் தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைக்கோடி பகுதிக்கும் பழங்குடியினர் மேம்பாட்டுத் திட்டங்கள் சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சூரிய மின்சக்தி வளர்ச்சியில் உலகின் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிதிலமடைந்த கோவில்களை மீட்டெடுப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8 நேரம் 1:56. திரைகானம் ஒன்று.

0: and sub-Himalayan West Bengal today. The Met Department has also predicted thunder squall conditions over Delhi, Haryana, Chandigarh, Punjab, Jammu and Kashmir, Madhya Pradesh, Odisha, Rajasthan and Telangana for today. In Indonesia Open Badminton, HS Pranoy will face Ireland's Nat Nguyen and Ayush Shetty will meet China's Wang Hongyang in the men's singles this afternoon. In men's doubles, pair of Satwik Sairaj Ranki Reddy and Chirag Shetty suffered a setback after losing to Malaysia's Kai Shing Tang and Aaron Tai by 6-11 in their match today. Benchmark domestic equity indices were trading over 0.5% lower in the afternoon trade today amid geopolitical jitters. The Sensex lost 524 points to 74,125, while the Nifty fell 147 points to 23,336 when reports last came in. And now before we end the bulletin, the headlines once again. 21 people killed in a massive fire at a hotel in Delhi's Malviya Nagar. Prime Minister Narendra Modi expresses grief, announces an ex gratia of 2 lakh rupees to next of kin of each deceased. Trinamool Congress faces turmoil as expelled MLA Ritabratha Banerjee claims support of nearly 60 MLAs in West Bengal Assembly. Supreme Court forms high-powered expert panel to re-examine Aravali definition. Senior Congress leader D.K. Shivkumar to be sworn in as Chief Minister of Karnataka this afternoon. India becomes world's second largest solar growth market, surpasses USA in annual solar capacity additions. And with that, we end the midday news.
1: Neram 2 mani 15 nimidam. Ungal UTFM 101.8-il. Adutha nigazhchiyai ketkum munbaga.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
4: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
4: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
7: நீலமலை நேரம்.
8: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி தோடர் பாடல்கள் கேட்கலாம்.

0: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: இன்று மிதிவண்டி தினம். இந்த மிதிவண்டியை கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்றத நம்ம லேசாக தெரிஞ்சுக்குவோம். அதாவது ஃபஸ்ட்டு மிதிவண்டியை வந்து பெடல்கள் இல்லாமல் உருவாக்குனாங்களாம். அந்த பெடல்கள் இல்லாமல் உருவாக்கியவர் கார்ல் வான் ரைஸ் அப்படின்றவர். இவர் வந்து 1817 இந்த சைக்கிளை உருவாக்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா முன்னேற்றம் வர வர 1839 கிரிக் பேட்ரிக் மேக்மில்லன் அப்படின்றவர் சைக்கிளை உருவாக்கியிருக்கார். அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு, ஸ்கூட்டி பைக்கு அது எல்லாமே இந்த இருசக்கர வாகனங்கள் தான். ஆனால் முன்னாடி கார்ல் வான் ட்ரைஸ் தான் என்ன செஞ்சார்னா இதற்கு வித்துட்டார். அதுக்கப்புறம் கிரிக் பேட்ரிக் மேக்மில்லன், இவங்க ரெண்டு பேர்த்த நம்ம மறக்கவே முடியாது. குழந்தைங்க கூட ஃபஸ்ட்டு நம்மகிட்ட கேட்குது சைக்கிள் தான். சைக்கிள் நம்மளுடைய உடலினுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா நீட்டாக பக்காவா நிமிர்ந்து நிற்கும்படி முதுகெலும்பு எல்லாத்தையும் சரி பண்ணுதான். அது மட்டும் இல்லை கால்களுக்கு இறுக்கத்தையும் கொடுத்து காக்குதான். அதனால சைக்கிளிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்களும் இதை கத்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போது நிலையத்தில் நேரம் 2:30.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. உழைப்பவர் அரங்கம். வணக்கம் நேர்களே. மனிதர்கள் இடையே காணப்படும் மகத்தான ஒன்று உழைப்பு. உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவுமே கிடையாது. உயர்வையும் சிறப்பையும் பெற்றுத் தருவது உழைப்பு மட்டுமே. அப்படிப்பட்ட உழைப்பாளர்களை பெருமைப்படுத்தும் ஒரு முயற்சி உழைப்பவர் அரங்கம்.
3: இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம்.
2: இன்றைய உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் உதகை மார்க்கெட் பகுதியில் சிறு தின்பண்டங்கள் விற்பனை செய்யும் அங்காடி வைத்துள்ள சிவானந்தன் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 இடம்பெற கேட்கலாம். வணக்கம் நேர்களே. கடந்த வார உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் உதகை மார்க்கெட் பகுதியில் சிறு தின்பண்டங்கள் விற்பனை செய்யும் கடையை வைத்து

0: தொழில் நடத்தி வரும் சிவானந்தன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்டோம். அந்த நேர்முகத்தை பொறுத்தவரை அவர் கடையை ஆரம்பித்த விதம் குறித்தும், அதற்கு முன்பு அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், கடையில் என்ன மாதிரி தின்பண்டங்கள் விற்கிறார்கள் என்பது பற்றி அறிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வார நிகழ்ச்சியில் ஒரு கடையை இல்ல ஒரு வணிகத்தை நிர்வகிக்கணும் அப்படிங்கிறது சவாலான விஷயம். கன்சிஸ்டன்சி அப்படிம்பாங்க. ஒன்று அடைவது மிகவும் எளிது, அடைந்ததை நீடித்தீர்க்க செய்வது அதுதான் மிகவும் கடினமான ஒன்று. அந்த வகையில தன்னுடைய பிசினஸ் சிவானந்தன் அவர்கள் எப்படி நிர்வகிக்கிறார் அப்படிங்கறத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: நான் முதல்ல ஆரம்பிக்கிற நினைக்கிற விஷயம், வியாபாரத்தில்

0: டால்டா நீங்கள் செய்வீங்க?
1: அதாவது கடையில் வந்து வியாபாரம் வந்துட்டு நடக்குதோ இல்லையோ கரெக்டாக அந்த டைமிங்கில் ஓப்பன் பண்ணும் அப்படின்ற ஒரு இதில் தான் தினமும் எந்திரிப்பேன் நான். அதாவது வியாபாரம்ன்றது செகண்டரி, கரெக்டாக அந்த ஒரு சின்சியாரிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நம்ம, அப்போ தான் வியாபாரத்துலையும் ஜெயிக்க முடியும் நம்ம. நான் எப்போவுமே வந்து ஏர்லி மார்னிங் வந்து 5:30 எந்திரிச்சிருவேன், ரெடி ஆகிட்டு 6 மணிக்கு மேலே வாக்கிங் தினமும் வாக்கிங் பண்ணிட்டு வந்துட்டு 7:30, 8 அந்த டைமிங்குள்ளே நான் வந்து கடை ஓப்பன் பண்ணிடுவேன். அப்புறம் அதேமாதிரி நம்ம வந்து எப்போவுமே வந்துட்டு கடை, அதாவது நம்ம வியாபாரம் செய்யும் இடம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு கோவிலாக வந்து ஒவ்வொரு வியாபாரியும் மதிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஏன்னா நமக்கு வந்துட்டு அது வாழ்க்கையை கொடுக்குதுன்னு அப்படின்னு சொல்லலாம், வியாபாரத்தை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை. அப்படி இருக்கப்போ வந்துட்டு அந்த டைமிங் வந்து கரெக்டாக நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். அந்த வியாபாரம் ஆகுதோ ஆகலையோ அந்த ஒரு கரெக்டாக அந்த ஒரு இது வந்துடணும். அந்த 8 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவோம். அப்போ வந்து வியாபாரம் வந்துட்டு ஒரு சில நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். காலையில் 8 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டேன்னா அப்புறம் ஒரு 9:00 டிஃபன்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னா நின்னானா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஈவினிங் ஒரு 8:30 வரைக்கும் கடை திறந்துருக்கும். அது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுவோம்.
0: ஒவ்வொரு வகையான கடைக்கும் பீக் அவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. உணவுப் பொருட்கள் சார்ந்த கடை அப்படின்னா இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்து வரைக்குமே பீக் அவரில் இருக்கும், இல்லை நார்மலாக இந்த டைமில் தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் இருக்கும், ஜுவல்லரினா அதுக்கு ஒரு டைம் இருக்கும், பூக்கடை ஏர்லி மார்னிங் தான் பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி உங்கள் கடைக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ காலையில் நீங்கள் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ண டைம்லேயே நமக்கு பிஸ்னஸ் பிடிக்க ஆரம்பிச்சிருங்களா, இல்லை படிப்படியாக தான்?
1: இல்லை கண்டிப்பாக அது நடக்காதுங்க, அது எதிர்பார்க்கவே முடியாதுங்க. அது அதாவது மேக்ஸிமம் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற மக்கள், மார்க்கெட்டில் இருக்கிற கடைக்காரங்க மேக்ஸிமம் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் சீக்கிரம் ஒரு 8:00-9:00 மேக்ஸிமம் திறந்துருவாங்க, அவுட் சைடு கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. பிஸ்னஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிஸ்னஸ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பூக்கடைன்னா வந்துட்டு நேரத்தில் சீக்கிரமாக வருவாங்க, கோவிலுக்கு போவாங்க, 8 மணிலேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அதேமாதிரி அவங்களுக்கு வந்து காலையில் டைம் தான் மேக்ஸிமம் பிஸ்னஸ் வந்து காலையில் தான், 8 மணி வரையிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ் ஒவ்வொரு மாதிரி. இப்போ என்னுடைய வியாபாரத்தை பொறுத்தவரை, என்னுடைய கடையை பொறுத்தவரை இந்த உணவுப் பொருள் அப்படின்றது வந்துட்டு காலையில் சும்மா ஒரு 1 ஹவர் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் மேக்ஸிமம் வந்துட்டு ஈவினிங் தான் பிஸ்னஸ் இருக்கும் நம்ம கடைக்கு. அது வரைக்கும் நம்மளுக்கு அதுக்குள்ளே கடைக்கு ஐட்டம் வரும், நம்ம அடுக்குவோம், அந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் இருக்கும் நம்மளுக்கு, அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்குவோம். அப்படி இருக்கப்போ வந்துட்டு நமக்கு வந்து மேக்ஸிமம் பிஸ்னஸ் வந்துட்டு ஈவினிங் தான் ஆகும். காலையில் வந்து ஒரு ஏதோ ஒரு 1 ஹவர் அவ்வளோதான் பிஸ்னஸ் நம்மளுக்குங்க. அதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே மற்ற வேலைகளை நம்ம பார்த்துக்குவோம் நம்ம.
0: இது சார்ந்து இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. இது ஒரு பாடலுக்கான இடைவேளையாக நம்ம கருதலாம். பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: நம்ம பேசலாங்களா?
1: ஆ, கண்டிப்பாங்க. தினசரி டிரான்ஸ்போர்ட் கீழேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டுருக்கு. அப்படின்ற பட்சத்தில் அதிகம் ஸ்டாக் இல்லை, நமக்கு வந்து தேவையான பொருளை உடனுக்குடன் வாங்கி வித்துட்டு தான் இருப்போம் நம்ம. இப்படி வந்து இருந்தாலும் வந்து ஸ்டாக்கு ஆகாத மாதிரி பார்த்துக்குவோம். ஓரளவுக்கு வந்துட்டு அதிகமாக பொருள் வந்தால் குடோனில் வச்சுட்டு இந்த சரக்கெல்லாம் விற்றுட்டு அப்புறம் மறுபடியும் அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுவேன். மேக்ஸிமம் அந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமாக போட மாட்டேன், ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த சௌகரியம் இருக்கிறனால அளவுக்கு அதிகமாக போட மாட்டேன். அப்பப்போ அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுப்போம். கரெக்டாக அந்த ஸ்டாக் வந்துட்டு கெட்டு போகாத மாதிரி பார்த்துக்குவோம். கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்குவோம்.
0: அது மெயின்டெனன்ஸ் அப்படின்றது கடையோட மெயின்டெனன்ஸும் அடங்கியிருக்கும் இல்லைங்களா?
1: ஆ, கண்டிப்பாக கண்டிப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும். என்னை பொறுத்தவரை அப்படிதாங்க, கடையை வந்து எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கிறோம், நமக்கு அது ஒரு ஹேபிட்டுங்க. நம்ம சரக்கு வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்த்துக்குவோம். அப்போ தான் வந்து வாடிக்கையாளர்கள் வந்து விரும்புவாங்க. ஸ்டாக் கம்மியாக வச்சாலும் வந்து விரும்ப மாட்டாங்க. அதுக்காக வேண்டி அந்த மாதிரி ஓல்டு ஸ்டாக்கும் பண்ணிக்க மாட்டோம். கரெக்டாக அளவாக வாங்கி கரெக்டாக ஃபில் பண்ணி கரெக்டாக வச்சுக்குவோம். பொருள் நல்லா நீட்டாக வச்சுக்குவோம் நம்ம.
0: வழக்கமாக என்னென்ன பொருட்களால் உங்கள் கடை நிரம்பி இருக்கும்? ரெண்டாவதா, இப்போ மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் இருந்துகிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு பொருள் வந்து பீக்கில் போகும், திடீர்னு ஒரு பொருள் வந்து டெல் ஆகும், புதுசாக சில தின்பண்டங்கள் எல்லாமே உள்ளே வரலாம், அதை வந்து மக்கள் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பல்ஸ் பார்க்கறது விஷயம் இருக்கு
1: இல்லைங்களா?
0: ஸோ இதை நீங்கள் எப்படி கையாளுறீங்க?
1: நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து மிக்சர் தான் ஃபுல்லாக வச்சுருப்போம். மிக்சரில் வந்துட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் பகுதி பகுதி சிப்ஸு முறுக்கு இந்த மாதிரி ஐட்டம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வச்சுக்குவோம். மேக்ஸிமம் மிக்சர் தான் இருக்கும். பொரியெல்லாம் வச்சுருக்கோம், வேர்க்கடலை பொட்டுக்கடலை அந்த பட்டாணிகடலை கடலை ஐட்டம்ஸும் இந்த மாதிரி ஐட்டம் வச்சுருக்கோம். அதெல்லாம் அளவளவாக இருக்குங்க.
0: வணிகத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களுடைய நல்மதிப்பை நம்ம பெறணும். அப்படி நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னா அவர்கள் வாங்கக்கூடிய எல்லா பொருட்களும் நம்ம கடையிலிருந்து தான் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்னு சொல்ல முடியாது. அது அவர்கள் நம்ம கடை மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரமாக இருக்கணும் இல்லைங்களா? உதாரணமாக சொல்லணும்னா, ஏதோ ஒரு பொருள் நம்மக்கிட்ட தேடி வருவாங்க, எப்போவுமே மூவிங்கில் இருக்கும், ஸோ அதனால் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வாடிக்கையாளர் நம்மக்கிட்ட கோச்சுப்பாங்க, நான் எப்போவுமே வந்து பொருள் வாங்குவேன்னு தெரியும் இல்லைங்களா, அதையே நீங்கள் ஸ்டாக் வைக்கலை அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க. இது நம்ம வணிகத்தில் ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இருக்கும். அந்த பொருள் இருக்கணும் அவங்களுக்கு, நம்ம கடையில் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அது நம்ம வணிகத்தை பாதிக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை எப்படி கையாளுறீங்க?
1: மிக்சர் ஆகிட்டோம்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வெரைட்டிஸ் இருக்குங்க. நம்ம வந்து நல்லா ரன்னிங் ஆகிற ஐட்டம் மட்டும்தான் வந்து சேலுக்கு வச்சுருப்போம். இல்லை குறிப்பிட்ட அந்த பூண்டு போட்ட மிக்சரும் அந்த முந்திரி மிக்சர்னு ஒரு ரெண்டு ஐட்டம் இருக்குங்க. இந்த ரெண்டு ஐட்டம் தான் நல்லா போகும், அது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும், அது குறையாமல் வெவ்வமே பார்த்துக்குவோங்க.
0: அடுத்ததான் நான் கேட்கணும்னு நினைக்கிற விஷயம், உங்கள் கடையை பொறுத்த வரைக்கும் தின்பண்டங்கள் எந்த குவான்டிட்டியில் அதிகமாக விற்பனை ஆகும்? கால் கிலோலேருந்து ஆரம்பித்து 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ வரைக்குமே இருக்கும் இல்லைங்களா?
1: கால் கிலோ அந்த டைப் தான் அதிகமாக ஓடுங்க. பண்டிகை காலத்தில் விழா காலத்தில் வந்துட்டு 1 கிலோ பாயிட் வாங்குவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்குவாங்க. அப்புறம் மேக்ஸிமம் கால் கிலோ அந்த மாதிரி ரேஞ்சு தான் அதிகமாக போகும். அதாவது விலைன்றது முன்ன பின்ன இருந்தாலும் வந்து தரம் அதில் வந்து நல்லா இருக்கணும். அப்போ தரம் நல்லா இருந்தால் தான் வாடிக்கையாளருக்கு வந்து திருப்தி இருக்கும், நம்ம வியாபாரத்துலேயும் ஜெயிக்க முடியும், நல்லா பண்ண முடியும்.
0: நம்ம முன்னமே பேசியிருந்தோம், புதுசாக சில

0: அப்படின்னா அது வந்து நம்ம கடையில் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் இல்லைங்களா.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ரெகுலராக வர கஸ்டமராக இருந்தாலும் சரி இல்லை நியூ கஸ்டமராக இருந்தாலுமே அவங்களுக்கு அது கிடைக்கணும்.
1: ரெகுலராக அது வந்து ஆகுறதில்ல, அந்த மாதிரி வந்து ரெகுலராக ஆகுறதில்ல. ஒரு கம்பெனி இப்போ ஆரம்பித்தாங்கன்னா அதை பார்த்து மறுபடியும் இன்னொரு கம்பெனிக்கு ஆரம்பிக்கிறாங்க, அந்த குவாலிட்டி கொடுக்க முடியாமல் போயிடுது. அப்போது வந்துட்டு இதோடைய வியாபாரமும் சேர்ந்து கெட்டு போயிடுது, டோட்டலாக வந்து அதையெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அதனால் வந்து அந்த மாதிரி பிஸ்னஸ் மேக்ஸிமம் அது வந்துட்டு பெருசாக ரன் ஆகுறதில்ல.
0: இன்னொரு வகையில் இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன், மார்க்கெட்டில் சில பொருட்கள் வந்து சில கடைகளில் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு மைண்ட் செட். அது வேறு கடையில் கிடைச்சாலும் இந்த கடை தான் அப்படிம்பாங்க இல்லைங்களா. அப்படி உங்கள் கடையில் மக்கள் அதிகமாக நாடி வர ஒரு உணவுப் பொருள்
1: அது நம்ம கடையில் வந்து சிப்ஸ் ஐட்டம், நேந்திரம் சிப்ஸு, இந்த பொட்டேட்டோ, இந்த சில்லி சிப்ஸுன்னு இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்கும். கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பேன், அதனால் மக்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. தேடி வருவாங்க அவங்க, இன்னும் ரெண்டு பேர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு, இதுக்குன்னே வர்றவங்க கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அப்புறம் வந்து பொரி எப்போவுமே நான் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருப்பேன் நான், அது அப்பப்போ அப்பப்போ வாங்குறதுனால வந்துட்டு ஸ்டாக் வைக்கிறது இல்லை. அப்பப்போ வாங்குறதுனால வந்து இந்த பொரி கடலைலாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன், மக்கள் கொஞ்சம் தேடி வந்து வாங்குவாங்க நம்மக்கிட்ட.
0: இப்போ நீங்கள் பொரியை பற்றி சொல்லும்போது தான் இந்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது.
1: சரிங்க சார்.
0: ஊட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த வகையான பொரி அதிகமாக போகுங்க? முதல்ல பொரியில் எத்தனை வகை இருக்குங்க?
1: பொரியில் வந்துட்டு இது உப்பு இருக்கிறது, உப்பு இல்லாதது, அது ரெண்டு ஐட்டம் தான். ஒவ்வொரு ஊர் வேறுபடுது. முன்னே வந்து காரமடையில் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருந்தாங்க, இப்போ சரியாக ஆகுறதில்ல. அது இப்போ செங்கப்பள்ளியில் ஆகுது, ஈரோட்டில் ஆகுது, தருமபுரி, இந்த மாதிரி நகரம், இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆகிட்டுருக்கு.

0: ஈஸியா கவர்றதுக்காக நீங்கள் செய்யும் தந்திரம்னு கூட சொல்லலாம். வாயால ஒரு பொருளோட சுவைய உணர்றத விட கண்ணால உணர்றது தான் ரொம்ப அதிகம். அது சின்ன பசங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பொருளோட கலர், அந்த ஸ்ட்ரக்சர், இதெல்லாமே பார்த்து வாங்குவாங்க. ஸோ அப்படி நம்ம ஒரு பிஸ்னஸ் கட்டமைப்போம் இல்லைங்களா?
1: அதை பற்றி இதுதான் வந்து அனுபவம் அப்படின்றதுங்க. அதாவது வியாபாரிங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அனுபவம் தான் அதுங்க. இப்போ இதே கடையில் வந்துட்டு இப்போ நான் வந்து நின்று வியாபாரம் பண்ணுறப்போ வந்துட்டு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், இப்போ ஒரு பொருள் வாங்க வந்தாங்கன்னா அது 10 பொருள் வாங்க வச்சுருவோம், பேசி வாங்க வச்சுருவோம். அப்போது சாம்பிள் கொடுப்போம், சாப்பிட்டு பார்ப்பாங்க, நல்லா மக்களுக்கு திருப்தியாக இருக்கும். திருப்தியாக இருந்தால் வந்து சரி அதில் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இதே வந்து நம்ம சரி வெளியில் இப்போது நம்ம சாப்பிட போகிறோம், எந்த சின்ன சின்ன சின்ன வேலைக்கு வெளியே போகிறோன்னா யாரோ ஒருத்தரை வந்து விட்டுட்டு போகிறான்னு சொல்லுங்க, வந்தோன்னா அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நேக்கு தெரியும், வந்தால் கேட்குறத மட்டும் கொடுப்பாங்க, அவங்களால அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ நானே வந்து இப்போ வெளியில் எதாவது போகிறேன்னா ஒய்ஃபை நிற்க வச்சுட்டு போவேன், ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம வேணால் அந்த மாதிரி பண்ணலாம். அது என்ன காரணம்னா அந்த அனுபவம் தான், அனுபவத்தில் பண்ணலாம். அதே மாதிரி அதை நம்ம வந்து தரம் நல்ல தரமாக வச்சு நம்ம கொடுத்தோன்னா மக்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தேடி வந்து வாங்குவாங்க, வியாபாரமாக பெருகும்.
0: இதுவரை உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் உதகை மார்க்கெட் பகுதியில் சிறு தின்பண்டங்கள் விற்பனை செய்யும் அங்காடி வைத்துள்ள சிவானந்தன் அவர்கள் உடனான நேர்முகத்தின் 2 பகுதி இடம்பெற கேட்டீர்கள். இந்நேர்முகத்தின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் புதன்கிழமை மதியம் 2:30 மணிக்கு உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் இடம்பெற கேட்கலாம். வணக்கம் நேர்களை.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் 4.9 சென்டிமீட்டர், ஊத்து 8 சென்டிமீட்டர், காக்காச்சி 7 சென்டிமீட்டர், புலிப்பட்டி 6 சென்டிமீட்டர், மாஞ்சோலை, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், நல்லத்தங்கால் நீர்த்தேக்கம், திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், புல்லம்பாடி, ஊத்துக்குழி, மொடக்குறிச்சி, கள்ளக்குடி, புதுச்சத்திரம், சின்னக்கல்லாறு, உப்பாசி, தானியமங்கலம், கொடுமுடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பெருந்துறை, சமயபுரம், நந்தியார்த்தலை, தேக்கடி, மாயனூர், கிருஷ்ணராயபுரம், ஏத்தாப்பூர், பேச்சிப்பாறை, குழித்துறை, வால்பாறை, லால்குடி, கொல்லிமலை, ஆனைமடுவு அணை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், மங்களாபுரம், கள்ளன்றி, சித்தாறு, அடையாமடை, மதுரை, பெரம்பலூர், தேவாலா, திருப்பரப்பு, பெரியாறு, ஈரோடு, நாகர்கோவில், சிட்டம்பட்டி, சென்னிமலை, பெரியநாயக்கன்பாளையம், சிங்கம்புணரி, உத்திரமேரூர், கரூர், வாழப்பாடி, சிவலோகம், மதுரை வடக்கு, திருச்சிராப்பள்ளி, வாழப்பாடி, வாடிப்பட்டி, களியல், திருப்பதி சாரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மோகனூர், பார்வுட், கொளச்சல், கோழிப்போர்விலை, குடலூர் பஜார், ஆரணி, திருப்பத்தூர், வேடசந்தூர், தள்ளாக்குளம், வீரகனூர் அணை, வைகை அணை, காரியாக்கோவில் அணை, அரவக்குறிச்சி, சூரலக்கோடு, கொட்டாரம், மேல்குடரூர், சிறுவாணி அடிவாரம், சோழவந்தான், மேலூர், வேடசந்தூர், பாலமூர், முக்கூடல் அணை, பெருஞ்சாணி அணை, பேரையூர், இரண்யேல், திருப்பூர் தெற்கு, ஆத்தூர், ஹாரிசான், உட்பிரையர், குப்பனம்பட்டி, நாவலூர், கொட்டப்பட்டு, காங்கேயம், ஆண்டிப்பட்டி, நாகர்கோவில், வட்டமலை நீர்த்தேக்கம், கங்கவள்ளி, கெலவரப்பள்ளி அணை, தக்கலை, கன்னியாகுமரி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், புத்தன் அணை, ஆம்பூர், நாமக்கல் ஆட்சியரகம், திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, ஒடஞ்சத்திரம், திருமூர்த்தி அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.2 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 23.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கோயம்புத்தூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து மாறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து

0: அழுத்தம் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. இவ்வானிலை நாளையும் தொடரக்கூடும். 5ஆம் தேதியன்றும் 6ஆம் தேதியன்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீலகிரி, கோயம்புத்தூர், தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், மதுரை, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழை பொழியக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.3 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நடுத்தர பிரிவு மக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் வழங்கினார். தில்லி தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். பயறு வகைகள் பதப்படுத்தும் நிலையங்களை அமைக்க 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கோயில்களில் சிறப்பு தரிசன டிக்கெட்டை முறைப்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தின் உரிமைகளை காங்கிரஸ் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்த்

0: நேர்களே, ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து ரொம்ப, அதாவது நம்மளுடைய ஒரு தற்போதைய சூழ்நிலையில் வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு தலைப்பில் பேச இருக்கிறோம். அதற்காக நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்கிறார் நீலகிரி மாவட்ட கூடுதல் நீதிபதி எம் செந்தில்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க நம்ம வெல்கம் பண்ணிக்கிறோம் சார். வெல்கம் வெல்கம் சார்.
1: வணக்கம்.
0: நம்ம மறுபடியும் இந்த சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முக்கியமான தலைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை நம்ம சட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அப்டேஷன், இப்போது இந்த டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் சட்டத்தினுடைய அந்த பார்வை வந்து அதே மாதிரி கண்டினியூ ஆகணுமா இல்லை அப்படின்னா ஒரு அப்டேஷன் நமக்கு தேவைப்படுதா அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. குற்றங்கள் ஒரு பக்கம் அதிகரிச்சிட்டு இருக்குதா இல்லைன்னா அது கொஞ்சம் தடுக்கப்படுதா,

0: இதுக்கு வந்து இன்னும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இன்னும் கொஞ்சம் அதை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதா அப்படின்றதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இப்போ இந்த போக்சோ பற்றியும் அது இப்போ எப்படி போயிட்டுருக்குது நடைமுறையில், நம்ம சமீபத்தில் நடந்த இன்சிடென்ட்டெல்லாம் நம்ம ஒவ்வொரு சமயத்துலேயும் பார்க்கக்கூடிய ஒரு கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த வன்முறையினுடைய தாக்கம் அதிகரிச்சுட்டே வருது. ஒருவேளை வெளியில் தெரியாமல் நிறைய நடக்குதோ அப்படின்ற அந்த அச்சமும் வருது. நீங்கள் எப்படி
1: இது 2012 வருடம் இந்த நிர்பயா வழக்கில் தான் இந்த சட்டம்ன்றது பிறக்குது. ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி ஒரு இரவு தன்னுடைய வகுப்பு தோழரோட வந்து திரையரங்கம் சென்று விட்டு திரும்பி வர்றாங்க. அவங்க வர்றப்ப ஒரு பேருந்தில் வந்து வர்றாங்க, நடுநிசி ஆயிடுது. அப்போ வந்து அவர்கள் வந்து ஒரு 4-5 நபர்களால் பாலுணர்வு வன்புணர்வு பாலியல் வன்முறை தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டது. அந்த வன்முறை பாலுணர்ச்சியுடன் கூடிய அந்த வன்முறை தாக்குதல் வந்து அந்த பாலியல் வன்முறை தாக்குதல் அவங்க வந்து நடத்தினதில்லை. ஒருத்தர் வந்து பார்த்தா 18 வயதுக்கு கீழே இருக்கிறாரு அந்த

0: இது சம்பந்தமாக, இந்த போக்சோ சட்டம் சம்பந்தமாக குழந்தைகளுக்கு இடையே நாங்கள் வந்து நேரடியாக நீதிமன்றங்கள், நாங்கள் எங்கள் சட்டப்பணி ஆணைக்குழு என்னை போன்ற போக்சோ நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் ஜுவெனல் ஜஸ்டிஸ் போர்ட், ஜுவெனல் ஜேஜேபி அந்த அதில் இருக்க பிரின்சிபல் மேஜிஸ்ட்ரேட்டு அவங்க இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் நேரடியாக பள்ளி கல்லூரி எல்லா இடங்களுக்கும் வந்து சென்று இந்த போக்சோ சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வும் அதில் வந்து குழந்தைகளுக்கான பாதுகாப்பு குறித்தும் நாங்கள் வந்து விழிப்புணர்வு நடத்துகிறோம். குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கிடையே வந்து இந்த பிரச்சனைகள் வந்து நிலவுது. பள்ளி மாணவர்கள் தாண்டி சமீபத்தில் நீங்கள் வந்து கேள்விப்பட்ட கோவை அந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை அந்த ஒரு வழக்கு நீங்கள் அந்த கொலையான சிறுமின்றது 11 வயது சிறுமி. ஸோ இப்போ இந்த 16 to 18 அப்படின்ற அந்த பருவத்தை அடைந்த அந்த பள்ளி மாணவிகள் அந்த சிறுமிகள் இது ஒரு கேட்டகரியில் இருக்கிறாங்க. இது அல்லாமல் 4 வயது தொடங்கி 3 வயது தொடங்கி 11-12 வயது வரை இதுக்கும் வந்து அந்த சட்டத்தில் வந்து இடம் இருக்குது. அந்த 12 வயதுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மீது பாலியல் வன்முறை தாக்குதல் நடைபெறுமானால் அது வந்து அது பிரத்யேகமாக அது வந்து போக்சோ சட்டத்தின் கீழ் வந்து அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த குற்றவாளி தண்டிக்கப்படும்.
1: நீங்கள் அதாவது ஒரு நீதிபதியாக உங்களுடைய அந்த ஆங்கிள்லேருந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சரியான பதில் வந்து அதுக்கு இருக்குது சார். ஒரு பார்ட்டில் நம்ம பார்க்கும்போது அதுக்கு தண்டனை கொடுக்கணும், இவங்களை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் அப்படி சொல்லி யோசிக்கிற ஒரு கூட்டம். நான் வந்து பொதுமக்கள் அந்த சிந்தனையிலேருந்து நான் கேட்குறேன். அப்போது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதனுடைய அந்த ஆணி வேர் அப்படின்றது வந்து எங்கே துளிர் விடுது அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு முக்கியமாக

0: பெண் குழந்தைகள், அப்புறம் பருவமடைந்த பெண்கள், அப்புறம் பெண்மணிகள், திருமணமான பெண்கள், அப்புறம் வயோதிக பெண்கள், இப்படி நாலு கேட்டகரியையுமே வந்து இந்த சமுதாயம் வந்து நம்ம பார்க்குற பார்வை வந்து இந்த மரியாதையோடு பார்க்கறது தெரிஞ்சுக்கணும். இது வந்து பள்ளி கல்வியிலிருந்தே இது வந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் சொன்ன பதிலிருந்தே நான் சொல்கிறேன், இந்த போதை அப்படின்ற ஒரு சமாச்சாரம், இந்த போதைன்ற இந்த போதை கலாச்சாரமும், போதை மருந்துகள், குடி, மது உட்கொடுதல், அப்புறம் இப்போது நம்ம இந்த இணையதள பாதி
1: பயன்பாடு,
0: ஆமாம், சோசியல் மீடியா
1: இது ஒரு நெட்வொர்க் மாதிரி,
0: இணையதள பாதிப்புன்றது தான் நிறையா. சமீபத்தில் எங்கள் அது அந்த வழக்கு வந்து தீர்ப்பு பகரப்பட்டது. ஒரு 25 வயது இளைஞன் ஒரு 47 வயது பெண்மணியை அவர் வேலையை விட்டு சென்று தனது வீட்டுக்கு செல்லும் வழியில் அவர் வந்து பலாத்காரம் பண்ணுறாரு. இது வந்து அரசு தரப்பில் அவங்க வந்து நிரூபிச்சிட்டாங்க. நான் தீர்ப்பும் அந்த எங்கள் நீதிமன்றத்தால் தீர்ப்பு பகரப்பட்டது. பட் இந்த தீர்ப்பை எதுக்கு நாங்கள் சொல்கிறேன்னா, அந்த இளைஞன் தன் தாய் வயது ஒத்த ஒரு பெண்மணியை பாலியல் வன்புணர்வு செய்யுவதற்கு அந்த மன உந்துதல், அந்த தூண்டுதல் எங்கே வருதுன்னு சொன்னால், ரெண்டு விடயங்கள். ஒன்று வந்து போதை, இன்னொன்று வந்து இந்த இணைய வழியில் அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த வன்புணர்வு காட்சிகள் வந்து அவர்களை இந்த மாதிரியான ஒரு இதுக்கு தூண்டுது. இப்போ எங்கள் நீதிமன்றத்தில் மூன்றாம் நபர்களால் பாதிக்கப்பட்ட சிறுமிகளை ஒரு கேட்டகரியாக வச்சிங்கன்னா, அதே குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தை, அண்ணன், சித்தப்பா, தாத்தா, மாமா, உறவு முறைகள் உள்ள மனிதர்களினாலேயே சிறுமிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதை வெளியிலேயே அவங்களால சொல்ல முடியல. நாங்கள் வந்து எங்கள் சட்டப்பணி ஆணைக்குழுவும் சரி, எங்கள் நீதிமன்றம் மூலமாகவும் சரி, மாண்புமை உயர் நீதிமன்றமும் சரி, தங்களது மாண்புமை உச்ச நீதிமன்றமும் சரி, தங்கள் தீர்ப்புகளால் முடிந்த அளவுக்கு நாங்கள் அவுட்ரீச் கொடுக்குறோம். இதை வந்து அவுட்ரீச் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு வந்து முதல்ல அந்த குழந்தைகளுக்கிடையே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். குட் டச், பேட் டச்னா என்ன? ஒரு மூன்றாம் நபர் வந்து, இப்போ இந்த கோவை வழக்கில் வந்து அவர் மூன்றாம் நபர், பக்கத்து வீட்டுக்காரர், அவ்வளோதான். அவருக்கு பெரிய பழக்கம் இருந்ததா இல்லையான்றது போகும் வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால அதை பற்றி இன்னும் முழுசாக சொல்ல முடியாது. பட்டு ஆரம்ப நிலை வழக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த குற்றத்தை இப்போ புரிந்ததாக சொல்லப்படும் நபர் மூன்றாம் நபர். இப்போ இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்டை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணுன்றத வந்து நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம பேரண்ட்ஸு, நம்ம ஸ்கூலில் இது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம இதை வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால என்ன பாதிப்பு ஏற்படுதும் அப்படின்றத வந்து நம்ம இப்போ இது ஒரு காலத்தின் கட்டாயமாயிருச்சு. யாரையும் வந்து இப்போ யாரையும் நம்ம இது ஜென்ரலைஸ் பண்ணி நம்ம பேசலை. நம்ம இது ஜென்ரலைஸ் பண்ணுறது இல்லை. பொதுவாக ஒரு பெண் குழந்தை ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து அப்ரோச் பண்ணுறாருன்னா அவர் எதற்காக, யார், என்ன அப்படின்றதுக்கு வந்து அந்த ஒரு விழிப்புணர்வு அந்த குழந்தைக்கு இருக்கிறதுக்கு நம்ம தான் அவங்கள வந்து தயார்படுத்தணும். அது வந்து அவங்கள்ட்ட சொல்லணும். அதே மாதிரி நம்ம ஆண் குழந்தைகள்கிட்ட இந்த பெண் குழந்தைகள்கிட்ட வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், பெண் குழந்தைகளை எப்படி பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு பார்வை அவங்களுக்கு வரணும். ஒரு மரியாதையான பார்வையாக பார்க்கணும். அதையும் தாண்டி அந்த பெண் குழந்தைக்கு இந்த ஆண் குழந்தை தான் பாதுகாப்பு என்கின்ற அந்த எண்ணத்தை வந்து அந்த ஆண் குழந்தைக்கு வந்து விதைக்கணும். இந்த சமூக கட்டமைப்பு வந்து மாற ஆரம்பித்தாதான் குற்றங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும்.
1: நீங்கள் சமூக கட்டமைப்பு ப்ளஸ் அரசாங்க சட்ட ரீதியான எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள், இது ஒரு பக்கம் நல்லா ரொம்ப அது நிறைய இடங்களில் அது இன்னும் தீவிரமாக போயிட்டுருக்குது அப்படின்றத நம்ம கண்கூட பார்க்குறோம். இதையும் தாண்டி எனக்கு இன்னொரு இடம், பேரண்ட்ஸ் வந்து இப்போ பிள்ளைகளை கவனிக்கக்கூடிய அந்த ஒரு கவனிப்பு முறை வந்து இப்போது குறைஞ்சிருக்குது அப்படின்றது தான் இல்லைங்களா?
0: பல்வேறு வழக்குகளில் நாங்கள் நீதிமன்றங்கள் நாங்கள் என்னத்தை சந்திக்கிறோம் என்றால், 9வது மாதத்தில் இல்லை 8வது மாதத்தில் தான் தான் பெண் அந்த சிறுமி பாதிக்கப்பட்ட சிறுமி வந்து கர்ப்பமாக இருக்கிறதுக்கு பெற்றோருக்கு தெரிய வந்ததா வந்து அவங்க இங்கே சொல்றப்ப தான் தெரியுது. வந்து இன்னுமே வந்து இது
1: அப்போ அம்மாவுக்கும் பிள்ளைக்கும்
0: என்ன மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன், என்ன மாதிரி

ஒரு தகவல் தொடர்பு இருந்திருக்கின்றதே வந்து ஆச்சரியமா இருக்குது. ஒருவேளை அவர் வழக்குக்காக சொல்றார்களோ, உண்மையில் வந்து இந்த சமுதாயம் அவர்கள் காலையில் கேரட் வந்து பிடுங்க போயிட்டு நைட்டு வர்றாங்க, ஸோ என்ன நடக்கிறதுன்றது அவங்களுக்கு தெரியல. பாதிக்கப்பட்ட சிறுமிகளுடைய பொருளாதார பின்புலம் வந்து ரொம்ப இதாக தான் இருக்கு. அவங்க தின இவங்களாக தான் இருக்கிறாங்க, விவசாய தொழிலாளியாக தான் இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் மீது நம்ம குறை காண முடியாது. இதையும் தாண்டி பள்ளிகளில் பள்ளி படிப்பில் இந்த அகாடமிக்ஸில் இந்த கரிக்குலம்லையே இதை வந்து நம்ம ஒரு மாரல் ஒரு அவேர்னஸ் மாதிரி கொண்டு வர்றதுன்றது இப்போ காலத்தின் கட்டாயமாக இருக்குது. எங்கள் நான் சட்டப்பணி ஆணைக்குழு, எங்கள் நீலகிரி மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழு ஆகட்டும் சரி, இல்லை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி வந்து நாங்கள் இந்த போக்சோ ஆக்டை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு பல்வேறு முகாம்கள் நடத்தி குழந்தைகள்கிட்ட நாங்கள் வந்து ரீச் பண்ணுறோம். இப்போ சமீபத்தில் இப்போ நடந்து முடிந்த உதகை மலர் கண்காட்சியில் எங்கள் மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழு சார்பாக ஒரு ஸ்டால் போட்டிருந்தோம். அப்போ நான் வந்து முதல் நாள் அது வந்து கான்செப்ட் வந்து போக்சோ கோர்ட் மற்றும் சில்ட்ரன்ஸ் கோர்ட் குறித்த சில குழந்தைகள் நீதிமன்றம் குறித்த அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் நாங்கள் வந்து ஒரு மரக்கன்றை கொடுத்து அந்த மரக்கன்றை நட்டு அதை வந்து வளர்த்தா அந்த மரத்தை பார்க்கும் ஒவ்வொரு சமயமும் அவருக்கு இதுக்காக தான் நமக்கு இந்த மரத்தை வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வரும். அப்போ அது வந்து அவுட்ரீச் இருக்கும்ன்றக்காக நாங்கள் அதை செய்கிறோம், மேற்கொண்டும் செய்கிறோம். அரசு பள்ளிகளிலும் நாங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு இதை வந்து மேற்கொண்டு இந்த வரும் இந்த கல்வி ஆண்டுலையும் வந்து இதை கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறோம். வெறும் சட்டமா இது வந்து இல்ல, இது வந்து ஒரு இட்ஸ் எ சோஷியல் டிசாஸ்டர், இது ஒரு சமுதாய அவகேடு. இது வெறும் சட்டமாக பார்க்க முடியாது, இது ஒரு மிக ஒரு நிகழ்வாக பார்க்க முடியாது, இது ஒரு மற்றொரு குற்ற நிகழ்வாக இதை பார்க்க முடியாது. இது வந்து சமுதாயத்தோட ஆணி வேற பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து தனிப்பட்ட பகையோ தனிப்பட்ட இது வந்து ஒரு ஒரு குழுமமும் இன்னொரு குழுமமும் மோதிக்கிறதோ அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளோ அது இல்லை. இது இது சமுதாயத்துடைய, நீங்கள் சரியான வார்த்தையை சொன்னீங்க, ஆணி வேர்.

0: மனோநிலையை மாற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு நம்ம போயிட்டோம். நீதிமன்றங்கள் எங்கள் உச்சநீதிமன்றமாகட்டும் எங்கள் உயர்நீதிமன்றமாகட்டும் எங்களுக்கு விசாரணை நீதிமன்றங்களும் கடுமையான தண்டனைகள் நாங்கள் வந்து பிறப்பிக்கின்றோம். ஒரே காரணம், அந்த கடுமையான தண்டனைன்றது வந்து டிட்டரண்ட் தியரி மாதிரி நீங்கள் பார்க்கலாம், அது ரிட்ரிபியூட்டிவாக தான் நாங்கள் பார்க்குறோம். என்னென்னா, இந்த செய்தி ஒரு இடத்திற்கு போய் சேரும் பொழுது, இந்த குற்றத்தை நாம் புரியும் பொழுது அதிகப்படியான தண்டனை நாம் பெறக்கூடும்ன்ற அந்த ஒரு உணர்வு வந்து குற்றத்தை புரிய எண்ணுபவர்களுக்கு வரணும் அப்படின்றக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போ நீங்கள் சமீபத்தில் தூத்துக்குடியில் நடைபெற்ற அந்த பாலியல் வன்முறை கொலை வழக்கில் வந்து மிக வேகமான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. 76 நாட்களோ 78 நாட்கள்லேயோ என்னுடைய சகோதர நீதிபதி வந்து அந்த விசாரணை நீதிபதி வந்து அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கார். ஸோ நாங்கள் அதையும் செய்கிறோம். நாங்கள் முடிந்தளவு வேகமாக நடத்துகிறோம். அந்த பெண் குழந்தைகளுக்கு முடிந்தளவு முடிந்தளவு இல்லை, இது ஒரு இந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான பாதுகாப்பையும் நாங்கள் வந்து உறுதிப்படுத்துகிறோம்.
1: நீங்கள் சரியான முறையில் அதை தொடர்பு படுத்தி இன்னும் அதிகமாக அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்ற அந்த முனைப்போடையே உங்களுடைய டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, நம்ம பார்க்கும்போது ஒரு பக்கம் நீதிமன்ற நீதித்துறையிலிருந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் சட்டபூர்வமான நடவடிக்கைகள், அது போக விழிப்புணர்வு இந்த எஜுகேஷன் ஸ்கூல் லெவல் காலேஜ் லெவல் எஜுகேஷன் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து காவல்துறை அதற்கான ஏற்பாடுகளை அவங்களும் சைபர் கிரைம் ஆகட்டும் போக்சோவாகட்டும் அவங்க ஒரு பக்கம் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ்லேருந்து அவங்களும்
0: இதில் நாங்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களோடு நாங்கள்

0: கூடிய கள பணியாளர்கள் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு அவர்களே நேரடியாக பாதிக்கப்பட்ட சிறுமிகளை வந்து காப்பாற்றி அவர்களை வந்து பாதுகாப்பு படுத்தி புகார் அளிக்கிறார்கள். அதே மாதிரி இந்த புகார் என்பது அவங்க தான் கொடுக்கணுட்டு இல்லை, இதை பற்றி தெரிஞ்சோடனே அதை தகவல் கொடுக்கலாம். எல்லா ஒவ்வொரு பொது மனிதனும் ஒவ்வொரு குடிமகனும் இந்த விஷயங்கள் தெரிய வந்து அவர்கள் கொடுத்தாலே அதுவும் பாதுகாக்கப்படும், அவர்களும் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அவர்களுடைய இதுவும் பாதுகாக்கப்படும், அந்த புகாரும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒன்று, நீங்கள் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இருக்கிறாங்க, அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி கான்ஸ்டியூட்டட் கமிட்டியில் வந்து சேர்மன் இருக்கிறாரு, மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து அந்த உடனடியாக அந்த குழந்தைக்கு வந்து மனநல ஆலோசனை கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து ஒரு அந்த ட்ராமா போஸ்ட்டு ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் இதிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு வேலையும் வந்து சிடபிள்யூசி பண்ணுறாங்க. இப்போ இது அல்லாமல் டிசிபிஓ டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இருக்காரு, அவரும்
1: சைக்காட்ரிக் டிபார்ட்மெண்ட் அது ஒரு தனி
0: அவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து மனநல ஆலோசனையும் தர்றாங்க. இப்போ குழந்தைகளுடைய படிப்பு வந்து நின்று போயிடக்கூடாதுன்றதில் நீதிமன்றம் ரொம்ப பர்டிகுலராக இருக்குது, விசாரணை நீதிமன்றம் சரி, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், எல்லா நீதிமன்றம் எங்கள் நீதிமன்ற கட்டமைப்பில் இந்த குழந்தைகளுக்கான எதிர்காலம் இந்த இந்த ஸ்டிக்மா வந்துடுது இல்லையா, அவங்களுக்கான ஒரு சோசியல் ஸ்டிக்மா கொடுத்துட்றீங்க இல்லையா பாலியல் வன்முறை தாக்குதலுக்கு. நான் இப்போ பல தீர்ப்புகளில் வந்து அவங்க வந்து அசால்ட்டுன்னு சொல்கிறத வந்து நாங்கள் மாற்றுறோம், பாதிப்புன்ற வார்த்தையை கொண்டு வர்றோம். அதே மாதிரி விக்டிம் கேர்ள்ன்ற இடத்துல வந்து சர்வைவர் அப்படின்னு, சர்வைவர் ஆஃப் செக்ஷுவல் வயலன்ஸ்ன்றத வார்த்தையை கொண்டு வரோம். அவங்கள வந்து ஒரு போராளியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதலிலிருந்து மீண்டு அவர்கள் இந்த சமுதாயத்தில் மீண்டும் அவர்கள் எழுந்து வருவதற்கான ஒரு வழிமுறைகளை தான் வந்து நீதிமன்றம் பார்க்குது. அதுக்கு வந்து பல தீர்ப்புகள் வந்து இருக்குது, பல தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டது, உயர்நீதிமன்றத்தால், சென்னை உயர்நீதிமன்றத்தால் தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் பல்வேறு இந்த போக்சோ நீதிமன்றங்கள் பிரத்யேகமாக நிறுவப்பட வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு தீர்ப்பு. இது வந்து அந்த இந்த அலோக் ஸ்ரீவத்சா வழக்கில் தான் அது வந்து அதை சொல்கிறாங்க. செப்பரேட்டாக வந்து போக்சோ கோர்ட் வந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து ஒரு மாவட்ட நீதிபதியின் தலைமையிலான ஒரு அவர் கான்ஸ்டியூட்டட் கோர்ட்டு போக்சோ கோர்ட் வரணும்னு சொல்லி அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்து கவர்மெண்ட்டோட பேசி இப்போ எல்லா மாவட்டங்கள்லையும் ஒவ்வொன்றா நாங்கள் அந்த போக்சோ நீதிமன்றங்கள் பிரத்யேகமாக வருது. ஸோ விரைவான ஒரு வழக்கு வந்து விரைவாக தீர்க்கப்படும், விரைவாக தீர்ப்பு பகரப்படும். அது அந்த ஒரு பணியும் வந்து மாண்பு உச்ச நீதிமன்றம் வந்து அதை முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க.
1: தொடர்ந்து பேசலாம் நம்ம. அதாவது ஒரு பக்கம் வந்து விசாரணை அப்படின்றது ஒரு முக்கியமாக இருக்குது, விழிப்புணர்வும் அப்படின்றது அது இன்னும் முக்கியமாக இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கு இதை பற்றின கல்வி அறிவை வளர்க்கணும் அப்படின்றதையும் முனைப்போடு செயல்படுத்திட்டு வர சூழ்நிலையில் இது இன்னும் தீவிரப்படுத்த வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்குது அப்படின்றது அங்கங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு வெளிப்படுத்துது. அது தொடர்ந்து நம்ம பேசலாம். நேரில் சப்போஸ் உங்களுக்கும் ஏதாவதும் கேள்விகள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9344901018 அப்படின்ற நம்பர்லையோ அல்லது 9342901018 அப்படின்ற நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: நீதிபதி எம் செந்தில்குமார் அவர்களோடு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பேசலாம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குறிப்பாக சிறுவர்கள் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள், அதை தடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், சமுதாயம், பெற்றோர்கள், கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், பள்ளிக்கூடம், இப்படி நிறையா இடங்களில் இப்படிப்பட்ட விழிப்புணர்வும் அதற்குரிய கல்வி நெறிமுறைப்படுத்துதலும் அதற்குரிய போதனைகளும் அவசியப்படுது அப்படின்றத தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். தொடர்ந்து பேசலாம். நீங்கள் பேசும்போது ஒன்று குறிப்பிட்டு சொன்னீங்க சார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு தங்களுடைய வீட்டில் இண்டிவிஜுவலாக நடந்துருச்சு அப்படின்னாலே அவங்க முதல் யோசிக்கிறது, ஐயோ சொசைட்டியில் என்ன நடக்க போகுது, மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகிடும் அப்படின்ற அந்த ஒரு அச்ச உணர்வு இருக்குது. ஆனால் அதில் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இப்போ நீதிமன்றமும் அதை அந்த ரகசியம் பாதுகாத்தல் இண்டிவிஜுவலாக வந்து கொடுக்கும்போது அது நமக்கு அதனுடைய சேஃப்டி இருக்குது தானே?
1: இல்லை, அது வந்து ஒரு உச்ச நீதிமன்ற முன் தீர்ப்பில் இது ரொம்ப ரொம்ப குறிப்பாக சொல்லப்பட்டிருக்குது.
0: ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க, இன்னொன்று அந்த பாதிப்பை ஏற்படுத்தினவங்க, இவங்க ரெண்டு பேர் தான் முக்கியமாக அந்த இடத்துல பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த தண்டனை கூட பாதிக்கப்பட்டவங்க வந்து யாருனால பாதிக்கப்பட்டாங்களோ அவருக்கு தண்டனை கூட ஒன்று பப்ளிசிட்டி இல்லாமல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா?
1: கொடுக்கலாம். நாங்கள் வந்து இதை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வந்து நடத்துகிறோம். இதில் பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய பெயர் வந்து கூட குறிப்பிடப்படாமல் தான் வந்து சாட்சியங்கள் பதிவு செய்யப்படுகிறது. இதுக்கு வந்து நாங்கள் தனியாக வந்து வல்னரபிள் விட்னஸ் சென்டர்னு இந்த மாதிரி போக்சோ வழக்கில் வந்து பாதிக்கப்பட்ட சிறுமி, அவரது தாயார், அவரது தந்தை, இல்லை முக்கியமான ஒரு சாட்சி, இவர்கள் வந்து ரகசியமான ஒரு இடத்துல வச்சு திருப்பி ரகசியமான இடத்துல அவங்கள வந்து ஒரு தனி பாதையில் வந்து நீதிமன்றம் அழைத்து வந்து அவர்கள் விருப்பப்பட்ட அவர் இந்த பர்டிகுலராக பாதிக்கப்பட்ட சிறுமி வந்து நேரடியாக குற்றவாளியை வந்து குற்றம் சாட்டப்பட்டவரை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் வந்து மறைத்து வைக்கப்பட்டு அவர்களை வந்து தனியான ஒரு இடத்துல வச்சு இந்த சாட்சியங்கள் பதிவு செய்யப்படுறோம். திறந்த நீதிமன்றங்கள் அல்ல, இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ், மூடிய நீதிமன்றங்களில் தான் இருக்குது சாட்சியங்கள் பதிவு செய்யப்படுகிறது. பெண் தட்டச்சர் தான், பெண் தட்டச்சர், பெண் எழுத்தர், அப்புறம் பெண் அலுவலக உதவியாளர், இவங்க தான் இருக்காங்க. கூட வரக்கூடிய பெண் போலீஸ் இருக்காங்க இல்லையா, காவல்துறையினர், அவர்களும் பிளெயின் கிளாத்ஸில் தான், அவர்கள் வந்து சீருடையில் வர வேண்டியதில்லை, அவர்கள் வந்து பிளெயின் கிளாத்ஸ் தான் வர்றாங்க. இதற்கு கூடுதலாக அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி யாரை விரும்புகிறதோ அவர் வந்து கூட வரலாம். அவர் தாயாரோ, இல்லை அவருடைய ஆசிரியரோ, இல்லை மொழி புரியலை அப்படின்னா அவருடைய அந்த குழந்தையுடைய சாய்ஸில்

0: இதுக்கு வந்து நாங்கள் தனியாக வந்து வல்னரபிள் விட்னஸ் சென்டர்னு இந்த இந்த மாதிரி போக்சோ வழக்கில் வந்து பாதிக்கப்பட்ட சிறுமி, அவரது தாயார், அவரது தந்தை, இல்லை முக்கியமான ஒரு சாட்சி, இவர்கள் வந்து ரகசியமான ஒரு இடத்துல வச்சு திருப்பி ரகசியமான இடத்துல அவங்கள வந்து ஒரு தனி பாதையில் வந்து நீதிமன்றம் அழைத்து வந்து அவர்கள் விருப்பப்பட்ட அவர் இந்த பர்டிகுலராக பாதிக்கப்பட்ட சிறுமி வந்து நேரடியாக குற்றவாளியை வந்து குற்றம் சாட்டப்பட்டவரை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் வந்து மறைத்து வைக்கப்பட்டு அவர்களை வந்து தனியான ஒரு இடத்துல வச்சு இந்த சாட்சியங்கள் பதிவு செய்யப்படுறோம். திறந்த நீதிமன்றங்கள் அல்ல, இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ், மூடிய நீதிமன்றங்களில் தான் இருக்குது சாட்சியங்கள் பதிவு செய்யப்படுகிறது. பெண் தட்டச்சர் தான், பெண் தட்டச்சர், பெண் எழுத்தர், அப்புறம் பெண் அலுவலக உதவியாளர், இவங்க தான் இருக்காங்க. கூட வரக்கூடிய பெண் போலீஸ் இருக்காங்க இல்லையா, காவல்துறையினர், அவர்களும் பிளெயின் கிளாத்ஸில் தான், அவர்கள் வந்து சீருடையில் வர வேண்டியதில்லை, அவர்கள் வந்து பிளெயின் கிளாஸ் தான் வர்றாங்க. இதற்கு கூடுதலாக அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி யாரை விரும்புகிறதோ அவர் வந்து கூட வரலாம். அவர் தாயாரோ, இல்லை அவருடைய ஆசிரியரோ, இல்லை மொழி புரியலை அப்படின்னா அவருடைய அந்த குழந்தையுடைய சாய்ஸில் எவால்வேட் பண்ணி அதை வந்து நஷ்ட ஈடு தொகையாக கொடுக்குறோம். இது நாங்கள் அந்த தீர்ப்போடு சேர்த்து அதை வந்து சொல்லிடுறோம். இதை தனியாக நாங்கள் வந்து தீர்ப்பை இதாக உத்தரவாக பிறப்பிக்கிறது இல்லை. பிறப்பிக்கப்படும் உத்தரவில் இந்த நஷ்ட ஈடு தொகையை வந்து நாங்கள் பண்ணுறோம். குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட பிறகு குற்றவாளி மீது குற்றவாளிக்கு நாங்கள் பிறப்பிக்கும் தீர்ப்பில் அவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஃபைனாக அவர் கட்டணும் அப்படின்னு, தண்ட தொகையாக அவர் கட்டணும் அப்படின்னு நாங்கள் உத்தரவு பிறப்பிக்கும் போது அந்த ஃபைன் அமௌண்ட்டு கூட அந்த குழந்தைக்கு காம்பன்சேஷனாக கொடுக்கலான்றதுக்கு வந்து சட்டத்தில் வழிவகை இருக்குது. அதையும் நாங்கள் செய்கிறோம்.
1: இன்னும் இதில் பேசக்கூடிய, ஒருவேளை வெளியில் பேசாத ஒரு சில முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம உங்ககிட்ட கேட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த செக்ஸ் அண்ட் செக்ஷுவாலிட்டியில் இப்போது இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம ஒரு பக்கம் வந்து மேரேஜ் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை நம்ம ஏற்படுத்துகிறோம். ஆனால் இப்போ மேரேஜ் அப்படின்ற ஒரு சிஸ்டம் அது வந்து இருந்தாலுமே அதை தாண்டி வேறு எப்படி இப்படியெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபயர்ஸு அந்த மாதிரிலாம் நிறையா ப்ரீ மேரிட்டல் செக்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது. இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு பக்கம் இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முதல் ஒரு காலத்தில் ப்ராஸ்டிடியூட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து அதை வந்து ஃபீமேல் செக்ஷுவல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டோம், அதே நேரத்தில் கமர்ஷியல் செக்ஷுவல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னேஷனோடு அவங்களுக்கு பார்க்கக்கூடிய இடங்களும் இருக்குது. அவங்க அதை வந்து ஒரு பக்கம் அந்த மாதிரியும் அது நடந்துட்டுருக்குது. இது எல்லாமே இந்த மாதிரி இருந்தும் கூட இப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்குது. அதே நேரத்தில் இதில் கிருமியோட ஒருவேளை எச்ஐவி போன தொற்று அதை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி அதை காண்டம் ப்ரொமோஷன் அந்த பக்கம் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இது எல்லாமே

இந்த உடல் ரீதியான ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள், உடல் ரீதியில் உடலுக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பாலின கவர்ச்சி, இது வந்து பயாலஜிக்கல் அட்ராக்ஷன். இது வந்து உடல் ரீதியான இணக்கம் ஏற்பட்டு அந்த குழந்தை சைல்டு பிரெக்னன்சி 17 வயதுக்குள் அந்த பொண்ணு வந்து கர்ப்பம் ஆகிறப்ப தட் இஸ் டேர்ம்ட் அஸ் சைல்டு பிரெக்னன்சி, அது குழந்தை கர்ப்பம். இப்போ இதை தடுக்கிறதுக்கு அந்த கிளாஸ் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட். வந்து நம்ம மாண்பு உச்ச நீதிமன்றம் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பரிந்துரை கொடுத்தாங்க, அந்த ரோமியோ ஜூலியட் கிளாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்தாங்க. அது ஒரு பரிந்துரை தான்,

சைல்டு பிரெக்னன்சி, அது குழந்தை கர்ப்பம். இப்போ இதை தடுக்கிறது, இதை தடுக்கிறதுக்கு அந்த கிளாஸ் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து. நம்ம மாண்பு உச்ச நீதிமன்றம் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பரிந்துரை கொடுத்தாங்க, அந்த ரோமியோ ஜூலியட் கிளாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்தாங்க. அது ஒரு பரிந்துரை தான். இது 29 செக்ஷன் 29 போக்சோ ஆக்ட். இப்போ ரெண்டாவது பார்ட்டு செக்ஷன் 30. இந்த செக்ஷன் 30 போக்சோ ஆக்டில் இருக்கக்கூடிய சில பிரிவுகளை வந்து சொல்லி அந்த குற்றம் புரிந்திருந்தார் என்று சொன்னால் அந்த மென்டல் கல்பபிலிட்டி இருந்ததுன்னு அனுமானிக்கணும்ன்றாங்க. இந்த குற்றச்செயல் புரிவதற்கான எல்லா உந்துதல்களும் அவருக்கு இருந்திருக்குது அப்படின்றத அனுமானிக்கணும்ன்றாங்க. பிரிசம்ஷன், பிரிசம்ஷன் அண்டர் செக்ஷன் 30 போக்சோ ஆக்ட். இப்போ நீங்க சொன்ன சப்ஜெக்ட் இதுக்குள்ள வந்துருது. அவர்களுக்கான வடிகால் வேற பக்கம் இருந்தும் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த அந்த அந்த ஒரு முதிர்ந்த ஒரு ஆணுக்கான வடிகாலுக்கு வந்து மத்த அவென்யூ மத்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறப்பையும் வந்து

0: உச்ச நீதிமன்றம் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க.
1: இதில் வந்து இந்த கவுன்சிலிங் அப்படின்ற அந்த பாட்டும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது நீதிபதிகளாகட்டும் அல்லது மற்றவர்களாகட்டும் அது அந்த ரோல் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இண்டிவிஜுவல் இப்போது ஒரு அடல்சன்ட் எஜுகேஷன் கவுன்சிலிங் அப்படின்றது அந்த
0: ஒரு சமுதாயத்தையே வந்து அசைக்கிற ஒரு குற்ற செயலாக தான் நீதிமன்றம் பார்க்குது. பல்வேறு நீதி தீர்ப்புகள்லையும் உச்ச நீதிமன்றம் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க.
1: இதில் வந்து இந்த கவுன்சிலிங் அப்படின்ற அந்த பாட்டும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது நீதிபதிகளாகட்டும் அல்லது மற்றவர்களாகட்டும் அது அந்த ரோல் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றது.

அப்போதான் இந்த போஷ் ஆக்டை பற்றின ஒரு ஒரு இது வருது. அது அந்த 97 நடக்கிறது, அந்த அந்த வழக்கு நடந்தது 97 உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது. போஷ் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுற வருஷன்றது 2013. ஸோ நினைச்சு பாருங்க, இதுக்கு அதுக்கும் 16 வருடங்கள் வந்து இருக்குது. இந்த சட்ட ரீதியான எவல்யூஷன் வர்றதுக்கே எங்களுக்கு 16 வருடங்கள் பிடிச்சிருச்சு. அந்த போஷ் ஆக்ட்ன்றது என்னன்னா, பணிபுரியும் இடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமை, வன்முறை, பாலியல் சீண்டல் இது சம்பந்தப்பட்ட வழக்குகள் உடனடியாக அந்த போஷ் ஆக்டில் வந்து பண்ணலாம். அது வந்து இப்போ அது இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு அரசு நிறுவனம்னாலும் சரி, அது தனியார் நிறுவனம் இருந்தாலும் சரி, இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணி அந்த பெண்கள் வந்து பெண்கள் மீதான பாலியல் வன்முறை, பாலியல் தாக்குதல், பாலியல் சீண்டுதல் இதை பற்றின ஒரு புகார் கொடுத்தா அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி வந்து பண்ணணும்னு சொல்லி அது டீட்டெயில்டாக இருக்குது. 98 வந்து தமிழக அரசாங்கம் வந்து தி ப்ராஹிபிஷன் ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்னு 98 பாஸ் பண்ணிடுறாங்க. 97 அந்த தீர்ப்பு வருது. 98 வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை இருக்கக்கூடாதுன்றக்காக அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட தமிழ் உங்களுக்கு தெரியும், தமிழ் மாநிலம் வந்து பல்வேறு சட்டங்களில் வந்து அவர்கள் ஃபோர் ரன்னர்ஸ், ஃப்ரண்ட் ரன்னர்ஸ், முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அது. அதில் 98 வந்துடுது இந்த ஆக்ட் வந்துடுது. பட் இந்த போஷ் ஆக்ட் வர்றதுக்கு 16 வருடங்கள் பிடிச்சிருச்சு. அந்த போஷ் ஆக்டை பற்றி அதுக்கு இன்னும் ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்தணும், ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியமாக நடக்குது. நீங்கள் சமீபத்தில் பல்வேறு செய்திகளில், செய்தித்தாள்கள், ஊடகங்களில் நீங்கள் பார்க்கலாம். பணிபுரியும் இடத்துல அதுக்கு அரசு துறையாக இருந்தாலும் சரி, அது வந்து தனியார் துறையாக இருந்தாலும் சரி, இந்த இப்போ நீங்கள் நம்ம டிசிஎஸ்ல பார்த்துருப்பீங்க இல்லையா, அது ஒரு பிரச்சனையாச்சு. அது ஆக்சுவலாக ஒரு ஹாரேஸ்மெண்ட் கேஸு, கடைசியில் பார்த்தா அது மத மாற்றம் அது இதுன்னு சொல்லி இப்போ இதில் நடந்தது. ஒரு மென்பொருள் நிறுவனத்தில், மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் உள்ள பிரச்சனை இருந்தது. அப்புறம் தட் பிகம் அது வந்து ஒரு பிரச்சனையாக உருவெடுத்தது. ஸோ போஷ் ஆக்டும் இருக்குது. பெண்களுக்கு பல்வேறு சட்டங்களில் போஷ் ஆக்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். இப்போ அதுவும் வந்து நீதிமன்றங்கள் போன வருடம் எங்கள் சென்னை உயர்நீதிமன்றம் சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராமை தமிழ்நாடு முழுதும் நடத்தினார்கள். எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து சென்சிட்டைசேஷன் வந்து ஒரு நாள் ப்ரோக்ராம் ஒர்க் ஷாப் மாதிரி வச்சு எல்லா அரசு ஊழியர்கள், இது கல்லூரி மாணவிகள், பள்ளி மாணவிகள் எல்லாரையும் வர சொல்லி நாங்கள் வந்து அது ஒரு சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம் வந்து நடத்தினோம். இந்த அது நடத்தினதுடைய எய்மே என்னென்னா, இந்த ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி, இந்த ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி மக்களுக்கு மத்தியில் வரணும், இந்த ஆண் பெண் பாகுபாடு இது குறையணும், ப்ளஸ் வந்து பெண்களுக்கான அந்த ஒரு உரிமைகள் வந்து வேலை செய்யும் இடத்துலையும் சரி, இல்லை சமுதாயத்துலேயும் சரி, சமூகத்துலேயும் சரி,

0: அங்கீகரிக்கப்படாத ஒரு திருமணம் சட்டப்படி குற்றம்ன்றனால அது செய்ய வேண்டாம், அது வந்து பண்ண வேண்டாம். அது சம்பந்தமாக சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் உடனடியாக வந்து எங்கள்கிட்ட நீதிமன்ற எங்கள் நீதிமன்றத்தில் வந்து அவங்களுக்கு வந்து தகவல் கொடுத்து நாங்கள் நீதிமன்றத்தால் ரிஸ்ட்ரெயின்மெண்ட் ஆர்டர் அந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. இது வந்து நடைமுறையில் இருக்கிறது. பட் ஸோ மெசேஜாக நாங்கள் சொல்கிறது வந்து 18 வயது நிறைவடையாமல் திருமணம் எந்த ஆண்பாலாலும் சரி பெண்பாலாக இருந்தாலும் சரி நாங்கள் அது செய்யக்கூடாதுன்றது ஒரு சோசியல் மெசேஜாக சொல்கிறோம்.
1: ஓகே சார், இப்போது இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி போக்ஸோ மட்டும் கிடையாது, அதை அதோட ரிலேட்டடான நிறையா விஷயங்களையும் நம்ம பேசினோம். ஒருவேளை இதெல்லாம் வந்து குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும், அந்த மாதிரி வன்முறை செயல்கள் வந்து முற்றிலுமே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய
0: ஒரு உலகத்தை தான் நாங்கள் நம்ம நீதிமன்றங்கள் வந்து எங்கள் உச்சநீதிமன்றம் மாவட்ட எங்கள் இது விசாரணை நீதிமன்றமாகட்டும் உயர்நீதிமன்றமாகட்டும் உச்சநீதிமன்றமாகட்டும் இப்படி ஒரு குற்றமில்லாத ஒரு சமுதாயமாக பார்க்கணும்
1: அப்படின்ற
0: அதற்கான ஒரு முயற்சி தான் நாங்கள் ஒரு முன்னெடுப்பு தான். அதுவும் இப்போ சமீப காலத்தில் இந்த 20 வருட காலகட்டத்தில் உச்சநீதிமன்றமும் மாண்பு உயர்நீதிமன்றமும் பல்வேறு தீர்ப்புகள் மூலமாக சமூக தீர்த்தத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க.
1: அது இன்னும் முனைப்போட
0: செஞ்சிட்டு இருக்கிறோம். அது எங்களுக்கு வழிகாட்டுதல் வந்து உயர்நீதிமன்றத்திலிருந்து எங்களுக்கு வழிகாட்டுதல் வருது, அது நாங்கள் வந்து செயல்படுத்துகிறோம். நாங்கள் விசாரணை நீதிமன்றங்களாக இருந்து இதை நாங்கள் செயல்படுத்துகிறோம்.
1: உங்களுடைய பணி சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி என் நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் மிக்க நன்றி சார் உங்களுக்கு. நேர்களே, இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட கூடுதல் நீதிபதி எம் செந்தில்குமார் அவர்களோட நம்ம பேசின நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் வேறு ஒரு தலைப்பில் நம்ம பேசலாம். ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 4:01. எதிரும் புதிரும். இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு விடுகதைகள், பழமொழிகள் இதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். அதாவது விடுகதைகள் அப்படின்னு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விடுகதைகள், பழமொழிகள், அந்த பழமொழிக்கு உண்மையான அர்த்தங்கள், இந்த மாதிரி பழமொழிகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு முன்னாடி
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: விடுகதைகளும் பழமொழிகளும். இன்னைக்கு நீங்க விடுகதைகள் சொல்ல போறீங்க, பழமொழிகள் சொல்ல போறீங்க. அதுக்கு 9-3-4-4-9-0-1-0-1-8, 2-9-6-6-7-8-1-0-4-2-3 அப்படின்ற இணைப்பு என்ன இணைத்துக் கொள்ளலாம். 9-3-4-2-9-0-1-0-1-8 இந்த எண்ணிலையும் கால் பண்ணலாம். நீங்கள் நான் கேட்குற பழமொழியோ இல்லை நீங்களாக புதுசாக கூட பழமொழிகள் எதை வேணும்னாலுமே சொல்லலாம். அப்படியேப்பட்ட நிகழ்ச்சி தான் இது. சூப்பராக நம்ம வந்து நிறைய விஷயங்களில் பேசுகிறோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருப்போம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது 6 லையும் சாவு 100 லையும் சாவு. ஆனால் விஷயமான ஒரு வார்த்தை நமக்குது. இந்த மாதிரி சொல்ல முடியே, நான் வீரம் தெரியுமா, 6 லையும் சாவு 100 லையும் சாவு, அதனால் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன், இப்போ 6 லையும் அதே தான் 100 லையும் அதே தான் அப்படின் போது, நம்ம வந்து அதை எதை முதன்மைப்படுத்தி இந்த பழமொழியெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க, சொல்ல போகிறீங்க. நம்மக்கிட்ட ஒரு நேயர் இருக்கார், அவருக்கு நம்ம லைன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை, கட்டாயிடுச்சு, இருக்கட்டும். நேர்களை நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு இதுக்கு வந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடலை கேட்டுட்டு அதற்கான விளக்கத்தையும் நம்ம பெற போகிறோம். என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: சூப்பரான பழமொழி ஒன்று நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பழமொழிக்கான விளக்கத்தையும் கேட்டிருந்தோம், அதுக்கு தகுந்த பாடலும் கூட கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் கூட உங்களுக்கு க்ளூவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நேர்கிட்ட பேசலாம். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் சின்னவம் சேர்ந்து சி செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன் மேடம். நல்லா இருக்குங்களா மேடம்?
0: ஆ, நல்லமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம். வெயில் தான் பட்டை கலப்புதுங்க மேடம்.
0: பாருங்களேன், இந்த மாசம் முடிஞ்சிச்சு, ஆனாலும் கூட மே மாசத்துல ஓவரா இருக்கும். முடிஞ்சாலும் கூட வெயில் பட்டையை கிடப்பிட்டுதான் இருக்கு.
1: ஆமா ஆமாங்க மேடம், ரொம்ப அதிகமா இருக்கு மேடம் வெயில்.
0: பாருங்களேன், அந்த சூட்டோட ஒரு பழமொழி உங்களுக்கு. அந்த பழமொழிக்கான விளக்கத்தை நீங்க சொல்ல போறீங்க.
1: அப்படிங்களா மேடம்?
0: ஆமாங்க. என்ன விளக்கம் வந்து நடைமுறையில இருக்கு அப்படின்றது தான். ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்ப கூட நம்ம அதெல்லாமே பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுக்கு என்ன விளக்கம் நீங்க நினைக்கிறீங்க?
1: எனக்கு தெரிஞ்ச அதுக்கு இன்னும் விளக்கம் தெரியலீங்க மேடம், அது என்னன்னு தெரியல. ஆனா இப்ப யாருமே பழமொழி அதிகமா யூஸ் பண்றதே இல்லைங்க மேடம்.
0: அதுவும் சரிதாங்க. இப்ப வந்து நான் சொல்ற வார்த்தையை வச்சு சொல்லுங்க. அதாவது என்ன சொல்லிட்டு இருக்கும் போது என்ன சொல்றோம்னா, ஏய் போடா, அரளியும் சாவு நூறுலையும் சாவு பாத்துக்கலாம் அப்படின்னு
1: சொல்றோம். அதாவது ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்தானா என்னதான் பயந்து பயந்து இருக்க கூடாது அப்படிம்பாங்க மேடம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு அதாவது துணிந்து துணிவு இருக்கிறத துணிஞ்சுதான் போகணும் அப்படிம்பாங்க மேடம்.
0: பழமொழிக்கு வந்து உண்மையாலுமே அர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த அர்த்தத்தை இப்படி எடுத்துக்கிறோம், ஆனா இந்த அர்த்தம் ஒரு பொருந்துற மாதிரியான அர்த்தம் தாங்க அது. ஆனா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்படின்னு சொல்றாங்க.
1: பொருள் இருக்கு மேடம், அது என்னன்னு தெரியல
0: மேடம். அந்த பொருளை நான் இப்ப சொல்றேன், நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க, நன்றி. அதாவது ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்படின்னு சொல்றது வந்து நம்ம வந்து எந்த சமயத்திலையும் பயப்படக்கூடாதுன்னு அவர் வந்து விளக்கத்தை கொடுத்தாரு. அது சரிதான். இப்போ நம்ம அந்த மாதிரி பொருளை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் இந்த பழமொழியானது எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேர், கர்ணனை சேர்த்து ஆறு, அதே மாதிரி கௌரவர்கள் வந்து நூறு பேர். அப்போது போர் நடக்கும்போது இந்த ஆறு பேராக இருந்தாலும் என்னாகும், போரில் தோல்வி அடைஞ்சு மரணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நூறு பேருக்கு கூட சேர்ந்தாலுமே மரணம் தான் மரணம் தான். அதனால கர்ணன் என்ன சொன்னாரான்னு கேட்டால், நீ ஆறுலையும் சாவு நூறுலையும் சாவு. ஆறு அப்படின்றது பஞ்ச பாண்டவர்களும் இவரும் சேர்ந்தது, நூறுன்னு சொல்றது கௌரவர்கள் நூறு பேர். அப்போ போர்னு வந்தா அதுல மரணம் ஏற்படும்னு சொல்லி சொன்னா ஏற்படும் தான், அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால ஆறுலையும் சாவு நூறுலையும் சாவுன்றது பஞ்ச பாண்டவர்கள் கூட சேர்ந்தாலும் சாவுதான், இல்லை சாவுன்னா இந்த கௌரவர்கள் நூறு பேர் கூட சேர்ந்தாலும் மரணம் மரணம் தான் அப்படின்னு சொன்னார். அதை தான் நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஆறுலையும் சாவு நூறுலையும் சாவு, ஒன்றும் பயம் இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பழமொழியினுடைய அர்த்தம் நிஜமாலுமே சுவாரஸ்யமாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது கூட ஒரு பழமொழி சொல்கிறேன், அதுக்கு வந்து அர்த்தத்தை வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதை சொல்லிட்டு நான் ஒரு பாடலை கொடுக்க போகிறேன், அதுக்குள்ளே நீங்கள் சூப்பராக என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி எனக்கு சொல்ல போகிறீங்க. அதாவது நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறோன்னு சொன்னாலே போதும். வர வர மாமியா கை

0: அந்த வார்த்தைகளை எதிர்த்துதான் நிப்பாங்க, ஆமோதித்து நிப்பாங்க. ஆனா வந்து கருத்து வேறுபாட்டுலதான் இருப்பாங்க, வெறுப்பு காட்ட மாட்டாங்க. அதனால வந்து வர வர மாமியார் கழிவை போலே வந்த மாமியார் குதிரை போலேன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படிதான் நாங்களும் பரமாறி கொண்டிருக்கிறோம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல, நீங்க சொல்றத கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன்.
1: ஆனாலும் நான் வந்து மாற்று கருத்தா ஏதாச்சும் தான் சொல்லுவேன். ஆனால் நீங்க வந்து சொன்னது நடைமுறையில இருக்குது அதானே இல்லைங்க?
0: நடைமுறையில இருக்கிறதா?
1: நடைமுறையில இருக்கிறது நீங்க சொன்னதுதான்.
0: ஆமா, நான் சொன்னது. ஆமா ஆமா ஆமா. ஆனா எல்லாருக்குமே அந்த பொதிப்பொருள் தெரியாதுதானே. நீங்க சொன்னீங்க, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, என்ன அழகா விளக்கமான சொன்னீங்க. மக்கள் நாம இந்த தடவை நினைச்சுருக்குது அதுதான். ஆனா வந்து அந்த பழமொழியில அந்த அதாவது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் உள்ள அந்த இதுல அந்த ஓமான ஓமையும் சுட்டி காணிக்கப்பட்டது.
1: ஆமாங்க, அதே மாதிரிதான் இப்ப கூட நீங்க சொன்ன இந்த விளக்கத்துக்கு கூட ஒரு மாறுபட்ட விளக்கம் இருக்கு. அதை நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இப்ப வந்து அந்த

கைதை போல ஆனாலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மாமியார் ஆரம்பத்தில் ரொம்ப சாதுவா, ரொம்ப சாஃப்டா, அப்படியே வந்து மருமகன்மா சொன்னால் அவளுக்கு பொருந்துற மாதிரி அப்படியே நடந்து போவாங்க, நடக்குவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் காலம் போக போக போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெறுப்பு வரும். இல்லை மருமகன்மா சொல்லும்போது இது செய்யாதுன்னு சொல்லணும், ஏதாச்சும் சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போவாங்களாம். அப்படி மாறி போகும்போது வீட்டிலே எடுத்துக்கோங்களேன், புதுசாக வரவங்கள நம்ம வந்து புதுசாக ட்ரீட் பண்ணுவோம், நிறைய வார்த்தை

அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் காலம் போக போக போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெறுப்பு வரும். இல்லை மருமகள் மாதிரி சொல்லும்போது இது செய்யாதுன்னு சொல்லணும், ஏதாச்சும் சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போவாங்களாம்.

கழிச்சு பார்த்தீங்கன்னா அது விஷமாக மாறி போதும். அப்போ என்னென்னா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அதில் ஏற்படுறதுனால கைதைன்னு சொல்கிற அந்த ஊமத்தம் பூவானது காயாகி அந்த காய் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணுது, அதுதான் கைதை. அப்போ ஊமத்தம் காயானது ரொம்ப அப்படி நன்மையை தருது இல்லை, கடுப்பை தான் கொடுக்குது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, வர வர மாமியார் கைதை போல ஆனால் ஆரம்பத்தில் அருமையாக பேசிட்டு மருமகள்கிட்ட ரொம்ப நல்லா இருந்தா, போக போக மருமக மேலே ஒரு கோபம் வருதான், அதுக்காக தான் வர வர மாமியார் கைதை போல ஆனாள் அப்படின்னு சொல்கிறாங்களாம். சூப்பராக இருந்துச்சா இந்த பழமொழி? நீங்களும் இதே மாதிரி பழமொழியை யோசித்து சொல்ல போகிறீங்க, நானும் கேட்க போகிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8. நீங்கள் கேட்டிருக்க இந்த கட்சி எதிரும் புதிரும்.

0: சூப்பரான ஒரு பாடலை கேட்டீங்க. அந்த பாடலினுடைய கடைசியில் பாடினதை சொல்லி பாருங்கள், என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதுக்குள்ளே கூட ஏதாச்சும் ஒரு அர்த்தம் பொதிஞ்சு போய் இருக்கும். இந்த மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம பழமொழிகளை வந்து அதுக்கான உண்மையாலுமே அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இன்னொரு பழமொழி இப்போவும் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம், என்ன சொல்லுவோம்னு கேட்டால் விருந்தும் மருந்தும் மூணு நாள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நடைமுறையில் எப்படி அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலர் சொல்லுவாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். ஊட்டி எஃப்எம் 101.8. ஹலோ ஹலோ, அந்த கால் என்னமோ கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ, நிச்சயமாலுமே கால் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு அர்த்தத்தில் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 9342901018 8300191918 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இப்போ கூட நம்மக்கிட்ட ஒரு நேயர் இருக்காங்க, அவங்களோட கால் அட்டனா தான் பார்க்கலாம். இல்லை, அந்த காலும் கூட அட்டனா இல்லை. சரி, பரவாயில்ல. பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா விருந்தும் மருந்தும் எத்தனை நாள்னா மூணு நாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி தான் இன்னைக்கு ஒரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். ஹலோ, நம்ம லைவ்ல பேசிகிட்ருக்கோம். ஹலோ ஹலோ
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: ஆ வணக்கங்க, தீபா பேசுறீங்க. தீபா, நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு பழமொழி கேட்டிருந்தோம். அந்த பழமொழி என்னன்னு கேட்டீங்கன்னா விருந்தும் மருந்தும் மூன்று நாள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு என்ன அர்த்தம், இதை வந்து நடைமுறையில் நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னு சொல்லுங்க.
1: அதாவது நம்ம யாராவது வீட்டுக்கு போனோம்னா மூணு நாளைக்கு மேல தங்கினா அந்த அளவுக்கு மரியாதை கிடைக்காதுங்க. அப்ப நம்ம போன வேலை என்னையும் முடிச்சுட்டு நம்ம வந்துடணும். ரொம்ப நாள் அதிகமான நாள் தங்க கூடாது.
0: ஃபர்ஸ்ட் நாள் நம்மளை பார்த்த மாதிரி அடுத்த நாள் நம்மளை பார்க்க மாட்டாங்க, அடுத்த நாள் கொஞ்சம் குறையும். அப்புறம் மூணு நாள் நம்மளை சந்தோஷமா வச்சு ஓரளவுக்கு பார்த்துப்பாங்க. நாலாவது நாள் நம்ம இருந்தோம்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சலிப்பு தட்டிடும். அதனால சலிப்புக்கு முன்னாடி நம்ம வந்துடணும், அதுதான் சொல்றீங்க. இது வந்து விருந்தும் மருந்தும் மூணு நாள். ஓகே, இது வந்து விருந்து மூணு நாள், இந்த மருந்து மூணு நாள் சொல்லையே நீங்க.
1: அதை பத்தி எனக்கு தெரியல.
0: ஓகே ஓகே தீபா, ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி நம்ம நடைமுறையில் என்ன இருக்கோ அதை சொல்லிட்டீங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ மேம்.
0: ஓகே, சூப்பராக வந்து ஒரு விளக்கம் சொன்னாங்க. விருந்து மருந்து மூணு நாள் அப்படின்னு சொன்னால் விருந்துக்காரர், அதாவது நம்ம வந்து ஒருத்தர் வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம், அங்கே போகும்போது நம்ம சாப்பிட்டு உண்டு கழிச்சு சந்தோஷமாக இருக்கோம். ஃபஸ்ட் நாள் நம்மளை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. செகண்ட் டே அதே மாதிரி பரவாயில்லன்னு நினைப்பாங்க. தேர்ட் டே சரி படா நாளைக்கு போயிடுவாங்கன்னு நினைப்போம். ஆனால் நாளைக்கும் போகாமல் அங்கே இருந்தால் ஐயோ என்ன இவங்க இங்கே இருந்துகிட்ருக்காங்க, என்ன செய்யலாம் எது செய்யலாம், இனிமேல் புதுமையாக அவங்களுக்கு செஞ்சு போடுறதுக்கு நம்மளுக்கு இனிமேல் தேட வேண்டியிருக்கும், கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும், கஷ்டமாக இருக்கும், எல்லாமே இருக்கும். இதுதான் வந்து நம்ம விருந்து மூணு நாள். அதே மாதிரி ஒரு மருந்து சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மருந்து நம்ம சாப்பிட்டுட்டுருக்க சீக்கிரமாக சரியாகலைன்னா ஒரு 3 days வந்து சலிக்காமல் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் அதுக்கப்புறமும் அந்த மருந்து கேட்கல, நம்ம நோய்க்கு அது பலன் அளிக்கலன்னு சொன்னால் நம்மளுக்கு பயங்கர போர் அடிச்சிடும். சே என்னடா இந்த மாதிரி மருந்து சாப்பிட்றோமேனு சொல்லிட்டு போர் அடிச்சிடும். இதை தான் வந்து விருந்தும் மருந்தும் மூணு நாள் அப்படின்னு சொல்லி நம்ம நடைமுறை பயன்படுத்துகிறோம். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா விருந்தும் மருந்தும் மூணு நாள் அப்படின்னு சொல்கிறது இந்த அர்த்தத்தில் கிடையாது. அதாவது ஒரு வாரத்தில் வந்து ஞாயிறு திங்கள் புதன் இந்த மூணு நாள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு குளிர்ச்சியான நாட்களாக. அப்போ இந்த நாட்களில் நம்ம உணவு உண்ணும்போது என்ன செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு அதிகப்படியான உணவை நம்ம வந்து உண்ணலாம். ஏன்னு கேட்டால் குளிர்ச்சியான பொழுதாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகப்படியான உணவை உண்ணும்போது நம்மளுக்கு உடலும் சூடு கிடைக்குது. அதனால் என்ன செய்யலான்னு கேட்டால் இந்த நாட்களில் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமான உணவை எடுத்துகிட்டு அது கூட நமக்கு உடலுக்கு தேவையான மருந்தையும் நம்ம எடுத்தோன்னு சொல்லி சொன்னால் சரியாக இருக்குமா? மற்ற மூணு நாட்கள் வந்து ரொம்ப சூடான நாட்களாம். இந்த நாட்களில் நம்ம உணவை எடுக்கும்போது ஒரு அளவுக்கு குறைச்சி தான் எடுக்கணுமா, அப்போ தான் ஜீரணம் நடக்குமா, அப்போது அது கூட நம்ம மருந்தை எடுத்துக்கணும். இதுதான் உணவும் என்னது மருந்து விருந்தும் மருந்தும் மூணு நாள் அப்படின்னு சொல்கிறது அந்த காலத்துலையா. ஆனால் இப்போ நம்ம வந்து அது விருந்தினருக்கு எடுத்துக்கிறோம். ஆனால் உண்மைதான், மூணு நாளைக்கு மேலே நம்ம விருந்தினர் இருந்தாலும் சலிச்சுப்பாங்க. ஸோ அதை உணர்ந்துட்டு வெளியே போயிடணும். மருந்தும் அதே மாதிரி மூணு நாளைக்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு போர் அடிச்சிடும் அப்படின்றது உண்மைதான். அடுத்தது கூட ஒரு சூப்பரான பழமொழி வச்சுருக்கேன். நீங்கள் கூட இந்த மாதிரி பழமொழி ஏமாச்சு இருந்துச்சுன்னா சொல்லலாம், விளக்கமும் சொல்லலாம், விளக்கம் இல்லாட்டியுமே பழமொழி சொல்லலாம், என்ஜாய் பண்ணலாம். இது UTFM 101.8. இன்னொரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேச போகிறோம், இணைந்திருங்கள்.

0: எவ்வளவு சந்தோஷத்தோட அந்த பாடலை கேட்டீங்களோ அதே மாதிரி அதே சந்தோஷத்தோட நீங்க அடுத்த ஒரு பழமொழிக்கும் பதில் சொல்ல போறீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8. ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரம் நாகர்கோவில்.
0: சூப்பர், சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பழமொழி உங்ககிட்ட கேட்க போறோம். இதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுக்க போறீங்க. அது உண்மையான விளக்கம் கொடுத்தாலும் சரி, நடைமுறை விளக்கம் கொடுத்தாலும் சரி, கேட்கலாங்களா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ரைட். முழு பூசணிக்காவ சோத்துல மறைச்ச கதை.
1: முழு பூசணிக்காவ சோத்துல மறைச்ச கதைன்னா, ஒருத்தர் வந்து பொய் சொல்லுவார், அந்த பொய்ய வந்து சொல்றதுக்கு இன்னும்

0: பழமொழி இருக்கா உங்க சைடுல ஏதாச்சும் பழமொழி இருக்கா?
1: காற்றுல போனே தூச்சிக்குறேன். காற்றுல போனேன்னா நமக்கு இப்ப அதாவது எப்படின்னா அந்த வயல்ல வந்து வறுத்துட்டு வருவாங்க நெல்லாம், அப்ப அது வந்து இந்த காற்று காலத்துல தூத்துனா நெல்லை பறந்து இந்த குப்பை இதெல்லாம் மாறிடும். மாறி அரிசினா நெல்லுன்னா நல்லபடியா இருக்கும் அதே அது சொல்லுவாங்க. அதே இது அதாவது ஏதாவது ஒரு வசதி ஒத்துரொம்ப படிச்சு வைக்கிறாங்க நம்மள, அந்த மாதிரி அவங்க படிக்க வைக்கிறேன்னு சொல்லப்போ அந்த படிப்பு நம்ம அது வந்து யூஸ் பண்ணிக்கணும். அந்த ஏதாவது ஹெல்ப் பண்றாங்க அந்த ஹெல்ப் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இல்ல எனக்கு வேண்டாம் தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி காற்று உள்ள போதே தூச்சிக்கணும்.
0: அதுதான் பழமொழியும் சொல்லிட்டீங்க, நடைமுறையும் சொல்லிட்டீங்க, அது வந்து உண்மையான விளக்கமும் கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ. தொடர்ந்து கேளுங்க, நான் விளக்கம் சொல்லணும்ல. ஆமா, அதனால தொடர்ந்து கேளுங்க. நன்றி. அதாவது இப்போ அவங்க சொன்னாங்க முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற கதை அப்படின்னு சொன்னா, பெரிய பூசணிக்காவை கூட சாப்பாட்டுலேயே மறைச்சிடலாம்னு நினைக்கிற பாத்தியா அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்று பொய்களை அடுக்கிட்டே போகிறது, பூசணிக்காய் வரைக்கும் சின்னது பெருசாக பொய்ப்பொய்யா சொல்லிட்டு போகிறது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நம்மளுடைய விளக்கம், நம்ம வந்து நடைமுறையில் வச்சுக்கிறோம். நடைமுறையில் இப்படி தான் நம்ம வந்து இந்த பழமொழியை யூஸ் பண்ணுறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த பழமொழி எப்படி பறந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பக்கத்து வீட்டில் நிறைய பூசணிக்காய் விட்டுருந்துச்சு. அந்த பூசணிக்காய் ரொம்ப பெருசு பெருசாக இருந்ததுதான். இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த பூசணிக்காவை பார்க்கும்போது சாப்பிடணும் போல தோணுதான். ஆனால் கேட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கும் கஷ்டம். அதனால் என்ன செஞ்சாங்களான்னு கேட்டால், அந்த பூசணிக்காவை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களாம். அதாவது அது வந்து திருடிட்டு வந்த கதை, நம்ம டீசெண்டாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறோம். அப்போ திருடிட்டு வந்த பூசணிக்காய் வீட்டில் இருக்கும்போது யாருனாச்சும் வந்து பார்த்துட்டாங்கன்னா, பார் நம்மளுடைய பூசணிக்காவை திருடிட்டு வந்து இவ வச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அவள் என்ன செஞ்சாளானா, சீக்கிரமாக சமைச்சு அந்த முழு பூசணிக்காவையும் சீக்கிரமாக சமைச்சு எல்லாருக்கும் போட்டாளாம். அப்போ உடனே என்னாச்சு, அந்த முழு பூசணிக்காய் இப்போ என்னாச்சு, சாப்பிட்டு மறைஞ்சி போயிடுச்சு. சாப்பாட்டில் போட்டோன்னே அது மறைஞ்சி போயிடுச்சு. இதுதான் முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்ச கதை அப்படின்னு சொல்றது. ஆனால் நம்ம நடைமுறையில் என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொய்கள் அப்படி மூட்டை பொய்யை வந்து என்னது, சீக்கிரமாக நீ மறைச்சிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துருச்சான். இதுதான் இதற்கான பழமொழி. நல்லா இருக்கா? இப்போ ஒரு பாடலை கேட்டுட்டு அடுத்த பழமொழி கூட ஒரு சூப்பராகவே இருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி 9342901018 8300019 1018 9344901018 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பழமொழிக்கான விளக்கத்தை சொல்லுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8.

ரொம்ப அமைதியாக ஒரு பாடலை கேட்டிருக்கோம். அதே மாதிரி உங்களுடைய ஆன்சர் கூட ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து அதே மாதிரி தான் நம்ம வந்து உங்களுக்கு விடுகதை கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய இன்றைக்கி வந்து இன்னொன்று கூட சொல்லிடுறேன், முடிஞ்சிச்சுன்னா அதை கூட ட்ரை பண்ணுங்க. அதாவது எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பழமொழிகள் மற்றும் விடுகதைகளை பற்றி பேசிகிட்ருக்கோம். அடுத்த விடுகதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாமியார் உடைச்சா மண்செட்டி, மருமக உடைச்சா பொன்செட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதற்கான விளக்கத்தை தான் நீங்கள் இன்னைக்கு யோசித்து சொல்ல போகிறீங்க. தொடர்ந்து நம்ம ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம். இதற்கான விளக்கத்தை நீங்கள் தேடி எடுத்து எனக்கு சொன்னாலும் சரி, இல்லை நடைமுறையில் என்ன இருக்கோ அதை சொன்னாலும் சரி, சூப்பரான பாட்டை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: நடைமுறையில் இருக்க பழமொழிகளுக்கெல்லாம் சூப்பர் சூப்பராக விளக்கத்தை சொல்லிட்டு வராங்க. அடுத்தவர் கூட இருக்காரு, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஊட்டி எஃப்எம் 101.8.
1: மாலை வணக்கம், திருப்பூர்லேருந்து மனவிகா சந்திரசேகர்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு வந்து பழமொழி எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம், நீங்களும் கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜாலியா இருந்ததா? விளக்கம் எல்லாம் நல்லா கிடைச்சதா?
1: விளக்க உறவு, மாமியார் உடைச்சால் மண் கட்டி, மருமகள் உடைச்சால் பொன் கட்டி, வேண்டப்பட்டது தவறு செஞ்சா ஒண்ணுமே இல்லைங்க, வேண்டாயம் தவறு செஞ்சா அது பொன் கட்டி பெரிய பிரச்சனை உண்டாக்கி பெருசா பண்ணி விட்டுருவாங்க.
0: மாமியார் உடைச்சா மண் கட்டி, மருமகள் உடைச்சா அழகான விளக்கம். நம்மளுக்கு வந்து மாமியார் உடைச்சா மண் செட்டி, மருமக உடைச்சா பொன் செட்டினா ஒருத்தர் உடைச்சா ஒண்ணும் இல்ல, அதே வேலை இன்னொருத்தர் செஞ்சு அவங்க மேல தவறு அப்படின்னு சொல்லி சுட்டி காமிக்கிறது. சூப்பர். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பழமொழி தெரியுமா? மாமியார் உடைச்சா மண் செட்டி, மருமக உடைச்சா பொன்.

பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் உண்மையான பழமொழி என்னன்னு கேட்டிங்கன்னா, மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு வரும், மருமகள் உழைத்தா பொண்ணுக்கு வரும் அப்படின்றது தான் அது. அதாவது மாமியார் அப்படின்றவன் வந்து, மாமியார் உழைச்சாங்கன்னா, மாமியார் மட்டுமே தனக்குன்னு ஒரு வயல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தனக்குன்னு ஒரு நிலம் இருக்குது, அவங்களுக்கு விவசாயிகளுக்கு இந்த பழமொழி சூப்பராகவே பொருந்தும். அதாவது நிலம் வச்சிருக்கிறதுல மாமியார் மட்டும் உழைச்சா அது நெல் மட்டும் கிடச்சிடும். அதே மருமகளும் சேர்ந்து ரெண்டு பேராக உழைச்சாங்கன்னு சொல்லி சொன்னால் வீட்டில் பொண்ணும் பொருளும் பெருகுமா. இதுக்காக சொல்கிறது தான் மாமியார் உழைச்சா மண், பின்ன வந்து அந்த மண்ணுக்கு உரம், அப்போ என்னது நெல் மட்டும் கிடச்சிரும். மருமகளும் சேர்ந்து உடைச்சா வீட்டுக்கான பொண்ணும் பொருளும் கிடச்சிரும்ன்றது தான் அது. அழகான பழமொழி அது. ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்டோன்னா இந்த மாதிரி அதை கொச்சப்படுத்தி யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஆனாலும் நடைமுறைக்கு அது நல்லாவே இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள். இது UTFM 101.8. இன்னொரு அழகான பாடலை கேட்டுட்டு இன்னொரு பழமொழி கூட இருக்குது, அதுக்கு விளக்கம் பெறலாம்.

எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ரொம்ப சூப்பராகவே பழமொழிகள் அதற்கான விளக்கத்தை நீங்கள் கொடுத்தீங்க. நடைமுறை விளக்கம், உண்மையான விளக்கம் ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டோம். கால் பண்ண அனைவருக்கும் நன்றி. கால் கிடைக்காமல் நிறைய பேருக்கு இருந்தது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. இனி வரும் நாட்களில் டெய்லி இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஈவினிங்கில் இருக்குது, அதிலெல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இத்துடன் இந்த எதிரும் புதிரும் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பழமொழிகள் விடுகதைகள் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நடுத்தர பிரிவு மக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் வழங்கினார். தில்லி தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். பயறு வகைகள் பதப்படுத்தும் நிலையங்களை அமைக்க 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியிருக்கிறார். கோவில்களில் சிறப்பு தரிசனம் டிக்கெட்டை முறைப்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தின் உரிமைகளை காங்கிரஸ் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என அக்கட்சி தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு

0: சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் சீன தாய்பேயை வென்றது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 5:02, ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது. வாடாமலர். நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

हे मेरा बुलबुल, कम ऑन माय डियर झुंझुनाखड़ी, वन सिप

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால்

கல்யாணத்தை முடிப்பமா, கால நேரம் பாப்பமா, கல்யாணத்தை முடிப்பமா. ஹலோ ஹலோ.

0: நேரம் 6 மணி.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, உங்கள் ஊட்டியம்
2: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
7: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
6: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
7: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
8: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

இனி தொடர்கிறது நிலையத்தில் இன்றும் நாளையும் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்பு. நிகழ்ச்சியை நிரலை தொடர்ந்து ஆராய்ந்து காங்கிலத்தில் செய்திகள், டெய்லி அஞ்சல் 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டது கம்மலு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகாணம், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகள் சார்ந்த தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். தொடர்ந்து கிராமிய பாடல் தகவல் களஞ்சியமாக இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:50 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கசை நிகழ்ச்சி, டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை, எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா, 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி நாளை காலை ஒலிபரப்பில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், தொடர்ந்து சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் நீலகிரி காலநிலை மாற்றங்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வனவிலங்குத்துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் எஸ் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ நீரழிவு நோய் குறித்து பொதுநல மருத்துவர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள், தொடர்ந்து திரைக்காணம், நிறைவாக சட்டம் அறிவோம், பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்துதல்கள் தடுப்பு சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் தன்யா அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீல் கிரேஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பாரத் சாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடர் 2வது பருவம், தொடர்ந்து ஞானமுதம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 திரைக்காணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 9:00 ரெட்ரோ ராகங்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 இளமை உலகம் ட்ரினி யூத் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி, 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இனி தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என்று தாவேக அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் சிவில் விமான போக்குவரத்து துறையைச் சேர்ந்த 77 லட்சம் ஊழியர்களின் நலன் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேற்காசிய பிரச்சினை காரணமாக விமான எரிபொருள் விலை 2.5 மடங்கு அதிகரித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதன் பாதிப்பிலிருந்து விமான நிறுவனங்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கென குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து, பெட்ரோலியம் மற்றும் செலவினங்கள் துறையின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். 36 நாட்களுக்கு இந்த நிதியம் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவினை வரவேற்றுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து தமிழகத்திற்கான கோரிக்கை மனுவை வழங்கிய பின்னர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அமைச்சர் பாராட்டு தெரிவித்ததாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் இதற்கான அறிவிப்பினை இன்று வெளியிட்டார். முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு விஜயை சந்தித்து இந்த இடத்தை தங்களுக்கு ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் நலனை கருதி செயற்கை உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானிடம் வலியுறுத்தியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்தபோது இக்கோரிக்கையை விடுத்ததாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளும் கட்சி நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கட்சி நிர்வாகிகளையே கட்டுப்படுத்த முடியாத தாவேக அரசு மக்களின் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறது என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகாராஷ்டிராவில் 55 லட்சம் விவசாயிகள் வாங்கிய 36,585 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் தாவேக அரசு 2,044 கோடி ரூபாய் அளவிற்குத்தான் பயிர்க்கடன்

0: இருக்குது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகள் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே இடி மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தவர் குடும்பத்தினருக்கு 400,000 ரூபாய் நிவாரண உதவித் தொகைக்கான காசோலையை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று வழங்கினார். தென்காசி மாவட்ட ஆட்சியராக திரு ரஞ்சித்தும் கோவை மாநகராட்சி ஆணையாளராக திரு கட்டாரவி தேஜாவும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 2வது நாளாக இன்றும் அடர் பனிமூட்டம் நிலவுகிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என்று தவேக அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 6:40. ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நாக்குவிட்டன ஜன எல்லாக நமஸ்காரா. இது ஊட்டி எஃப்எம் 101.

நங்கெல்லாம் இன்னகிட்ட கேட்டதும் இது பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். ஜனகு சந்தோத்து ஆறு நலவத்தொந்தா இழுமணி கெட்டா நாங்க ஊட்டி எஃப்எம் 101.8 தோக கேத்துண்டிதா. இது நிங்ககாகி நிங்க கிட்ட பாட்டு நிங்கவ தேடி வந்திர கவனமாடி கேத்து நோடிவி. நாயகு இதே ஜாமதோகே நான் நிங்கவா சந்திச்சினேன்.

0: நேரம் இப்போது 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் முருகேசன்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பொது விநியோக திட்ட மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. பின்னர் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொது விநியோக திட்ட பொருள்கள் விநியோகம், புலனாய்வுத்துறை நடவடிக்கைகள், பொது விநியோக திட்ட செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய அத்தியாவசிய பொருள்கள் தங்கு தடையின்றி கொண்டு செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளவும், புதிய குடும்ப அட்டை விண்ணப்பங்களை முன்னுரிமை அடிப்படையில் விரைவாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளவும், பொது விநியோக திட்ட பொருள்கள் பிற இடங்களில் ஏதும் விற்பனை ஆகாமல் இருப்பதை தீவிரமாக கண்காணித்து உறுதி செய்யவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் ஆவின் சார்பில் முதல் பேரவை கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது, கள்ளக்குறிச்சி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் ஆவின் சார்பில் முதல் பேரவை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பால் கொள்முதல், பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள், ஊக்கத்தொகை, சிறப்பு திட்ட செயலாக்கம், எருமை கன்று வளர்ப்பு திட்டம், தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டம், வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டம், சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டம், பால் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு பொருள்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பாட்டிற்கும், மலைவாழ் மக்களின் வாழ்க்கை உயரத்தை உயர்த்துவதற்கும் ஆவின் நிறுவனம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளதுடன், பால் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து சிறப்பாக மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். பொற்படாக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் ₹36,00,000 மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கூடுதல் 2 வகுப்பறை கட்டிட கட்டுமான பணிகளையும், இந்திலி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ₹36,00,000 மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கூடுதல் 2 வகுப்பறை கட்டிடத்தினையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் மரக்கன்றுகளை முறையாக நட்டு வளர்த்து பராமரிக்கவும், வளர்ச்சிப் பணிகள் சரியான திட்ட மதிப்பீட்டின்படி மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யவும், மேலும் கட்டுமான பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜே பத்மஜா தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் செயல்படும் அங்கன்வாடி மையங்களில் 2026 மற்றும் 2027 கல்வியாண்டிற்கான குழந்தைகள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. முன்பருவ கல்வி 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் உடலறிவு, மொழி, உளவியல் மற்றும் சமூகம் சார்ந்த முழுமையான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் மூலம் 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் முழுமையான உடல் மற்றும் மன வளர்ச்சியை மேம்படுத்தும் பொருட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செயல்படும் 1162 குழந்தைகள் மையங்களில் சத்து மாவு, ஊட்டச்சத்துடன் கூடிய காலை உணவு மற்றும் முன்பருவ கல்வி போன்றவை வழங்கப்படுகிறது. குறிப்பாக 2 வயது முதல் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு குழந்தைகள் மையத்தில் முறைசாரா முன்பருவ கல்வி, சேர்க்கை பாடல், கதை, விளையாட்டு, கல்வி உபகரணங்கள் ஆகியவற்றின் மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தில் குழந்தைகளின் உடல், மொழி, மனம், சமூகம் மற்றும் அறிவு வளர்ச்சிக்கு தேவையானவற்றை ஆடி பாடி விளையாடு பாப்பா என்னும் சிறப்பு பாடத்திட்டத்தினை வாயிலாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மேலும் குழந்தைகளின் வளர்ச்சி கண்காணிக்கப்பட்டு பள்ளி செல்ல ஆயுதப்படுத்தப்படுகின்றன. அங்கன்வாடி பணியாளர்கள் தற்போது வீடுதோறும் குழந்தைகள் சேர்க்கை

0: இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 9555 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் தில்லி அரசுகளின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 2,00,000 லாரிகளும் 16,000 பேருந்துகளும் மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். ஒடிசாவில் 163 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 8,300 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் ராமேஸ்வர் பாராதீப் இடையிலான பயண தூரம் 2 மணி நேரம் 30 நிமிடம் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தெலங்கானா, மத்திய பிரதேசம், பீகார் மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு திட்டப் பணிகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2013 கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி 30,213 கோடி ரூபாயாக இருந்ததாகவும், இது கடந்த நிதியாண்டு 73,890 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது 145% அதிகமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தேசிய பஞ்சாயத்து விருதுகள் இன்று வழங்கப்பட்டன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இவ்விருதுகளை வழங்கினார். சிறந்த மண்டல பஞ்சாயத்துக்கான முதல் பரிசு கேரளாவின் ஹரிபாட் பஞ்சாயத்திற்கு வழங்கப்பட்டது. மூன்றாவது பரிசினை ஆந்திராவின் குப்பம் கிராமம் பெற்றது. மாவட்ட பஞ்சாயத்திற்கான முதல் பரிசு திரிபுராவின் செபாகிஜலாவுக்கும், இரண்டாவது பரிசு ஒடிசாவின் கஞ்சமுக்கும், மூன்றாவது பரிசு தமிழகத்தின் கோவைக்கும் கிடைத்தன. சிறந்த கிராம பஞ்சாயத்திற்கான விருது அசாமின் நியூ நாப்பாமுக்கும், இரண்டாவது பரிசு பீகாரின் தெல்கப்புக்கும், மூன்றாவது பரிசினை உத்தரப்பிரதேசத்தின் பிராகருவுக்கும் வழங்கப்பட்டது. அண்மையில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் வாக்கு சதவிகிதம் அதிகரித்துள்ளது வாக்காளர்கள் தேர்தல் நடைமுறைகளில் வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தேர்தல் நடைமுறை தொடர்பாக ஊடகங்கள் பின்பற்ற வேண்டிய சிறந்த நெறிமுறைகள் குறித்த மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் தேர்தல் ஆணையம் உரிய பயிற்சியை வழங்கி வருவதாக திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் உட்பட 480 மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். அசாமின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்து அவர் குடியரசுத் தலைவரிடம் எடுத்துரைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்றார். பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். துணை முதலமைச்சராக திரு பரமேஸ்வர் ராவும் மாநில அமைச்சர்களாக 12 இன்று பதவியேற்றனர். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். இதற்கிடையே திரு டி கே சிவக்குமாருக்கு

0: ரதீந்திர போஸிடம் கடிதம் வழங்கியுள்ளனர். தங்களுக்கு ஆதரவு அளிக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் இணைந்து சென்று இந்த கடிதத்தை அவர்கள் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் 6 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடும் என்றும் அவர் மேலும் கூறுகிறார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக திரு ரவி பிரகாஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவரை பதவி வகித்து வந்த திரு ஜவஹர் இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து திரு ரவி பிரகாஷ் இப்பொறுப்பினை ஏற்றுக் கொண்டார். புதுதில்லியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. மால்வியா நகரில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாகவும் அங்கிருந்து 40 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் தில்லி காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசிய மோதல் தொடங்கியதிலிருந்து சிவில் கட்டமைப்புகள் மீதும் பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடாது என மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்தன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11-5, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் ஆடம் வேலின் கேப்ரியலா ஆல்டனோன் இணையை வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் சீன தாய்பேயை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஷிஷ் தானி பூர்த்தி 3 கோல் அடித்தார். ராகுல் யாதவ், சித்தார்த் பென் மற்றும் கசே கான் தலா 2 கோல் அடித்தனர். இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஆடவர் பிரிவில் பாகிஸ்தானையும் மகளிர் பிரிவில் சீனாவையும் நாளை மறுநாள் எதிர்கொள்கின்றன. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இதற்கான தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா கோப்பையை கைப்பற்றியது. நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குருவீந்தர் சிங் தலைமையிலான இந்த அணியில் 29 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டியின் 6 பிரிவுகளில் இந்தியா பங்கேற்கிறது. சீனாவின் ஷாங்யூவில் இப்போட்டி வரும் 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்றார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நார்வே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்தன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா அற்புதம்
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: நேயர்களே, நாளை காலை 10 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
8: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
9: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
8: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
9: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
10: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
8: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
9: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
8: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
9: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
10: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க.

0: மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
0: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: தொடர்கிறது விவசாயிகளுக்கான சில அறிவிப்புகள்.

வானிலை முன்னறிவிப்பு. நாளையும் நாளை மறுநாளும் கனமழை, இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல் புயல் போன்றவை ஏற்படக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். போதிய வடிகால் வசதி வழங்கப்பட வேண்டும். உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாட்டு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கலாம். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகிக்க விதைகளை ட்ரைகோடெர்மா சுஸ்பைரிலம் 4 கிராம் அல்லது பேசிலிஸ் செப்டிலிஸ் 1 கிலோவுக்கு 10 கிராம் என்ற அளவில் விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த முடியும். எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்ய வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோய் காணப்பட்டால் நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மேங்கோசெஃப் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் அல்லது குளோரோதோலோனில் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்கலாம்.

மழைக்காலங்களில் கால்நடைகளை மின் இடியுடன் கூடிய மழை பாதுகாக்க, விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்கக்கூடாது, மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போட்டுக்கொள்வது நல்லது.

0: எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
0: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: வளம் தரும் வேளாண் காடுகள். வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நமக்கு தெரியாத பல புது புது தகவல்களை அள்ளி கொடுத்துட்டு இருக்கு. போன வாரம் நம்மளுடைய மூணாவது எபிசோட்ல வேளாண் காடுகள் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் அப்படிங்கிற தலைப்புல நிறைய தகவல்களை கொடுத்தாரு பார்த்திபன் சார். அதுலயும் குறிப்பா மரம் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி சொன்னாரு. டிம்பர் இண்டஸ்ட்ரீஸ், பல்ப் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ், என்ஜினியர் வுட் இண்டஸ்ட்ரீஸ், பேக்கிங் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்போர்ட்ஸ் வுட் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி எல்லாம் போன வார எபிசோட்ல தெரிஞ்சுக்கிட்டோம். அது அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லங்க. இன்னும் இந்த மரம் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அத பத்தின தகவல்களை தான் நாம இந்த வார நிகழ்ச்சியிலும் கேட்க போறோம். வாங்க கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம அகில இந்திய வானொலி நிலையம் தகவல் களஞ்சியம் என்ற தலைப்புல பாத்தீங்கன்னா வேளாண் காடுகள் பற்றிய தொழில்நுட்பங்களை பார்க்க போகிறோம். இந்த எபிசோட நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா தடிமரம் சார்ந்த பொருட்கள், மரம் சார்ந்த பொருட்கள், இதுக்கு சார்ந்த தொழில் நிறுவனங்கள் என்ன, இது ஒரு ரகம். மரம் சாரா தொழில் நிறுவனங்கள் இது எப்படி கொண்டு வரும், இது ரெண்டையுமே பண்றதுக்குதான் இந்த எபிசோட்ல நம்ம பாக்குற போது பாத்தீங்கன்னா குறிப்பாக வேளாண் காடுகள் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், அதாவது இண்டஸ்ட்ரீஸ் டிபெண்டிங் ஆன் அக்ரோஃபாரஸ்டி ஃபார் சஸ்டைனபிள் ரா மெட்டீரியல் ரிசோர்சஸ், கண்டினியூவா மூலப்பொருட்கள் கிடைக்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன, தேவையான நிறுவனங்கள் என்ன, இதை பத்தி தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். அடுத்த இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட்ஸ். நம்ம என்னதான் மெக்கனைசேஷன் இதெல்லாம் பாத்தீங்களாலும் இந்தியால 70%க்கும் மேற்பட்ட நிலங்கள் பாத்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல்ஸ், சிறு மற்றும் குறுகிய விவசாயிகள். அவர்களுக்கு இன்னைக்கு இருக்க மிஷினரிஸ் எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்லிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட மிஷினரிகள், அதெல்லாம் உள்ள வந்து வர்றப்ப என்ன ஆகும், லார்ஜ் லேண்ட் ஏரியாஸ் தேவைப்படும். ஆனா நம்ம ஊர்ல இருக்க சிறு விவசாயிகள் இன்றைக்கு முடிக்க அவர்கள் பயன்படுத்துவது களை கொத்து மண்வெட்டி. இந்த கொத்து மண்வெட்டி எல்லாம் எங்கிருந்து வருது, எல்லாம் அந்த ஸ்பேட மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா அந்த ஹேண்டில் பாத்தீங்கன்னா மரம் சார்ந்ததாகத்தான் இருக்கும். நம்ம ஊர்ல பயன்படுத்தக்கூடிய அன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலை மரம் அக்கேசியா நைலோட்டிகா, குடைவேல் மரம் அக்கேசியா பிளானிஃபிரான்ஸ், வெல்வேல் மரம் அக்கேசியா லூகோஃபிளையா, இதெல்லாம் இன்னைக்கு பயன்பாடே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ் என்று அழைக்கக்கூடிய, அதாவது வேளாண் விளைபொருட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கருவிகளுக்கு செய்யக்கூடிய மரங்கள் இருக்குல்ல, அதனுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அது இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளில் குறிப்பாக ஆப்பிரிக்காவில் உள்ள 55 நாடுகளிலுமே இந்த தேவைகள் அதிகமா இருக்கு. இந்தியாவில் செய்யப்பட்ட இந்த வேளாண் கருவிகள் வெளிநாடுகளுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகையால் அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி மாற்றுக்கருத்தே கிடையாது. இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் இந்த தொழில் முனைவர் யாராவது இதை கவனித்துக் கொண்டிருந்தீர்கள், ஆனால் உங்களுக்கு எல்லாம் சிறிய தொழிற்சாலைகள் அமைப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்மையிலே இதன்

ஏற்படும். ஆகையால் நம்மூரில் ஏறக்குறைய இன்றைக்கு வேல மரங்கள், அது கருவேலாகட்டும் குடைவேலாகட்டும் வெல்வேலாகட்டும், இதெல்லாம் பாப்புலேஷன் கம்மி ஆயிட்டு இருக்கு. அந்த தருணத்தில் நம்ம இந்த எபிசோட சொல்றோம். அப்ப என்ன ஆகும், இந்த மாதிரி மரங்களை மீண்டும் எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. ஆகையால் அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி அல்லது வேளாண் கருவிகளுக்கு ஏற்ற மரங்கள் சார்ந்த வேளாண் காடுகள், இதையும் எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. இது ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து பாத்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டீங்க. என்னடா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியா, நம்ம தஞ்சாவூர் தான் ஃபேமஸ். நம்ம தஞ்சாவூர் காவேரி டெல்டால இன்னைக்கு முடிக்க நீங்க மிருதங்கம், வீணை, தவில் எல்லாமே இவங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்ட பழைய மரங்கள் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பலா மரமா இருக்கும், மாங்காவா இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்து பலான்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், நாட்டு பலா, நாட்டு மா பெருசா இருக்கும். இன்னைக்கு எல்லாமே ஒட்டு கிராப்டட். ஆனா என்ன ஆகுது, இந்த நிறுவனங்களுக்கு தேவையான மரங்கள் வந்து இனிமே அடுத்த ஒரு 10 ஆண்டுகளில் இல்லாமலே கூட போயிடலாம். அப்ப என்ன ஆகணும், இப்பயே இந்த மரங்களில் வேளாண் காடுகளுக்கு எடுத்து செல்வதற்கு இந்த பதிவு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுல குறிப்பா நாட்டுப்பலா, நாட்டு மா, அது மட்டும் இல்லாம நாட்டு மகாகனி, இதெல்லாம் எடுத்து செல்றப்ப என்ன ஆகணும், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தேவையான மரங்கள் உண்மையிலே நாமளே உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதனால் இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் இண்டஸ்ட்ரி. இது ஒரு தனி ரகம். இரண்டாவது கோயில் சிற்பங்கள், டெம்பிள் கார்ஸ். டெம்பிள் கார்ஸ் செய்யக்கூடிய மர வகைகள் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் மனசுக்குள்ள என்ன இருக்கும், நம்ம தேர் திருவிழாவுக்கு போகணும்னு சொல்லி நினைப்போம் எல்லாருமே. அது எந்த தேர் திருவிழானாலும் போய் அதுல வடம் இழுத்தா நமக்கு ஒரு அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன், இறைவினர்கள் நமக்கு கிடைத்த மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா என்ன, நம்ம அந்த தேர் எதுல இருந்து வருது, அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா இழுப்ப மரத்தை தான் தேருக்கு பயன்படுத்தி இருப்பாங்க. இன்னைக்கு இழுப்ப மரத்தை விரல் விட்டு எண்ணிரலாம், எங்கேயுமே இருக்காது. இவன் நம்ம ஊர்ல இழுப்பூர்னே ஊர் இருந்தது, அந்த இழுப்பூர்ன்ற ஊர்ல இன்னைக்கு இழுப்ப மரம் இருக்குமா இல்லையென்ற சந்தேகமா இருக்கு. அப்படி காலகட்டங்களில் இந்த தேர் டெம்பிள் கார்ஸ் இது சார்ந்த வேளாண் காடுகள் மிகப்பெரிய வரவேற்பை பெறும். ஏன்னா அந்த காலத்துல செய்யப்பட்ட தேர்கள் எல்லாமே மாடர்னைசேஷன் எறால இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் எறால இருக்கு. அவர்களுக்கு தேவையான மரங்கள், அதாவது டெம்பிள் கார்ஸ், கொடிமரத்துக்கு தேவையான வேங்கை, கொடிமரத்துக்கு தேவையான தேக்கு, கொடிமரத்துக்கு தேவையான இதர மரங்கள், இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்கும். இப்பெல்லாம் வெளிநாடுகள் தான் வரக்கூடிய, இந்தோனேஷியா மாதிரி நாடுகள்ல இருந்து தான் ஒரு 40 அடி சுற்றளவு 50 அடி சுற்றளவு மரம் வருது. நம்ம ஊர்ல அந்த மரமே இல்லாம போயிருச்சு. அப்ப என்ன ஆகும், இந்த மரங்களை கொண்டு வருவதற்கான வேளாண் காடுகள் மூலமாக எடுத்து செல்வதற்கு அடுத்த தலைமுறைகள் அட்லீஸ்ட் அவர்களெல்லாம் பார்ப்பதற்கான வாய்ப்புகளை இந்த ஆல் இண்டியா ரேடியோ நிறுவனம் இது எடுத்து செல்லும். அதற்கு இந்த டெம்பிள் கார் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அக்ரோஃபாரஸ்ட்ரி இதுவும் வந்து மிகப்பெரிய வரவேற்பு உள்ளது. அது சார்ந்த மரங்கள் நம்மூர்ல இயற்கையாகவே தாயமாக கொண்ட மரங்கள். இதை பத்தி நம்ம வரும் எபிசோட நம்ம பார்க்கலாம். அடுத்த மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா உடன் ஃபுளோரிங்ஸ். உடன் ஃபுளோரிங்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா முழுவதுமே இது மிகப்பெரிய இருக்கு, குறிப்பா கோஸ்டல் பில்டிங்ஸ், கடற்கரை மாநிலங்கள், கடற்கரை மாவட்டங்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோஸ்டல் ஹவுசஸ் வருது. இந்த கோஸ்டல் ஹவுசஸ்க்கு எல்லாத்துக்குமே மரம் தேவைப்படுகிறது. அதுல பாத்தீங்கன்னா ஃபுளோரிங் பாத்தீங்கன்னா உடன் ஃபுளோரிங் தான் இருக்கணும், ஹவுஸோட ஸ்ட்ரக்சரே இருக்கும். ஜப்பான் மாதிரி நாடுகள்ல என்ன பண்ணும்னா இந்த நிலநடுக்கத்துக்காக வீடு வந்து மரத்திலேயே கட்டிருப்பாங்க. நிலநடுக்கம் வந்துச்சுன்னா வீடு விழுந்துச்சுன்னா உடனே எடுத்து கட்டிடலாம். அந்த மாதிரி கான்செப்ட் நம்ம ஊர்ல கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், கோஸ்டல் மாநிலங்கள்லயும் வர ஆரம்பிச்சிருச்சு, கடற்கரை மாவட்டங்கள், கடற்கரை மாநிலங்கள். அது மட்டும் இல்லாம இன்லேண்ட்ஸ், இந்த மலை மாவட்டங்கள். அதே போல இன்னைக்கு ஹை எண்டட் ஹவுசஸ் நல்ல பில்டர்ஸ் கட்டுற பெரிய ஹவுசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உட்டன் ஃபுளோரிங் வந்தாச்சு, உட்டன் கிரவுண்ட்ஸ் வந்தாச்சு, உட்டன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் பாஸ்கெட் பால், உட்டன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஹாக்கி, இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவர்களுக்கு தேவையான இந்த குவாலிட்டி இண்டஸ்ட்ரீஸ் மரம் இருக்குல்ல, இது வந்து நம்ம ஊர்ல வளரக்கூடிய நிறைய மரங்கள் இருக்கு, நம்ம அதை பத்தி பின்னாடி படிப்போம். ஆனாலும் இது ஒரு இண்டஸ்ட்ரீஸ், உட்டன் ஃபுளோரிங் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், கோஸ்டல் பீச் ஹவுஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இவர்களுக்கு தேவையான சாஃப்ட் வுட்ஸ், இவர்களுக்கு தேவையான மீடியம் டென்சிட்டி வுட்ஸ், இவர்களுக்கு தேவையான ஹை டென்சிட்டி வுட்ஸ், இதெல்லாம் எடுத்து செல்வதற்கான இந்த இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இந்த மரம் சார்ந்த இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது, தேவைகளும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆகையால் வேளாண் காடுகள் ஃபார் ஹை அண்ட் யூட்டிலிட்டி இதற்குரிய தேவை வந்து இன்று அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, தேவைப்படுகிறது. இது ஒரு இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து ஹேண்டிகிராப்ட்ஸ், ஹேண்டிகிராப்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கெல்லாம் போய் பார்த்துருப்பீங்க. நம்ம ஊர்லயே நிறைய பெரம்பலூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், ஆத்தூர், நாமக்கல், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சிலைகள் செய்யற ஃபேமிலிஸ் இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து உள்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கும் எடுத்து செல்றார்கள். முதலாம் சிலை செய்வதற்கு ஒரு வாகை மரம் பயன்படுத்துவார்கள், அதாவது சிலை வாகை என்று அழைப்பார்கள். இன்னைக்கெல்லாம் அந்த வாகை எங்கேயுமே காணோம். இப்ப எங்க இருந்து மரம் வருதுன்னே எங்களுக்கே தெரியல. ஆனா அவர்கள் பயனாளர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க சிலை வாகை தான் பயன்படுத்துறோம்ன்றாங்க. மரம் எங்கிருந்து வருகிறது இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இதை பத்தி எல்லாம் சப்ளை செயின் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், வேளாண்மை பல்கலைக்கழகம்,
வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மிகப்பெரிய அளவில் இதை வந்து இன்வென்டரைசேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மரங்களை நம்ம உள்ள கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாயிட்டு இருக்கு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா இன்றைக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்டிக்ஸ் கொடுக்குறாங்க. இன்றைக்கு முகங்களே வருது. இப்ப நான் பார்த்திபன் பேசிட்டு இருக்கேன், பார்த்திபன் முகமே வந்து மரத்துல செய்யலாம், பெரிய லீடர்ஸ் முகம் மகத்தை செய்யலாம். அப்படிலாம் கொடுத்தா என்ன ஆகும், அந்த அலுமினியம் இந்த ஸ்டீலு இந்த பிராஸ் இந்த கோல்டு இதெல்லாமே மாறும். ஏன்னா அது எல்லாமே கார்பன் லாக்டா இருக்காது. ஆனா மரம் சார்ந்த பொருட்கள் இருக்குல்ல, இதெல்லாம் கார்பன் லாக்ட். நீங்க உங்களை அறியாமல் இந்த உலகத்திற்கு கார்பன் கிரகிப்பை நீங்கள் உண்மையிலே சேமிப்பு செய்து கொள்கிறீர்கள். இந்த வாய்ப்பை உருவாக்குவதற்காக தான் இந்த ஹேண்டிகிராப்ட் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து உண்மையிலே இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. குறிப்பா இந்த சிஎன்சி டெக்னாலஜி என்று அழைப்பார்கள், இந்த டெக்னாலஜி மிகப்பெரிய அளவில் வந்துருச்சு. இந்த டெக்னாலஜி வந்து குறிப்பா இளைஞர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், பெண்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், உலக உற்பத்தியாளர் நிறுவனங்கள், இவர்கள் எல்லாம் இந்த சிஎன்சி டெக்னாலஜி சிம்பிள் டெக்னாலஜி தான். கம்ப்யூட்டர் மட்டும் பேசிக் கம்ப்யூட்டர் தெரிஞ்சுன்னா உண்மையிலே சிஎன்சி டெக்னாலஜி மூலமாக நம்ம இந்த மரங்களை பயன்படுத்த முடியும். அதனாலதான் இந்த ஹேண்டிகிராப்ட் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி, இந்த ஹேண்டிகிராப்டுக்கு என்னென்ன மரங்கள் இதை பத்தி நம்ம பின்னாடி படிவோம். இந்த இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. அதனுடைய தாக்கம் நாளுக்கு நாள் உண்மையிலேயே கூடிக்கொண்டிருக்கிறது. தேவைகளும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு அதிகமாக உள்ளது. ஆகையால் ஹேண்டிகிராப்ட் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி இதையும் எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, உட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், குறிப்பா கட்டமரம், ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி. இதனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா இது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நிறைய வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இந்த ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி எங்கிருந்து வருது, இவர்களுக்கு தேவையான மரங்கள் எங்கிருந்து கிடைக்குது, இதையுமே பாக்குறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய தேவை அதிகம். ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி, போட் இண்டஸ்ட்ரி, கட்டமரம், இவர்கள் என்னன்னா ஒரு தடவை புயல் வந்துச்சுன்னா போதும் எல்லாமே டேமேஜ் ஆயிரும். அப்ப என்ன ஆகும், தேவைகள் அதிகமாக இருக்கு. அப்ப இந்த ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மரங்களை உருவாக்குறதுக்கு அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்தப்ப அவர்கள் பயன்படுத்திய மரம் ஓக் மரம். ஆனா அவர்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு அவர்கள் உயர்ந்த மரம் இந்தியாவில் உள்ள தேக்கு, இந்தியாவில் உள்ள தோதகத்தி, சிடார் மரம், அதே போல வேங்கை மரம், அதே போல டெர்மினேலியாஸ், இதெல்லாம் பாக்குறப்ப என்ன ஆகும், அதை சார்ந்த கட்டமரம், அது அல்பீசியா பல்கட்டேரியா வெல்வாகை வாகை மரங்கள், வேப்ப மரம், இதெல்லாம் வந்தாச்சு. இப்ப என்ன ஆகும், தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் உண்மையிலேயே இந்த ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ், கட்டமரம், ஸ்மால் போட்ஸ், ஷிப்ஸ், இவர்களுக்கு தேவையான மரங்களின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்குது. இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன், மேரிடைம் இண்டஸ்ட்ரீஸ், உலகம் முழுவதும் வர்த்தகம் எதன் மூலம் நடந்து கொண்டிருக்கிறது, கப்பல் மூலமாக நடந்து கொண்டிருக்கு. அந்த கப்பல்கள் கட்டுவதற்கு என்ன தேவை, மரங்கள் தேவை. அந்த மரங்களுக்கு என்ன குவாலிட்டி தேவை, டென்சிட்டி, டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி. அதற்கு தேவையான மரங்கள் உண்மையிலேயே வேளாண் காடுகள் மூலமாக உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. அந்த வகையில் இந்த ஷிப் பில்டிங் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி, போட் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி, கட்டமரம் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி, இதற்கும் நாளுக்கு நாள் தேவை அதிகரித்துக் கொண்டே இருக்கு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், பஸ் லாரி, இவர்கள் எங்கிருந்து எடுக்கிறாங்க மரங்கள், நிறைய பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி, லாரி பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி, பஸ் பில்டிங் இண்டஸ்ட்ரி, இவர்களுக்கு தேவையான மரங்கள். இன்னைக்கெல்லாம் பஸ்ல கூட உட் அவைலபிலிட்டி இல்ல, மொரவர் ஃபயர் ரெசிஸ்டன்ட் வேணுன்றக்காகவே ஃபயர் ரெசிஸ்டன்ட் பிளைவுட் போயிட்டாங்க. அதற்குமே என்ன தேவை, மரங்கள் தேவைப்படுகிறது. நாளுக்கு நாள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், டிரான்ஸ்போர்ட் செக்டர் இண்டஸ்ட்ரி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது பஸ்ஸாக இருக்கட்டும், நம்ம லாரியாக இருக்கட்டும், வர்த்தகம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேரிடைம் ஒன்னு, லேண்ட் டிரான்ஸ்போர்டேஷன், இவர்களுக்கு தேவையான மரத்தின் அளவு மிக அதிகம். நம்ம வேப்ப மரத்தில் ஆரம்பிச்சு வாகை மரத்தை முடிக்க, இன்னைக்கு மலை வேம்பு முடிக்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுத்தக்கூடிய சூழல் உருவாக்கிச்சு. ஏன்னா வெயிட், ஸ்டெபிலிட்டி, குவாலிட்டி, இதெல்லாம் உருவாக்கும். அப்ப என்ன ஆகும், இந்த ஆட்டோமொபைல் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி இதெல்லாம் யாருமே கேள்விப்படல. எனக்கு தெரிந்து முதன் முதலில் நம்ம இந்த ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் தெரியப்படுத்துகிறோம், வேளாண் காடுகள் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். ஃபார்ச்சுனேட்டா தமிழக அரசு தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கையை கூட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த காலகட்டங்களில் நம்ம இன்னைக்கு இந்த மரங்கள் சார்ந்த இந்த தொழிற்சாலைகளை பத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி, இதற்கும் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்லீப்பர்ஸ். ஒரு காலத்துல ரயில்வே தண்டவாளங்கள், ரயில்வே ஸ்லீப்பர்ஸ் பாத்தீங்கன்னா இரண்டாம் உலகப் போர்ல இருந்து பாத்தீங்கன்னா மரங்களின் தாக்கம் முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர்ல மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஏன்னா ரயில்வே ஸ்லீப்பர்ஸ், தேவையான ராணுவ தளவாளம் செய்வதற்கு தேவையான இதெல்லாம் மரங்கள் எல்லாம் பஞ்சு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் குடியரசு ஆனதுக்கு அப்புறம் ரயில்வே தளவாடங்கள், ரயில்வே ஸ்லீப்பர்ஸ், ரயில்வே பெட்டிகள், தளவாடங்கள், இது எல்லாமே மரங்கள் சார்ந்தது. இன்னைக்கு தான் நம்ம ஆர்சிசி போயிட்டோம். ஆனாலும் இன்றுமே ரயில்வே பெட்டிகள், இந்த ரயில்வே தேவையான மரங்களின் தேவை உண்மையிலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம ஏரா ஆஃப் மாடர்னைசேஷன், அப்ப மரங்கள் தேவை. இந்த தேவைகளான மரங்கள்
அது பிளைவுட்டா இருக்கலாம், பார்ட்டிகல் போர்டா இருக்கலாம், மீடியம் டென்சிட்டி வுட்டா இருக்கலாம்,

0: அப்ப என்ன ஆகும், இவர்களுக்கும் மரங்கள் இனி தேவை அதிகமா இருக்கு. சோ ரயில்வே ஸ்லீப்பர்ஸ் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்டி, இதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு, தேவைகள் இருக்கு. அந்த வகையில் உண்மையிலேயே ரயில்வே ஸ்லீப்பர் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்டி இதற்கும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி அஸ் வெல். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பேப்பர் மட்டும் தான் பார்த்தோம் முதல்ல, அதுல இன்னொரு இண்டஸ்ட்ரி நம்ம விட்டுட்டோம், ரயான் கிரேடு இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு எல்லாம் திருப்பூர்ல போய் பாத்தீங்கன்னா பனியன்ஸ், பேம்பு பனியன்ஸ் இருக்கு. ரயானாவே அங்கிருந்து வாங்கிடுவாங்க, ரயானா வாங்கி பனியன்ஸ் போட்டு நம்ம ஊர்ல இருக்கு. அதை போட்ட உடனே எல்லாம் என்ன ஃபீல் பண்றாங்க, கூலா ஃபீல் பண்றதா சொல்றாங்க. நம்ம ஊர்ல ரயான் இண்டஸ்ட்ரி இருந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இப்ப இல்ல, நம்ம ஊர்ல தெர் இஸ் எ ஸ்கோப், இப்ப ரயான் இண்டஸ்ட்ரி வரதுக்கு ஸ்கோப் இருக்கு. இப்ப என்ன வேணும், மரங்கள் தேவை, ரயான் கிரேட், ரயான் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி. அதுக்கு என்ன வேணும், செல்லுலோஸ் ஹையா இருக்கிற மரத்தை கொண்டு போகணும். அப்ப என்ன ஆகும், இந்த இண்டஸ்ட்ரியுடைய தேவைகளும் மிகப்பெரிய அளவில் இருக்கு. அந்த வகையில் உண்மையிலேயே இந்த இண்டஸ்ட்ரிக்கும் இந்த ரயான் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி இதற்கும் தேவை அதிகம். இன்னொரு இண்டஸ்ட்ரி நான் சொல்ல மறந்துட்டேன், பென்சில் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி. இன்றைக்கு இந்தியாவில் பென்சில் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா இட்ஸ் ரேபிட்லி க்ரோயிங். கிண்டர் கார்டன்ல எஜுகேஷன் ஆரம்பிச்சு காலேஜ் எஜுகேஷன் முடிக்க, இன்ஜினியரிங் எஜுகேஷன் முடிக்க இந்த பென்சில் டிராயிங்ஸ் வந்து மிகப்பெரிய இதற்கு. அது குறிப்பா கிண்டர் கார்டன்ல பென்சிலின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, கலர் பென்சில்ஸ். அதே இந்த மரத்தின் தாக்கம் இங்க வருது, இந்த பென்சில் இண்டஸ்ட்ரியோட பெரிய தேவை பென்சில், பென்சில் ஸ்லேட்ஸ். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, இந்த பென்சில் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி இந்தியா தான் ரொபஸ். நீங்க இந்த பாத்துருப்பீங்க, நிறைய பென்சில் கிரேட்ஸ் இருக்கும், இந்த கிரேட்ஸ் எல்லாம் தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது, இந்தியா முழுவதும் எடுத்துச் செல்லப்படுகிறது. இது நம்மூர்ல இருக்கக்கூடிய வட்டக்கனி மரம், நம்மூர்ல வளரக்கூடிய மலைவேம்பு, இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. ஆனா இந்த செக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி புரிதல் கம்மியா இருக்கு, யாருக்குமே தெரியல. அந்த இண்டஸ்ட்ரியை இந்த எபிசோடு மூலமாக நம்ம விவசாய பெருங்குடி மக்களுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து பயனாளிகளுக்கும், அனைத்து தொழில் முனைவர்களுக்கும், இண்டஸ்ட்ரிகளுக்கும் இதை தெரியப்படுத்துகிறோம். அதனால பென்சில் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி இது ஒரு பெரிய செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. இந்த செக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் மீறி கடைசியா மிசலேனியஸ் இண்டஸ்ட்ரி. இந்த மிசலேனியஸ் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா மரம் வந்து பல்வேறு விதமான பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறாங்க, ஸ்கேல் ஆரம்பிச்சிருக்கும். அதுல மிசலேனியஸ் இண்டஸ்ட்ரி கூட நான் எடுத்துட்டு, ஐ எம் யூசிங் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த பப்ளிக் டொமைன் பாத்தீங்கன்னா, ஃபுட் கிரேட் இண்டஸ்ட்ரி, ஃபுட் கிரேட் வுட் இண்டஸ்ட்ரி. இது மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. அது குறிப்பா கொரோனா காலத்திற்கு அப்புறம் இந்த ஃபுட் கிரேட் இண்டஸ்ட்ரியோட தேவை, அது ஜியோ பொலிட்டிக்கல் வார்ஸ், இதனால என்ன ஆகுது, வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய மரங்கள் பைன் ஆகட்டும், ஃபிர் ஆகட்டும், ஸ்ப்ரூஸ் ஆகட்டும், இதுதான் வந்து இந்த ஃபுட் கிரேட் வுட்டுக்கு பயன்படுத்தப்பட்டது. அது ஐஸ்கிரீம் ஸ்பூன் ஆகட்டும், காஃபி சிரர் ஆகட்டும், காஃபி மேக்கர் ஆகட்டும், கிச்சன் வேரர் ஆகட்டும். இன்னைக்கு ஹோட்டல்ஸ், எந்த ஹோட்டல்ஸுக்கு போனாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போதும், நம்ம ஐஸ்கிரீம் மட்டும் தான் பார்ப்போம், ஸ்பூனை யாருமே பார்க்க மாட்டோம். ஆனா இதெல்லாம் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதற்கு தேவையான ஃபுட் கிரேட் வுட், அப்ப ஏகம் நம்ம ஊர்ல இருக்க மரங்களை ஸ்கிரீன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் உண்மையிலேயே யாராக இருந்தாலும், அது ஐஸ்கிரீம் ஸ்பூன் பண்றவங்களா இருந்தாலும், காஃபி சிரர், காஃபி மேக்கர், இல்ல ஃபுட் ஸ்பூனு, இல்லைன்னா டேபிள் கிச்சன் கட்டர் இருக்குல்ல, இது எல்லாம் அருவாமனையில் ஆரம்பிச்சு கட்டர் முடிக்க எல்லாமே மரங்கள் இல்லாமல் இருக்காது. இந்த ஃபுட் கிரேட் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் தான் நான் கேட்டகரி ஃபுட் கிரேட் இண்டஸ்ட்ரியை தனியாகவும், மிசலேன் இண்டஸ்ட்ரியை தனியாகவும் கொண்டு போறேன். இந்த ஃபுட் கிரேட் இண்டஸ்ட்ரி பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. அதே போல லாஸ்டா கடைசியா பாத்தீங்கன்னா, இந்த மிசலேனியஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த மிசலேனியஸ் இண்டஸ்ட்ரியில நீங்க மரம் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அதெல்லாம் வந்து தேவைகளாக வந்துகிறது. அந்த வகையில் பாத்தீங்கன்னா, ஏறக்குறைய 19-20 செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி, தடிமரம் சார்ந்த இண்டஸ்ட்ரி இந்தியாவில் இருக்கிறது. இந்த மரங்களுக்கான தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மரங்களுக்கான தேவைகள் எங்கிருந்து வரக்கூடும், வனங்களிலிருந்து பெறக்கூட முடியாத சூழல் உள்ளது. வனச்சட்டம், வனக்கொள்கை, வனங்களிலிருந்து 1 கிலோ மரம் கூட எடுக்க முடியாது. அப்ப என்ன ஆகணும், இந்த மரங்களை அனைத்தையுமே வேளாண் காடுகள் தான் எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த பதிவு எதற்கு செல்கிறோம் என்றால், விவசாயிகளுக்கும் பயனாளிகளுக்கும் தொழில் நிறுவனம் தெரிய வேண்டும் என்பதற்காகவே. மரம் சார்ந்த, தடிமரம் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் யாவை, அவர்கள் யாராரு, எவ்வளவு மரங்கள் பயன்படுத்துறாங்க, இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இந்த மரங்களை பயன்படுத்தி தான் போடுறாங்களா, அதை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த பதிவுல தொழிற்சாலை சார்ந்த டிம்பர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், வுட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், தடிமரம் சார்ந்த தொழில் நிறுவனங்களை பற்றி தெரிந்துள்ளோம். உண்மையிலேயே இந்த பதிவு அனைத்து பயனாளர்களுக்கும் மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அதன் மூலமாக ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் என்ன மரம் வேணும் என்பதை வரும் எபிசோட்ல மிகப்பெரிய அளவில் பார்க்க போகிறோம். தொழில்நுட்பம் சார்ந்த எபிசோடுகள், தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண் காடுகளை பற்றி பார்க்க போகிறோம் செக்டார் வைஸ். அந்த வகையில் இந்த பதிவு அனைத்து பயனாளிகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் ஒருமுறை நல்ல தொழில்நுட்ப எபிசோடுடன் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: வளம் தரும்.

வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள்.

0: அப்பா, எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ். இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டதுதான். ஆனா இந்த மாதிரி நம்ம எப்பயாச்சும் ரிலேட் பண்ணி பாத்துருக்கோமா அப்படின்னா இல்லன்னு தாங்க சொல்லணும். மரம் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி கடந்த 2 வாரங்களா நாம தெரிஞ்சுகிட்டோம். இனி அடுத்த வாரம் மரம் சாராத தொழில் நிறுவனங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து 100 வாரங்கள் வரப்போகுது. நமக்கு தெரியாத நிறைய தகவல்களை அள்ளி தரப்போகுது. சோ மிஸ் பண்ணாம கேளுங்க.
1: இனி கிராமிய பாடல்.

பற்றியும் குறிப்பிடுகிறது. தரமான பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்வதே சந்தையில் நிலைத்து நிற்க பெரிதும் உதவும். பொருள் கொடுத்து கொள்ளார் இருள் என்னும் பழமொழியின் அர்த்தம், பணம் தந்த யாரும் இருளை வாங்குவதில்லை. அதுபோல தங்கமாகவே இருப்பினும் தரம் இல்லை எனில் அதற்கு மதிப்பில்லை. எனவே தரம் என்ற மந்திரம் வெற்றியின் தந்திரம் என்பதை மனதில் கொண்டு தரமான பொருளை தயாரித்து அளிப்பதன் மூலம் நிலையான வெற்றி அடையலாம். தனித்துவத்தை ஏற்படுத்துதல். தரமான பொருட்களை கொண்டு சுகாதாரமான முறையில் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் தயாரித்து சரியான முறையில் சேமித்து வைக்க வேண்டும். மேலும் தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருளுக்கு என தனி அடையாளத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த கடைக்கு சென்றால் மட்டுமே இந்த தரத்தில் இந்த சுவையில் நல்ல பொருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை நுகர்வோருக்கு ஏற்படுத்த வேண்டும். பண்ணை அல்லது பால் பதனிடும் ஆலைக்கு அருகில் சிறு விற்பனை மையம் அமைத்தல். இன்றைய சூழலில் பெருவாரியான மக்களுக்கு கால்நடை வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பற்றிய விழிப்புணர்வு பெரிதாக இல்லை. விற்பனை மையத்துக்கு வரும் நுகர்வோரை பால் பண்ணை மற்றும் விற்பனை மையத்தினை பார்வையிட அனுமதிக்கலாம். இதன் மூலம் சந்தைப்படுத்தினால் நுகர்வோருக்கும் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களின் மீது விழிப்புணர்வும் விற்பனை மையம் மற்றும் உற்பத்தியாளர்களின் மீதும் நம்பகத்தன்மையும் அதிகரிக்கும். விளம்பரப்படுத்துதல். நுகர்வோர் என்றுமே தாங்கள் அறியாத ஒரு பொருளை வாங்க விரும்புவதில்லை. ஆகவே உங்கள் பொருளின் விற்பனையை அதிகரிக்க வேண்டும் எனில் நுகர்வோருக்கு அப்பொருள் குறித்த தகவல்களையும் ஊட்டச்சத்து விவரங்களையும் துண்டு பிரசுரங்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். இவ்வாறு நுகர்வோர்களிடம் விளம்பரப்படுத்தும் போது அந்த பொருட்களுக்கான தேவையை அதிகரித்து விற்பனை செய்யலாம். என்றும் வாடிக்கையாளரே சிறந்த விளம்பரதாரர். அவர்கள் விரும்பும் வகையில் தரமான பொருட்களை வழங்கும் பட்சத்தில் உற்பத்தியாளர்களுக்கான விளம்பரம் தானாக தேடி வரும். செயற்கை மனமூட்டிகள் மற்றும் நிறமூட்டிகள் இன்றி இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது என்றும், தயாரிக்கப்பட்ட தேதி, காலாவதியாகும் தேதி, இந்திய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி சத்துக்கள் போன்றவற்றை குறிப்பிட்டும் விற்பனை செய்யலாம். மேலும் மக்களின் அன்றாட வாழ்வில் பயன்படும் பொருட்களை தயார் உற்பத்தியாளர்களுக்கு நல்ல விலையும் லாபமும் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.

அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதன் மூலம் சிவில் விமான போக்குவரத்து துறையை சார்ந்த 77 லட்சம் ஊழியர்களின் நலன் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேற்காசிய பிரச்சினை காரணமாக விமான எரிபொருள் விலை 2.5 மடங்கு அதிகரித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதன் பாதிப்பிலிருந்து விமான நிறுவனங்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கென குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து, பெட்ரோலியம் மற்றும் செலவினங்கள் துறையின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். 36 நாட்களுக்கு இந்த நிதியம் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவினை வரவேற்றுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதத்தில் நாட்டின் ஏற்றுமதி 360,000 கோடி டாலராக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி கையிருப்பு வலுவடைந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து தமிழகத்திற்கான கோரிக்கை மனுவை வழங்கிய பின்னர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அமைச்சர் பாராட்டு தெரிவித்ததாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தவேக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் இதற்கான அறிவிப்பினை இன்று வெளியிட்டார். முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு விஜயை சந்தித்து இந்த இடத்தை தங்களுக்கு ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனா்.

நேரம் 8:05. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடல்களை நீங்கள் கேட்கலாம். 80s, 90s, 2000s வெளியான பாடல்கள் இருந்து தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. அந்த பாடல்களை நல்ல இனிமையான பாடல்கள், உங்கள் பாடல் எவ்வளோ அழகான பாடல் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களையும் உற்சாகப்படுத்தணும், உங்களையும் உற்சாகப்படுத்தணும். அதை நினச்சி பார்க்கும்போதே இனிக்குது அப்படின்னா கேட்கும்போது இன்னும் அதிகமாகவே இனிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு நீங்கள் டயல் பண்ணுங்கள்.

0: அப்புறம் அது
1: மாதிரி
0: போதுமே.
1: நல்ல இரவு
0: ஆமா
1: அமையணும். என்ன பாடல் கேட்க போறீங்க சொல்லுங்க, என்ன என்ன சொல்றீங்க?
0: நல்ல இன்னைக்கு ஊட்டி மாதிரி ஜிருக்கு சார், இன்னைக்கு காலையில இன்னைக்கு மழை பெய்யுது.
1: சந்தோஷமா சந்தோஷம்
0: கன்னி பெண்ணு ஒளி பிறந்த போது
1: நடிகர் ஜெய்சங்கர் நினைவு தினம்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, நல்லது. ஓகே தம்பி, தேங்க்ஸ்.

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். என்ன கேள்வி, என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க, நீங்க கேட்டிருக்கீங்களா நிகழ்ச்சிய?
1: அதாவது இரவு உணவு வந்து 8 மணிக்குள்ள சாப்பிடணும்னு நீங்க கேக்குறீங்க.
0: 8 மணிக்குள்ள சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்ல, எத்தனை மணிக்குள்ள சாப்பிடுறது நல்லதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்கன்னு
1: கேட்டிருக்கேன்.
0: விளக்கம் கேட்கல, அந்த டைம் மட்டும் தான் கேட்டேன்.
1: 8 மணிக்குள்ள சாப்பிடணும் சார்.
0: 8 மணி, அவ்வளவுதான். அது கரெக்டா தப்பான்றது அப்புறமா சொல்லலாம், சரியா? என்ன பாடல், என்ன படம்?
1: எனக்கு வாழ்வே இது டிசம்பர் பூக்கள்ல இருந்து அழகாக சிரித்தது அந்த நிலவு.
0: மே ஜூன் மாசத்துல டிசம்பர் பூக்கள்ல இருந்து படம் பாடல் கேக்குறீங்க?
1: ஆமா சார், அது கடைசி மாசத்துக்கு போயிட்டேன்.
0: கடைசி மாசத்துக்கு போயிட்டீங்க?
1: ஆமா சார்.
0: ஓகே, சந்தோஷமா? கிளைமேட் எப்படி இருக்கு?
2: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
3: அதுதான் எதுவோ
2: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: நிறைய இடங்களில் மழை பெய்தது, ரொம்ப கூலாக இருக்குது அப்படின்றத சொல்கிறீங்க. அதே நேரத்தில் பாடலும் ரொம்ப இனிமையான பாடல் கேட்டிருக்கீங்க. ஏன்னா இனிக்கக்கூடிய பாடல்லாம் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன கேட்க போகிறாரு, யார் அது?
1: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இணைவது கோவை செல்பவரம் சையத் ரசூலு.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க, ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: எனக்கு வந்து படத்து பாடல் சொல்றேன். முதல்ல புது கவிதை படத்துல ஜானி எஸ்எஸ் பண்ண பாட்டு வரவே வா இல்ல பூவே வாங்குற பாடம்.
0: ஓகே
1: சொல்லுங்க.
0: நான் ஒண்ணும் சொல்றது இல்ல, நீங்க தான் சொல்றீங்களா? நான் ஒரு கேள்வி கேட்டதுக்கு தான் பதில் சொல்றீங்களான்னு பார்த்தேன்.
1: சொல்லுங்க, ஏதாவது கேள்வி கேளுங்க.
0: ஏற்கனவே கேட்டேங்க, நீங்க நிகழ்ச்சியில
1: இரவு நேரம் சாப்பிடுறீங்களா? ஒவ்வொரு தொழில் செய்யறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த நேரத்துல சாப்பிட முடியாது. ஒன்பது மணி ஆகல, பத்து மணி ஆகி நான் டெய்லர் வச்சிருக்கேன். கடைசி ஆச்சு போறதுக்கு மணி 10 ஆயிரும். 10 மணிக்கு மேல போய் தான் நான் சாப்பிடுவேன். அதனால வந்து யார் யாரும் எவ்வளவு நேரம் கரெக்டா சாப்பிடும் சொல்ல முடியாதுங்க.
0: சொல்ல முடியாதுன்னு ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. சரி, நன்றி. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்குது.
1: ரொம்ப நன்றி.

0: நேரம் 8:28 இணையக்கூடிய நண்பர் நேயர் யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: இரவு வணக்கத்தோடு பழனி வட்டம் கொடுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன், சொல்லுங்க.
1: அதாவது உணவு, இரவு உணவு பத்தி கேட்டிருக்கீங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7 மணிக்குள்ள இரவு உணவு வந்து சாப்பிடணுங்கிறது மாதிரி மருத்துவர்கள் சொல்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்துமே அந்த சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் வந்து உணவு சாப்பிட சொல்லி இருக்கிறாங்க ஆரம்பத்துல.
0: வெரி குட், நல்லா நெருங்கி வந்துட்டீங்க.
1: ஆனா இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 12-11 மணிக்கு புரோட்டா சாப்பிடுற மக்கள் தான் நிறைய இருக்கிறோம்.
0: பல காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க இல்லையா?
1: ஆமாங்க சார், எல்லாம் அவசர வாழ்க்கையும் சொல்லி ஒரு நாகரீக மோகத்துல அப்படித்தான் போயிட்டு இருக்காங்க. உடல் ஆரோக்கியத்தை மனசுல வச்சோம்னா அந்த இரவு உணவு வந்து அந்த சூரிய ஆற்றல் வெப்ப ஆற்றல் வந்து இருந்தாத்த உணவு சாப்பிடக்கூடியது ஜீரணமாகும்.
0: சரியான விடையை சொல்லிட்டீங்க. நீங்க சொல்ல அப்படின்னா நானே அதை சொல்லான் இருந்தேன், அதுக்குள்ள கரெக்டா நீங்களே சொல்லிட்டீங்க, நன்றி. ஓகே, என்ன பாடல், என்ன படம்?
1: படத்துல இருந்து ரவிவர்மன் எழுதாத கவியோ பாடல்.
0: ஓகே, நன்றிங்க.
1: நன்றி சார்.
0: இரவு நேர உணவு அப்படின்றத வந்து கண்டிப்பா வெளிச்சத்தை, அந்த வெளிச்சம் போறதுக்குள்ள சாப்பிட்டு முடிக்கிறது ரொம்ப நல்லது, ஜீரணத்துக்கும் நல்லது, பல்வேறு மருத்துவ குணங்கள் அதில் அடங்கியிருக்குது. அதே நேரத்தில் இரவு அப்படின்போதே அது தூங்குவதற்காக படைக்கப்பட்டது தான் இரவு நேரம் அப்படின்றது. தூங்குகிற நேரத்தில் நமக்கு எனர்ஜி தேவைப்படாது அப்படின்றதுனால தூங்கும்போது நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றது தான் பேசிக்கான ஒரு ரீசன். பல காரணங்கள் நம்ம சொல்லும்போது சொல்லிகிட்டு இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம வசந்தி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். இணைந்தர்கள் ஊட்டி FM 101.8.

அடுத்தது வாட்ஸ்அப் நேயருக்காக ஒரு பாடல். என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலர்களே மலருங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறீங்க. ஊட்டிலிருந்து நித்யா பாடல் இருந்து கேட்டிருக்காங்க. அவங்க விருப்ப பாடல் அடுத்த பாடலாம் கே

0: நேரம் 8:40. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் பாடலை கேட்கக்கூடிய அடுத்த நபர் யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், அழகான இரவு வணக்கம்.
0: அழகான இரவு வணக்கத்தோடு இணையக்கூடியது யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நினைத்தாலே இணைப்பில் நிலைவது செந்தில் ராஜு.
0: சொல்லுங்க ராஜு, என்ன படம், என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு கிழக்கு கரையிலிருந்து சிலு சிலு காற்று.
0: யார் பாட்டு, யாரெல்லாம் பாடல்கள் கேட்டிருக்கீங்க?
1: எங்க மருமக கேட்டிருக்காங்க, எங்க பெரிய பையன், சின்ன பையன் கேட்டிருக்காரு, கூட எங்க வீட்டுல ரெண்டு வாயில்லா ஜீவனுங்க, அதுமே சேர்ந்து காலடியில உட்காந்து கேட்டு.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் எல்லாருக்கும் பிடித்த பாடலா, இல்ல உங்களுக்கு மட்டும் பிடிச்சது?
1: எல்லா எஃப்எம் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தாருக்கும், ஆர்ஜிஎஸ் குடும்பத்தாருக்கும், தங்கள் குடும்பத்தாருக்கும்.
0: நான் கேக்குறது உங்க வீட்டுல இந்த பாடல் எல்லாரும் விரும்புவாங்களா?
1: கண்டிப்பா சார்.
0: ஓகே, அப்ப உங்களோட சேர்ந்து எல்லாரும் கேட்கலாம். என்ன இது?
1: நன்றி
0: நன்றி.

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்காக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. திருப்பூர் வெள்ளியங்காடிலிருந்து தர்மராஜ், மகேஸ்வரி, ஹரிஷ் உயிருள்ள வரை உஷா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, அந்த பாடலையும் கேட்டலாம். இணைந்திருங்கள் ஊட்டியப்போ நோட்டு.

0: 8:48:18 இணையக்கூடிய அடுத்த நேரத்தையும் நம்ம பேசிடலாம். யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: குன்னூர்ல இருந்து சந்திரகலா பேசுறேன்.
0: சந்திரகலா, எந்த இடத்துல

0: என்ன தொழில் பண்றீங்களா?
1: டைலரிங் பண்றேங்க சார்.
0: டைலரிங் பண்றீங்க?
1: ஆமாங்க சார், எஃப்எம் கேட்டுட்டு இருப்பேன்.
0: நீங்க நீங்க பிடிச்சு ஸ்டிச் பண்றது எது?
1: பிளவுஸுங்க.
0: ஏன்னா அதுல தானே வருமானம் அதிகம் இல்லையா? நான் சொல்றது கரெக்டா?
1: கரெக்ட்டுங்க சார்.
0: பிளவுஸ் தைக்கிறதுல இருக்கக்கூடிய வருமானம் இந்த காலத்துல எதுலங்க இருக்கு? ஓகே, நன்றி நன்றி. உங்களுடைய பாடல் என்ன படம், என்ன பாடல்?
1: துள்ளாத மனமும் துள்ளம்ல இருந்து இன்னிசை பாடி வரும் பாடல்.
0: எல்லாருக்காக்கும் கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாங்க சார்.
0: நன்றி
1: நன்றி. தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ.
1: முதல் முறையா பேசுறேன் சார்.
0: முதல் முறையா பேசுறீங்களா?
1: ஆமாங்க சார்.
0: ஓகே,
1: தேங்க்யூ சார்.
0: நன்றி.

0: நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இப்போ லக்கி காலர் அப்படின்னு தானே சொல்லணும். நான் சொல்றது கரெக்டுங்களா? லைன்ல இருக்கீங்களா? சரி, நீங்க ஒரு அதிர்ஷ்டமான நேயர் தானே?
1: என்ன
0: பாடல் கேக்க போறீங்க?
1: படம் வந்து பூவிலங்கு. அதுல வந்து ஆத்தாடி பாவாடை காத்தாடை, நேத்து இளையராஜா பிறந்தவங்க அதுக்காகவும் பூவிலங்கு மாதிரி எங்களை கட்டி போட்டீங்கல்ல, நிகழ்ச்சி கொடுத்து கொஞ்சம் ஒரு மணி நேரம்
0: நல்லா இருந்ததா நிகழ்ச்சி?
1: நிகழ்ச்சி நல்லா இருக்குதுங்க. அதோட நேர்களோட நல்லா கலந்து உரையாடுறீங்க, அதெல்லாம் நல்லா இருக்குது. அதெல்லாம் நல்லா இருக்குது. ஏன் கேட்டீங்க, எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க, நாங்களும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். கேட்கும் போது என்னதான் நாம கண்டிப்பா இந்த இணைப்பு பிடிச்சி பேசணும் அப்படின்னு என்ன தூண்டுது. நீண்ட நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நாள வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நீண்ட நாளைக்கு அப்புறம்
0: வந்திருக்கிறேன்.
1: கோவை கந்தசாமி அவர்கள் தான் பேசுங்க அப்படின்னா இருங்க.
0: சரி, நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு
1: நன்றிங்க. இரவு வணக்கம்.

0: மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம்.
1: விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, வேளாண் துறை வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்திருக்காங்க. குறிப்பா விவசாயிகள் நலனுக்காக பிரதமரின் வருவாய் ஆதரவு திட்டம், இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
2: மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாங்க, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு 6000 ரூபாய் வருஷம் வருஷம் கொடுக்கறதுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு தேவை. அந்த திட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய நிதி ஆதாரத்தை உருவாக்கி தருகிறார்கள். இன்னொரு வகையில் என்னன்னா, மிகப்பெரிய அளவில் வர்த்தகத்தை வந்து மேம்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய சந்தைகளை உருவாக்கி தராங்க. படிப்படியாக நீங்க வெளிநாட்டுக்கு சந்தையானாலும் சரி, உள்நாட்டில் இருக்கக்கூடிய சந்தையாளானாலும் சரி, இந்த சந்தைகளை முறைப்படுத்துவது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையாக அரசாங்கம் செய்திருக்கிறது. பல இடங்களில் இந்த மண்டி சிஸ்டம் எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம படிப்படியாக அந்த இடத்துல விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டிய உரிய பலன்கள் என்னவோ, அவர்கள் பொருட்களை உற்பத்தி செய்வது அதற்கான வணிகத்தின் மூலமாக பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள். இன்னொரு பக்கம் கணிசமான கூட்டுறவு வங்கியின் வாயிலாகவும் சரி, தேசிய வங்கியின் வாயிலாகவும் சரி, ஏராளமான இந்த கடன்களை வந்து கொடுத்து அந்த விவசாயிகளை காப்பாற்றுகிறார்கள். அவர்களுக்கு தேவையான வசதிகளை பண்ணுகிறார்கள்.
1: உரம் இதெல்லாம் கூட
2: கொடுக்கறாங்க. அது வந்து ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னா, அதற்கான காப்பீட்டை வந்து உருவாக்கி தருகிறார்கள். அப்ப நீங்க வந்து பயிர் காப்பீடு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுலயும் கணிசமான அளவுல வந்து அரசாங்கத்தினுடைய மானியங்கள் இருக்கின்றன. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒருவேளை விவசாயம் நல்லபடியாக வளர்ந்து அவர்களால் லாபம் சம்பாதிக்க முடியும்னா, அதற்கான தேவைப்படக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலையும் வழங்கி அவர்களை காப்பாற்றுகிறார்கள். அதே மாதிரி விவசாயமே முடிந்து விட்டது என்றாலும் அந்த இடத்துல பாதுகாப்பு தரக்கூடிய காப்பீட்டையும் உருவாக்கி தந்திருக்கிறார். அப்போ ஒரு 360 டிகிரிஸ்ல நாம விவசாயத்தினுடைய அத்தனை கோணங்களிலும் என்ன விதமான நல்லது நடந்தால் அதற்கான ஒரு பலன் அவளுக்கு கிடைக்க வேண்டும். ரொம்ப மோசமான சூழ்நிலை ஏற்பட்டால் அல்லது வந்து போதுமான விலை கிடைக்கவில்லை என்றால் அதற்கான ஒரு வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கடந்த 10 ஆண்டுகளில் பல மழைகளை நாம் பல பகுதிகளில் நாம் பார்த்து விட்டோம், பல பாதிப்புகளை பார்த்து விட்டோம். அதையெல்லாமும் விவசாயிகளையும் கைதூக்கி விடுவதற்கும் மீட்பதற்கும் தேவையான ஒரு நிதி ஆதாரங்களை உருவாக்கி கொடுத்து நாம வந்து அவர்களை மீட்பெடுப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அரசாங்கம் உருவாக்கி கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறது. அப்போ அவர்கள் நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நிச்சயமாக நாம வந்து உள்ளங்கையில் வைத்து தாங்க வேண்டியது அவசியம் என்பது நன்றாக தெரிகிறது. அதனால 6000 ரூபாய் சப்போர்ட்டாகத்தான் நாம பார்க்கணும். அதே சமயத்தில் அவர்கள் இயல்பாக தங்களுடைய நிலத்தில் வந்து என்ன விதமான பயிர்களை வைத்து என்ன விதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி தர முடியும் என்பதையும் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக நாம தெரிந்து கொள்ளலாம்.
1: நிச்சயமா சார், உழவு, தொழில், டிஜிட்டல் இந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்களை வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நாட்டு மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக நிறைய திட்டங்களை வந்து அரசு வந்து செயல்பட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில

0: இன்னொரு அம்சம் பெண்களுக்கான கல்வி. கல்வியில வந்து மிகப்பெரிய மாற்றங்களை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு தேவையான சானிட்டரி பேட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு என்னென்ன வசதிகள் எல்லாம் நீங்க பள்ளிகளுக்கு பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த பள்ளிகளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. கல்விக்கு பண்ணி கொடுக்குறாங்க, அவங்களுடைய சுகாதாரத்துக்கு பண்ணி கொடுக்குறாங்க, உணவுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்ப அவங்களுடைய மேற்கல்வி படிக்க போறாங்க, சொந்தமாக அவங்க தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் என்றால் அதற்கான நிதியுதவிகளையும் வந்து வங்கிகளின் வாயிலாக இன்னைக்கு கடன்கள் கிடைத்து அவங்க வந்து செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. அது வந்து சேமிப்பு. இப்ப குறிப்பா அதே மாதிரி மருத்துவ கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்க. பெண்களுக்கான மருத்துவ கட்டமைப்பு தான் இன்னைக்கு ரொம்ப வலுவாக இன்னைக்கு உருவாக்கி. தாய்சேய் நலம் என்பது அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு துறையாக இருக்கிறது. அதுல வந்து நீங்க இந்தியால பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் இறப்பு விகிதமே வந்து குறைவாக இருக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி விவரம். 1000 ஆண் குழந்தைகளுக்கு எத்தனை பெண் குழந்தைகள் என்ற விவரம் எல்லாம் பார்க்கும்போது 12 ஆண்டுகளில் இந்த புள்ளி விவரங்கள் அவ்வளவு மகத்தான ஒரு சாதனையை தெரிவிக்கின்றன. நாம கணிசமாக பெண் குழந்தைகளின் இறப்பை நாம் வந்து தடுத்திருக்கிறோம். அதே மாதிரி ஆணுக்கு பெண் இருக்கக்கூடிய விகிதாச்சாரத்தை அதிகப்படுத்தி இருக்கிறோம். இப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுகாதார கட்டமைப்பினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள். இந்தியாவில் எண்ணற்ற புதிய மருத்துவமனைகளை வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனைகள் சிறந்த உயர்தரமான மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பதற்கான மருத்துவமனைகளை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறது.
1: மக்கள் மருந்தகம் அந்த மாதிரி விஷயம்
0: அது வந்து இன்னொரு கம்ப்ளீட்டான ஒரு புரட்சிகரமான திட்டம் அரசாங்கத்தினுடைய. நீங்க சரியா சொன்னீங்க. என்னன்னா முழுசா வந்து பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்னுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்த ஒரு துறையை வந்து மக்கள் மருந்தகங்கள் அப்படியே திறந்து விட்டன. அதாவது ஜெனரிக் மருந்துகள் என்பதை பற்றி இருந்த ஒரு தவறான அபிப்பிராயத்தை மக்கள் மனத்திலிருந்து முழுசாக நீக்கியவை வந்து மக்கள் மருந்தகங்கள் தான். இதே மருந்து தான், அதே விதமான காம்பவுண்டு தான், அதே விதமான ஒரு வீரியமுள்ள மருந்துகள் தான். ஆனால் நீங்கள் மிக குறைவான விலையில் கிடைக்கும், மிக அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதெல்லாம் ஜெனரிக் மெடிசனை பத்தி அதனால் வரை இருந்த தவறான அபிப்பிராயத்தையே முற்றிலுமாக அரசாங்கம் மாற்றி அமைத்தது. அதே சமயத்தில் இந்த மாதிரி இதர மருத்துவ முறைகள் ஆயுஷ் மருத்துவமனைகள் வாயிலாக நீங்கள் வந்து உள்நாட்டு மருந்துகள் எல்லாவற்றையும் பயன்படுத்துவதற்கும் அந்த மருத்துவர்களை ஊக்குவிப்பதற்கும் அவர்களுடைய மருத்துவ பிராக்டிஸை வந்து அக்செப்ட் பண்ணுவதற்குமான ஒரு பெரிய கட்டமைப்பு இந்த 12 ஆண்டுகளில் தான் பெருமளவு ஏற்பட்டது. அப்ப நீங்க என்ன ஆச்சுன்னா இதனுடைய தொடர்ச்சி தான் சர்வதேச யோகா தினம் மாதிரியான ஒரு தினத்துக்கெல்லாம் நம்ம வந்து யோகாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சர்வதேச அங்கீகாரம்
1: வாழ்வியல் முறையா நமக்கு
0: June 21 ஒரு சர்வதேச அளவிலான ஒரு நாளாகவே இன்னைக்கு வந்து எல்லா நாடுகளிலும் வந்து கடைபிடிக்கப்படுது, கொண்டாடப்படுகிறது. அப்போ நம்முடைய உள்நாட்டினுள் இருக்கக்கூடிய ஒரு தொன்மையான அறிவையும் நவீன மருத்துவத்தையும் இவை அத்தனையுமே ஒருங்கிணைத்து நம்முடைய மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறோம். குறிப்பாக இன்னைக்கு நீங்க வந்து பல இடங்கள்ல இப்ப போன பட்ஜெட்ல கூட பாத்தீங்கன்னா மூலிகைகள் வளர்ப்பது என்பதோ அல்லது வந்து மருத்துவ மூலிகைகள் பயன்படுத்துவது என்பதை நம்ம வந்து அதிகமாக ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அப்போ நம்முடைய இண்டிஜினியஸ் மெடிசனையும் அதே மாதிரி வெஸ்டர்ன் மெடிசனையும் ரெண்டுத்தையும் நம்ம ஒருங்கிணைக்கிறோம், அதையும் நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறோம். பல மருத்துவமனைகள்ல அதற்கான ஒரு இண்டிஜினியஸ் மருத்துவத்துக்கான பிரிவுகளை உருவாக்கி தருகிறோம். இது எல்லாமே வந்து நம்ம ஒரு திறந்த மனதோடு நாம் வந்து எப்படி கட்டமைப்பை மேம்படுத்துகிறோம், இங்க இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு உரிய ஒரு பலனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் தான் இதெல்லாம் செய்திருக்கிறோம். பெண்கள்

0: பகுதியினரையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களில் இருக்கக்கூடிய பெண்கள், அவர்கள் இருக்கக்கூடிய சிறுவர்கள், அவர்கள் இருக்கக்கூடிய முதியோர், இவங்க எல்லாரையும் எப்படி ஒருங்கிணைக்க முடியும், எந்த திட்டத்தின் வாயிலாக இவர்களுக்கு பயனை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்றெல்லாம் வந்து மிக விரிவான ஒரு திட்டம் அல்லது திட்டத்திற்குள்ள இருக்கக்கூடிய வசதிகள் இது எல்லாவற்றையும் நாம வந்து கொண்டு வந்து சேர்க்கிறோம். அப்போ என்ன நடக்குதுன்னா, நாம இந்த பிரச்சனையை நாம சந்திக்கிறோமா, ரைட், இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன தீர்வு, இது எந்த ஒரு துறையினுடைய ஒரு கண்காணிப்புல கீழே கொண்டு வர முடியும், அதனுக்கு என்ன விதமான வசதிகளை செய்ய முடியும், அதற்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு தேவைப்படும், அதுல என்ன விதமான இலக்குகள் நிர்ணயிக்கப்படும். இப்ப இதுல முக்கியமான ஒரு அரசாங்கத்தினுடைய 12 ஆண்டுகால சாதனை என்று பேசும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்றால் இலக்குகளை நோக்கிய முன்னேற்றம் என்பதுதான் மிக முக்கியம். அதாவது ஒவ்வொன்று ஒவ்வொரு இலக்கு, நான் இன்றைக்கு 1-2 கோடி பேருக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பேன், சேர்த்து விட்டேனா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் சேர்த்து விட்டேன், அந்த 2 கோடியை அடுத்ததாக 4 கோடி ஆக்குவேன், 4 கோடியை 8 கோடியாக ஆக்குவேன். அப்போ எனக்கான அந்த தேவை என்பது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அது இலக்குகளை நிர்ணயித்து அந்த இலக்குகளை அடைவதற்கான ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். அப்போ என்ன நமக்கு தெரியுதுன்னா, பயனாளிகள் கண்ணெதில் தெரிகிறாள். யார் பயனாளிகளே என்றே தெரியாமல், அவர்கள் வந்து உண்மையாக அந்த பயனை அடைந்தார்களா என்றே தெரியாமல் இருந்த சூழ்நிலை என்பது மாறி இலக்குகளை நிர்ணயித்து இலக்குகளை அடைவதில் கவனம் செலுத்தி அந்த குறிப்பிட்ட இலக்குகளை குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அடைந்து நாம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கோம். அரசாங்கத்தினுடைய இந்த 12 ஆண்டுகால பயணம் என்பது மிகப்பெரிய இலக்குகளை கூட சிறு சிறு இலக்குகளாக பிரித்துக் கொண்டு அந்த இலக்குகளை அடைவதற்கான ஒரு முயற்சியில் அரசாங்கம் வெற்றி பெற்றுக் கொண்டே வருகிறது. அதனால் அந்த பயன் வந்து பகுதி பகுதியாக போய் சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: நிச்சயமா சார், பெண்களுக்கான நாட்டு மக்களுக்கான நலனுக்காக என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னீங்க, பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கு அரசு, அதை எப்படி பார்க்கறீங்க சார்? பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் அப்படின்ற ஒரு சிறப்பான இயக்கம் வந்து முன்னெடுக்கப்பட்டு பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து பள்ளிக்கு வந்து போறாங்க. அவங்களுக்கான ஒரு எதிர்காலம் வந்து சிறப்பா அமையறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் அரசு எடுத்திருக்கு, இதை எப்படி பார்க்கறீங்க?
0: பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படிங்கறது அந்த திட்டத்தினுடைய ஒரு இலக்கு தலைப்பு. எல்லாமே என்ன நடந்திருக்குன்னா, நம்ம வந்து இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளிலும் ஒரே விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பெண் குழந்தைகளுக்கு இருந்ததில்லை. என்னன்னா எல்லா இடத்துலையும் இங்கே விதவிதமான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நடந்திருக்கு. சில இடங்களில் குறிப்பாக தென்னகம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கல்வி ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சது, ஒரு பண்பாட்டு ரீதியாக வளர்ச்சி அடைந்ததுனால நம்ம பெண் குழந்தைகளை வந்து வரவேற்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் நம்ம பெண் குழந்தைகளோடு வைத்திருக்கிறோம். ஆனால் பல வட மாநிலங்களில் இன்றைக்கி மிகப்பெரிய மாற்றத்தை நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துலலாம் தேவைப்படக்கூடிய அடிப்படையான ஒரு பண்பு என்னென்னா, நாம் வந்து அந்த இடத்துல பெண் குழந்தைகளை காக்க வேண்டும், அவர்களுக்கு சந்திக்கக்கூடிய சிரமங்களை நாம் தீர்க்க வேண்டும், குறிப்பாக பிறப்பிலிருந்து ஏற்படக்கூடிய மருத்துவ ரீதியான பாதிப்புகளை சரி பண்ணி பின்னாடி அவர்கள் படிக்கவும் வைப்போம். அந்த படிக்கவும் வைப்பது என்பதுதான் மிக முக்கியமானது. படிக்க வைக்கக்கூடிய இடத்துல தான் அரசாங்கம் பெரிய அளவில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது. பெண் கல்வி என்பது ஒரு சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அடித்தளமான அம்சம். நாளைய தலைமுறை பெண்களில் பல பேர் வந்து முன்னாடி காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா வகுப்புக்கே போகாதவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கெல்லாம்

0: அதாவது பல்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு மாநிலமும் வேறுபட்ட ஒரு எண்ணிக்கையை காண்பித்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா இலக்குகள் எப்படி இருக்குன்னு குறைஞ்சபட்சம் அவங்க வந்து மிடில் ஸ்கூலை தொட்டிருக்கணும். பல மாநிலங்கள்ல இன்னும் மிடில் ஸ்கூலே தொடல, பல மாநிலங்கள் ஹை செகண்டரியே தொடல. உங்க எல்லாருடைய எண்ணிக்கையும் நம்ம உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். இப்ப நீங்க தேசிய அளவுல பாத்தீங்கன்னா சமீபத்துல புள்ளியோரெல்லாம் படிச்ச போதெல்லாம் கிட்டத்தட்ட நீங்க வட மாநிலங்கள்ல எல்லாம் பெண் கல்வியில கிட்டத்தட்ட 68% அளவுக்கு நம்ம வந்து ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறோம். அதாவது கல்லூரி வரைக்கும் போகக்கூடிய மாணவிகளுடைய எண்ணிக்கை, இது தேசிய புள்ளியோரங்கள். அப்படி பார்க்கும் போதெல்லாம் நம்ம வந்து ஆச்சரியப்படுறோம். அப்படின்னா நம்ம படிப்படியாக அவருடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அவருடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அவருடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதெல்லாம் பெண்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு எதிர்காலத்துக்கு செய்யப்படக்கூடிய முதலீடாகத்தான் நம்ம பார்க்கணும்.
1: மாற்று எரிபொருளுக்கான முக்கியத்துவத்தை வந்து அரசு வந்து கொடுத்துட்டு வராங்க. தற்காலத்துக்கு வந்து மாற்று எரிபொருளை பயன்படுத்துங்க அப்படின்னு ஊக்கமும் கொடுக்கறாங்க. இதை எப்படி பார்க்கறீங்க? ஏன்னா நிறைய இடத்துல இப்ப இந்த சூரிய சக்தி பயன்பாடு அப்படிங்கிறது நம்ம கண்கூடா பார்க்கிறோம்.
0: மிக அவசியமான தேவை, காலத்திற்கான தேவை. சர்வதேச பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொள்ளும் போதும் இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. என்னன்னா சர்வதேச அளவுல இன்னைக்கு வந்து நம்ம பருவநிலை மாற்றம் என்பது மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்குது. நதிகள் அழிகின்றன, கடல்கள் வந்து வற்றி வருகின்றன. இதெல்லாம் நம்ம சந்திக்கக்கூடிய சிக்கல், அது வந்து இயற்கையான சிக்கல். இப்ப நமக்கு ஏற்பட்டிருக்க செயற்கையான சிக்கல் என்னன்னா இந்த ஹோர்மூஸ் நீரினால் ஏற்பட்டிருக்கூடிய பாதிப்பு. இந்த ஹோர்மூஸ் சூழ்நிலை இயல்பு நிலைக்கு வருவதற்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும் என்று தெரியவில்லை. அதனால நம்முடைய எண்ணெய் பயன்பாட்டை வந்து பெருமளவு குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்பதான் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய இதர எரிபொருள் ஆற்றல்கள், சூரிய மின்சாரமாகட்டும், குறிப்பாக நம்ம தண்ணீர்லேருந்து எடுக்கக்கூடிய நீர் மின்சாரமாகட்டும், காற்றாலை மின்சாரமாகட்டும், இதை எல்லாவற்றையும் நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதை வைத்துக் கொண்டு இயங்கக்கூடிய வாகனங்களை பயன்படுத்த வேண்டும். இப்ப நீங்க குறிப்பா நீங்க ஹைட்ரஜன்ல இயங்கக்கூடிய வாகனங்கள்லாம் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும், எத்தனாலேயே முழுசா இயங்கக்கூடிய வாகனங்களை பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே அடுத்த ஒரு புதிய மாற்றத்திற்கான ஒரு விஷயமாகத்தான் நாம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிளெக்சி என்ஜின் சொல்றாங்க, அதாவது பிளெக்சி என்ஜின் என்னன்னா அது பெட்ரோல் டீசல்லையும் இயங்கும், இல்லைன்னா நீங்க வந்து எத்தனாலையும் இயங்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்வதேச அளவுல அந்த மாதிரியான வெகு சில நிறுவனங்கள் தான் அந்த மாதிரியான வாகனங்களை தயாரித்துக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் அது மாதிரி வாகனங்களை தயாரிக்க வேண்டும். இந்த பிளெக்சி ஃபியூவல் இயங்கக்கூடிய வாகனங்கள் வந்துவிட்டால் நீங்க 100% எத்தனால கூட நம்மளால வந்து வாகனங்களை இயக்க முடியும் என்பதெல்லாம் வரும்பொழுது நாம இதெல்லாம் வந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு நகர்வு. சில விஷயங்கள் எப்படி நடக்குதுன்னா நம்மள வந்து ஒரு சில விஷயங்கள் புஷ் பண்ணது.
1: இக்கட்டான தருணம் வரும்போது அடுத்த முடிவை நம்ம பார்க்கணும்.
0: எப்படி கொரோனா காலத்துல நமக்கு டிஜிட்டல் உலகம் வந்து எப்படி ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தனவோ இப்ப இந்த ஹோர்மோஸ் நீரணையும் இந்த சர்வதேச சிக்கல்களும் எரிபொருள் ரீதியாக நம்ம வந்து முற்றிலுமான வேற ஒரு திசைக்கு நம்மை நகர்த்தி கொண்டிருக்கின்றன. இதைத்தான் பிரதமர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 12 ஆண்டுகளில் பல புரட்சிகளை பல மாற்றங்களை பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்த கட்ட மாற்றமாகத்தான் இந்த எரிபொருள் சார்ந்த மாற்றம் வந்து இருக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு.
1: நிச்சயமா சார், மத்திய அரசோட 12 ஆண்டுகால சாதனைகள், அதுலயும் வந்து மக்கள் நலனுக்காக செய்யப்பட்டது, நாட்டு நலனுக்காக செய்யப்பட்டது, குறிப்பாக கட்டமைப்புக்காக செய்யப்பட்டது, இப்படி பல விஷயங்கள், தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, நிறைய விஷயங்களை சொன்னீங்க. மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி மேடம்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 9:30 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சிகள். இன்றைக்கு இடம்பெறுவது டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை, எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. முதலில் சரசீருஹாசன பிரிய, புலியூர் துரைசாமி ஐயங்கார் இயற்றியது நாட்டை ராகம் ஆதிதாளம்.

அடுத்து சரசீருஹாட்சி என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம். சரஸ்வதி ராகம் ஆதிதாளம்.

ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீண இசை. எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து தேவி ஜெகஜ்ஜனனி சுவாதி திருநாள் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம் ஆதிதாளம்.

அரங்கசி நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிக அளவு வெப்பநிலை 38

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

திசையெட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் ஈதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். இன்னும் என்ன செய்வதாக உத்தேசம், இசையை பின்னிக் கொள்கிறது காற்று.

மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்து சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், எம் ஏ அபிநயா அவர்கள் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கோனேரி ராஜபுரம் வி வரதராஜன் அவர்கள் மிருதங்கம்.

குழந்தைகளின் மனநிலை பற்றி உரை வழங்குபவர் மனநல ஆலோசகர் எஸ் எம் சி ரோஹிணி அவர்கள். அறுசுவை அரங்கம் சமையல் குறிப்புகள் வழங்குவர் புளோரன்ஸ் துரை அவர்கள். நலம் நம் கைகளில் மருத்துவ குறிப்புகள் வழங்குபவர் திலகவதி அவர்கள். நாளும் அறிவோம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் சட்ட பாதுகாப்பு தகவல் வழங்குபவர் வழக்கறிஞர் சுவர்ணலதா அவர்கள். 2:15 திரைகாலம், 2:55 வானிலை, 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாலம், 7:10 சி ராஜா அவர்கள் எழுதிய கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், உடல் நலனுக்கு ஏற்ற உணவு வகைகள். சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தரபாண்டியன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்தி சுடர், 9:30 நாடக மலர் அலையும் ஆசைகள் நாடகம், 10:00 அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை பாடல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.